0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
1: பம்ச்சுக்கு
0: பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச பம் கே கே வெரி குட்
2: பாடுங்க.

வணக்கம். மின்னலில் நாம் இணைந்து இருக்கின்றோம். மீண்டும் கலப்படம் ஜோஹோர் நேர்களை உங்களை சந்திக்க நாங்க வந்து விட்டோம். அந்த நாளும் வந்தாச்சுங்க. ஆமா, ஜூலை 4 இன்று சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹோர் குலாயில் அமைந்துள்ள த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி அற்புதமாக அவ்வளோ ஒரு உற்சாகமாக உங்களுக்காகவே நடைபெற உள்ளது. மன்மதா ஃபியூஷன் பேன், கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசக்கி இவர்களோடு நகைச்சுவை கலைஞர்கள் நந்து ரமேஷ், ஷான் இவங்க எல்லாம் உங்களுக்காக இப்போ ஜோஹோர்ல தான் இருக்கிறாங்க. இது வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டும் கிடையாதுங்க. நீங்களுமே கலந்து கொண்டு உங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்த அற்புதமான வாய்ப்பு. கூடவே நம்முடைய மடானி முகப்பிடங்கள், மித்ராவுடைய முகப்பிடம், இது எல்லாம் உங்களுக்காக அங்கே காத்திருக்கின்றன. நிறைய கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதிகாரிகள் உங்களுக்காக அங்கே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டு நீங்க தெளிவு பெறலாம். ஆடல் பாடல் கொண்டாட்டம் இந்த பக்கம் உங்களுக்கான தகவல்கள் அனைத்தையும் தாங்கி மலர்கின்றது உங்களுக்காக கலப்படம். சரி, இந்த பக்கமா உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி நாக் அவுட் சுற்று. அர்ஜென்டினா அணிகள் இணைந்து திடலில், அதாவது 90 நிமிடங்களுக்கு பிறகு கூடுதல் நேரத்துல 2வது கோலை வந்து அர்ஜென்டினா அணி புகுத்தி இருக்கின்றது. ஆக இப்போ உள்ள நிலவரம் படி 2-1 என்ற கோல் எண்ணிக்கையில் அர்ஜென்டினா முன்னிலை வகிக்கின்றது. கூடுதல் நேரத்துல இந்த அற்புதம் நடந்திருக்கு, தொடர்ந்து பார்க்கலாம்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
3: கலப்படம்,
2: உங்களை அங்க சந்திக்கிறோம்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

இந்த மாதிரி பாடல்கள், இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி July 3 மணி அளவில் Day 1 The Commune Lifestyle Mall கூலாயில Level 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னல் FM கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.

0: ஆரம்பிக்கலாமா?
1: சிங்கப்பூர்
0: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
2: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
3: நீங்க பண்ணது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
3: நல்லா பண்ணீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
3: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

0: படம் திரைக்காக டாக்டர் பர்ன் எழுதி இசமைத்து பாடிய பாடல் தான் அது. சரி, ஸ்ரீ மகா மாரியம்மன் மற்றும் சிவனாலயம் சுங்கை புவாயா பந்தெங்கில் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 9 10 வரைக்கும் நடைபெறவிருக்கின்றது. இது குறித்து கோயில் நிர்வாகத்தினர் சொல்வதை கேட்கலாம்.
1: வருகிற 5ஆம் தேதி 7வது மாதம் 2026 காலை மணி 9 ஸ்ரீ மகா மாரியம்மன் சுங்காய் போயா பந்திங் ஸ்லாங்கூரின் மகா கும்பாபிஷேகம் நடத்தேறு உள்ளது. அதனை முன்னிட்டு ஆலய சார்பாக ஆலய தலைவர் பரமசிவம் ராமசாமி அவர்கள் அனைத்து பக்த கோடிகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றார். ஆலய சிறப்பு அமைப்பு 108 ஆண்டுகள் பூர்த்தியை முன்னிட்டு ஆலய நிர்வாகம் கருங்கல்லால் சிவன் சன்னதி எழுப்பி காசி கோபுரம் வைத்து அதன் முன்புறம் முதல் முறையாக மலேசியாவிலே ஆதி யோகி சிலையை கட்டி இக்கும்பாபிஷேகத்தை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளனர். அதனை முன்னிட்டு ஆலய நிர்வாகம் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றது.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடி வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை ஜூலை 4 அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் லெவல் 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.
1: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சாதனா செல்லையா. பாதை
1: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
2: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
3: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
1: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அமைதியா இருங்க.
4: அப்படின்னா அது என்ன?

0: ஒரு குட்டி கதை
1: கேட்டா,
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா, உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாயில் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்த தருணம் தான். நேயர்களே, திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள். அதேவேளை மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகளும் உங்களுக்காக அங்கே இருக்கின்றன. மக்களோடு மக்களாக மக்களுக்காக மடானி அரசாங்கத்தின் உதவிகளுக்கான அணுகுமுறைகளையும் சேவை விவரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாடி மடானி தேசிய தகவல் பரவலாக்க மையம் சமூகத்துக்கு வலுவூட்டுகின்றது. அரசு தகவல்களை உடனுக்குடன் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றது. ஒரு சட்டமன்றம் ஒரு நாடி என்ற இந்த இயக்கத்தில் நீங்களும் இப்போ பங்கு பெறலாங்க. மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா முகப்பும் உங்களுக்காகவே அங்கே இருக்கின்றன. உயர்வு மடானி, கல்வி மடானி, ஆரோக்கிய மடானி, இப்படி மித்ராவின் பல திட்டங்கள் குறித்தும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே மறந்துடாதீங்க, வாங்க. பொழுதுபோக்கு ஒரு புறங்க, மடானி அரசின் சேவை விவரங்கள் மறுபுறம். குலாயில் சந்திப்போம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு கலப்படத்தில்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
0: கலப்படம்,
2: உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
4: வணக்கம், நான் பாடகர் கார்த்திகன் வாசு.

0: இந்த மாதிரி பாடல்கள், இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டே 1 தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில லெவல் 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். மறுபடியும் நம்ம மின்னல் எஃப்எம்ஓட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க, மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.
1: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்
2: காதல் ஊர்வலம் இங்கே.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சீர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இத தான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சகமட்லா பிஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மோத மேப் இப்ப ரேப்.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ரேப் பாடிடா.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.
3: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடியும் வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை ஜூலை 4 அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் லெவல் 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.

குறு நிதி சேவைக்கான விழிப்புணர்வு அரசாங்க முயற்சிகளை இரட்டிப்பாக்கியுள்ளது. லிண்டோங் 24 1.2 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான லாப ஈவினை வழங்கியது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஈரானில் மறைந்த உச்சத்தலைவர் அயத்துல்லா அல் கமேனியின் இறுதிச் சடங்கில் மலேசிய நிகராளியாக கலந்து கொள்ள வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு நியமிக்கப்பட்டுள்ளார். அதோடு தெஹ்ரான் அரசாங்கம் மக்களுக்கு மலேசியாவின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்க அவர் ஈரானின் தலைமைத்துவத்தை சந்திப்பார் என வெளியுறவு அமைச்சு அறிக்கை வாயிலாக கூறியது. கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தொடுத்த வான் தாக்குதலில் அலி கமேனி கொல்லப்பட்டார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தன் ஹரப்பன் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது அம்மாநில மக்களாட்சியின் கட்டுப்பாடு சமநிலை அமைப்பை வலுப்படுத்தும் என டிஏபி தலைமைச் செயலாளர் அந்தனி லோக் கூறினார். ஜோஹரின் அரசியல் சூழல் ஒரே அரசியல் கட்சி கூட்டணியின் கட்டுப்பாட்டில் இருப்பதையும் இது தவிர்க்கும் வேளையில் நிலையான நிர்வாகத்தையும் அமைக்கும் என அவர் குறிப்பிட்டார். இதனுடன் ஒரே கட்சியின் கீழ் செயல்படும் நிர்வாகத்தில் தவறேதும் நிகழ்ந்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேறு கட்சிகள் இருக்காது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜோஹர் சட்டமன்றத்திற்கான பக்கத்தன் ஹரப்பன் தேர்தல் அறிக்கையில் 2030 மாநிலத்தின் அனைத்து பள்ளிகளிலும் செயற்கை நுண்ணறிவு கிகாபைட் இணைய அணுகலை வழங்கும் வாக்குறுதி உட்புற பகுதிகளில் இணைய அணுகலை வலுப்படுத்தும் தொடர்பு அமைச்சின் தொடர் முயற்சிகளுக்கு ஏற்ப உள்ளது. தொடர்பு அமைச்சு கல்வி அமைச்சு மாநில அரசுகளுக்கு இடையிலான நெருங்கிய ஒருங்கிணைப்பின் மூலம் இது எட்டப்படும் என தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் கூறினார். தற்போது புறநகர் கல்வி கழகங்களில் இலக்கவியல் அணுகலை வலுப்படுத்த சில முனைப்புகள் செயல்பாட்டில் உள்ளன. அதன் வாயிலாக இந்த வாக்குறுதிகளை அமைச்சால் முன்னெடுக்க இயலும் என தியோனி சிங் விளக்கினார். அரசாங்கம் தொழில் முனைவோரிடையே 5 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிக மதிப்பிலான குறு நிதிச்சேவை குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் முயற்சியை தொடர்ந்து இரட்டிப்பாக்கி வருகிறது. அதிகமானோர் பயன்பெற பல்வேறு நிறுவனங்கள் வாயிலாக இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக கருவூல தலைமைச் செயலாளர் தான்சி ஜோஹான் மொஹமூட் மரிக்கன் கூறினார். அதேவேளையில் அரசாங்கத்தின் இச்சேவை குறித்த விழிப்புணர்வு மேலும் மேம்படுத்தப்பட வேண்டும். குறிப்பாக சிறு வணிகர்களை நெருங்க அக்ரோபேங்க், பேங்க் சிம்பான நேஷனல், BSN, பேங்க் ரக்யாட் போன்ற தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து களத்தில் இறங்க வேண்டுமென அவர் தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் அறிமுகம்

0: சமூக பாதுகாப்பு அமைப்பு பர்கேசோ 24 மணி நேர பாதுகாப்பு லிண்டோங் திட்டத்தின் கீழ் காப்பீடு உள்ளவர்களுக்கு 1.2 மில்லியன் ரிங்கெட்டுக்கும் அதிக மதிப்பிலான லாப ஈவினை வழங்கவுள்ளது. அம்முனைப்பு தொடங்கப்பட்ட ஒரு மாதத்தில் பதிவான தொகையாக இது உள்ளதாக பர்கேசோ அறிக்கை வாயிலாக கூறியது. அதே காலகட்டத்தில் 592 விண்ணப்பங்களும் பெறப்பட்டுள்ளன. இந்நிலையில் செயற்கை பொருளை பொருத்தும் சிகிச்சைக்காக 1.16 மில்லியன் ரிங்கெட் வழங்கப்பட்டது. 24 மணி நேர பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட ஆக அதிக லாப ஈவாக அது உள்ளது. சராசரியாக ஒவ்வொரு நாளும் லிண்டோங் 24 கீழ் 20 சம்பவங்கள் பதிவாகுகின்றன. இது நாட்டில் உள்ள சமூக பாதுகாப்பு இடைவெளியை குறைக்கும் பர்கேசோவின் முனைப்பின் வெளிப்பாடாக உள்ளதாக அறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள சுமார் 1000 கூட்டுறவு மளிகை கடைகள் அடிப்படை பொருள் 100 திட்டம் BA100 கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளன. பள்ளிகளில் உள்ள கூட்டுறவுகளையும் உள்ளடக்கிய இது ரஹ்மா அடிப்படை நிதி சாராவை பயன்படுத்துவதற்கான அணுகலை விரிவுபடுத்துகிறது என அங்காசா தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அப்துல் ஃபத்தா அப்துல்லா கூறினார். இந்த புதிய முனைப்பு கட்டண முனையங்களை உள்ளடக்கியிருக்கும். இதன் வாயிலாக வாடிக்கையாளர்கள் தங்களது அடையாள அட்டைகளை கொண்டு சாரா நிதியின் வாயிலாக பொருள்களை வாங்கிக் கொள்ளலாம் என டத்தோஸ்ரீ டாக்டர் அப்துல் ஃபத்தா அப்துல்லா தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: பிரேசில் முன்னாள் வலதுசாரி அதிபர் ஜெயல் போல்சனாரோ ஆட்சி கவிழ்ப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட 27 சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் தொடர அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 71 வயது போல்சனாரோ கடந்த மார்ச் மாதம் நுரையீரல் அழற்சி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சிறையிலிருந்து வீட்டுக்காவலில் மாற்றப்பட்டிருந்தார். அவரின் உடல்நிலை தற்போது மேம்பட்டுள்ள போதிலும் வயதையும் பிற உடல்நல குறைபாடுகளையும் கருத்தில் கொண்டு வீட்டு சூழலை அவரது உடல்நலத்தை பாதுகாக்க மிகச்சிறந்த இடம் என உச்சநீதிமன்ற நீதிபதி அலெக்சாண்டர் டமோரிஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வீசும் கடும் வெப்பாலை, ஜூலை 4 சுதந்திர நாள் கொண்டாட்டங்கள், உலகக்கிண்ண போட்டிகள் மின் விநியோக கட்டமைப்புகளை பாதிக்கும் இடரை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமை அமெரிக்காவின் கிழக்கு பகுதிகளில் மிக உயர்ந்த அளவிலான வெப்பநிலை பதிவாகிய வேளை கடுமையான வெப்பத்தால் மக்கள் அவதிப்பட்டனர். இதனிடையே 16 கோடி அமெரிக்கர்கள் கடுமையான அல்லது அதீத வெப்ப எச்சரிக்கையின் கீழ் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா 250வது சுதந்திர நாள் விழாவை கொண்டாட தயாராகும் நிலையில் இந்த வெப்ப அலை ஏற்பட்டுள்ளது. இங்கிலாந்து இளவரசர் வில்லியம் தனது தந்தை மன்னர் சார்ல்ஸ் காட்பந்தை வெறுப்பதாக தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க காட்பந்து நட்சத்திரம் திரெவேஸ் கல்சேவின் போட்காஸ்டில் கலந்து கொண்ட போது இளவரசர் வில்லியம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அந்த நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை ஒளிபரப்பான நிலையில் அதே நேரத்தில் கல்சே தனது திருமண விழாவையும் பாப் இசை நட்சத்திரம் டெய்லர் ஸ்விஃப்டுடனும் கொண்டாட இருந்தார். இதனிடையே இங்கிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றால் நேரில் செல்ல தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். விளையாட்டு 2026 உலக கிண்டம் காலை 6 மணிக்கு தொடங்கிய அர்ஜென்டினாவுக்கும் கேவாடேவுக்கும் இடையிலான ஆட்டத்தில் அர்ஜென்டினா கேவாடேவை 3-2 என வீழ்த்தியது. உலகக்கிண்ணத்தில் கேவாடே முதல் முறையாக கலந்து கொண்டாலும் அப்போட்டியின் 3 முறை வாகையாளரான அர்ஜென்டினாவுக்கு கடுமையான போட்டியை வழங்கிய வேளை அவ்வாட்டம் 120 நிமிடங்கள் நீடித்தது. லியோனல் மெஸ்ஸி, லிசாண்ட்ரோ மார்டின்ஸ், கேவாடே ஆட்டக்காரர் டெனி அடித்த சொந்த கோல் வாயிலாக அர்ஜென்டினா 3 கோல் பெற்றது. கேபாடேவுக்கான 2 கோல்களை டேரோ டுட்டேட்டோவும் சிட்னி லோப்ஸ் கேபரலும் புகுத்தினர். 32 குழுக்களுக்கான மற்றொரு ஆட்டத்தில் இன்று காலை 9:30 அமெரிக்கா மிசோரி கான்சஸ் சிட்டியில் கொலம்பியா கானாவுடன் பொருத்துகிறது.

இதனிடையே முகமது சலா கடுமையான அழுத்தம் நிறைந்த சூழலில் பெனால்டியை பெனென்கா முறையில் அடிக்க இறுதி நேரத்தில்தான் முடிவு செய்ததாக கூறியுள்ளார். அவரது இந்த துல்லியமான முயற்சியால் எகிப்த் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றான இறுதி 16 அணிகளுக்குள் முன்னேறியுள்ளது. டெக்சஸில் நடைபெற்ற ஆட்டம் 1-1 என சமநிலையில் முடிந்ததை தொடர்ந்து வழங்கப்பட்ட பெனால்டி வாய்ப்பில் முன்னாள் லிவர்பூல் நட்சத்திரமும் எகிப்த் அணியின் கேப்டனுமான சலா 3வது வீரராக களமிறங்கினார். அவர் அமைதியாக பெனென்கா முறையில் பந்தை கோலாக மாற்றி எகிப்து 4-2 என வெற்றி பெற முக்கிய பங்கு வகித்தார். இதன் மூலம் உலகக்கிண நாட் அவுட் சுற்றில் எகிப்து அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. குறு நிதி சேவைக்கான விழிப்புணர்வு, அரசாங்கம் முயற்சிகளை இரட்டிப்பாக்கியுள்ளது. லிண்டோங் 1.2 மில்லியன் ரிங்கெட்டுக்கும் அதிகமான லாப ஈவினை வழங்கியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
2: நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு சனிக்கிழமைகள்ல தம்பி தங்கச்சிங்க இவங்களுடைய சாதனைகளை நம்ம கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று மல்லாவத்தி தமிழ் பள்ளியில் இருந்து 3 மாணவ செல்வங்கள் நமக்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்டதான் நம்ம பேச போகின்றோம். முத்தமிழ்வன், ஜெனிஷா, சாதனா ஷா 3 பேரும் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: மூவரும் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கா?
2: மும்மூர்த்திகள் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லன்னு மட்டும் சொன்னீங்க, நான் கிளம்பிடுவேன். இல்லையா?
4: கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன்.
2: நினைக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கு அக்காக்கு. மும்மூர்த்திகளை கேள்விப்படுது இல்லையா?
3: கேள்விப்பட்டிருக்கீங்க.
2: நான் சொல்ல போறது கிடையாது.
3: முத்தமிழ்.
2: நான் என்ன
3: சொன்னேன்
2: அக்கா? உங்க பெயர்கள்லாம் சரியா உச்சரிச்சனா?
4: வணக்கம். என் பேர் முத்தமிழோன். நான் 6ஆம் ஆண்டு பயில்கிறேன்.
5: வணக்கம். என் பேர் சாதனாஷா. நான் 5ஆம் ஆண்டு பயில்கிறேன்.
6: வணக்கம். என் பேர் ஜெனிஷா. நான் 6ஆம் ஆண்டில் பயில்கிறேன்.
2: ஓ, நான் எழுதுனதே வந்து முத்தமிழ்வான் எழுதி வச்சிருக்கேன். முத்தமிழோனா? சரி, சுருக்கமா எப்படி அழைப்பாங்க?
4: முத்து.
2: முத்து. முத்து நல்லா இருக்கு. முத்து. ஓகே, இன்னைக்கு முத்து தான் நம்மளுடைய சொத்து. சரியா? சரி சொல்லுங்க.
4: ஓகே, அந்த தமிழ் பள்ளிய சொன்னா லைக் அது நல்ல என்வாயர்மெண்ட், என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. அது ஒரு நல்ல தமிழ் பள்ளி.
2: என்ன உங்க பள்ளி கூடனால அப்படி சொல்றது? நாங்க படிச்சதெல்லாம் இங்க
5: நம்மளோட ஸ்கூல் நல்லா சோஷியலா இருப்பாங்க. நம்மளோட ஸ்கூல்
2: நல்லா பழகுறீங்க. அப்படி ஒண்ணும் தெரியலையே, 3 பேரும் வந்ததுல பிடிச்சு வச்ச மாதிரி தான் இருக்கீங்க. பயமா இருக்கீங்களா? சரி சொல்லுங்க சாதனா, சொல்லுங்க பள்ளிக்கூடத்தை பத்தி சொல்லுங்க.
5: எங்க ஸ்கூல் இந்த வருஷம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். எல்லா போட்டிக்கு போய் நல்லா பார்ட்டிசிபேட் பண்றோம்.
2: அப்ப இந்த வருடம் மட்டும் தான் நீங்கலாம் வந்து சுறுசுறுப்பா இருக்கீங்க. இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மல்லாவதி தமிழ் பள்ளியில?
4: அப்பயும் தான் நம்ம நிறைய போட்டிக்கு போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தோம்.
5: எக்ஸாம் இப்பதான் முடிஞ்சிச்சு,
4: 1 மாசத்துக்கு முன்னுக்கு முடிஞ்சு.
2: ஓ, அப்படியா? எல்லாம் நல்ல மாதிரி தேர்வு எழுதுனீங்க. சரி, தேர்வு அப்படின்னு சொன்னா தேர்வை பற்றி அக்கா ஒரு குட்டி கேள்வி கேட்டுட்டு அப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். சரியா? சரி முத்து சொல்லுங்க, தேர்வு அப்படின்னா ஒரு காலகட்டத்துல, அதாவது அந்த காலகட்டத்துல உங்க அப்பா அம்மா ஆசிரியர்களை படித்த காலகட்டத்துல வந்து தேர்வுக்கு ஒரு காய்ச்சல் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் காய்ச்சல்லாம் வருதா?
4: கொஞ்சம் நர்வஸா இருக்கும், கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா அப்படின்னா நம்ம படிச்சு நல்லா லைக் ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் 1 ஹவர் படிக்கணும். அப்புறம் தான் தேர்வுல வந்து நல்லா புள்ளிகள் பெறலாம்.
2: புள்ளிகள் பெறலாம்னு மாணவர்கள்ட்ட சொல்றீங்க. நீங்க எப்படி தேர்வு எழுதிங்கன்னு கேட்டா நீங்க அவங்கள பத்தி சொல்றது. அப்ப உங்களை பத்தி யார் சொல்றது?
4: இப்ப வந்து போன மாசம் வந்து நான் வந்து தேர்வு ஆக்சுவலி நான் நல்லா எழுதுனேன். ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதலான்னு நான் சொல்றேன்.
2: ஓ, ஏன் அப்படி உங்களுக்கு தோணுச்சு?
4: லைக் 40/50 அது கிடைச்சா லைக் 80 புள்ளிகள் பெறலாம் தானே?
2: ஆமா. ஓ, அதனால உங்கள்ட்ட வச்சு நீங்களே ஒரு மதிப்பீடு செஞ்சுக்கிட்டீங்க. இதை வந்து இன்னொன்னு நம்ம கொஞ்சம் நல்லா செய்யலாம் அப்படின்ட்டு உங்க ரெண்டு பேரும் நீங்க சொல்லுங்க. சாதனா சொல்லுங்க.
5: போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் நல்லா எழுதியிருக்கேன். போன வருஷம் வந்து குறைந்த மதிப்பெண்கள் தான் பெற்றிருக்கேன். ஆனா இந்த வருஷம் இன்னும் நல்லா
2: உண்மையிலே அப்படிதான் இருக்கும். தேர்வுக்கு பயணம் அப்படின்னா நம்மளால முழுமையா கவனம் செலுத்த முடியாது. இப்ப பாருங்க முத்து அழகா சொன்னாரு, அதாவது இந்த முறை எழுதுனேன், அடுத்த முறை இன்னும் இதை விட அதிக புள்ளிகள் பெறணும். அதுதான் மாணவர்களுக்கு வேணும். இந்த பயம், மனசுரு, உங்களுக்கு இது இந்த மன உளைச்சல், ஆங்கிலத்துல ஸ்ட்ரெஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவும் இருக்கா?
4: இல்ல
2: இல்ல,
5: அந்த அளவுக்கு இல்ல.
2: அந்த அளவுக்கு இல்லன்னா இருக்கு,
4: கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு.
2: எதுல உங்களுக்கு மன சோர்வு ஏற்படும்? சரித்திரமா ஏன்
5: அந்த ரொம்ப ஃபேக்ஸா இருக்கும்ல, சோ எனக்கு அந்த மெமரைஸ் பண்றது,
4: அந்த நிறைய கதைகள் இருக்கும். சில சமயத்துல டீச்சர் பிளாங்கா சொல்லுவாங்க.
2: ஓ, சுவாரஸ்யம் இல்லையா? வேற கணிதம். கணிதம் ஏன் கணிதம்?
5: எனக்கு வந்து மேத்ஸ் அவ்வளவா புரியாது.
2: பிடிக்காதா? காதலிக்கணுமா? கணிதத்தை காதலிச்சாதான் வரும். அதே மாதிரி சரித்திரத்தை காதலிக்கணும். சரித்திரம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா இல்லையா? பூமியில இருக்கோன்றதுக்கே சரித்திரம் தான். மலிச சரித்திரம் கைவாசம் இருக்கிற
4: இருக்கு
2: இருக்கு. பயப்படாதீங்க, கேட்க மாட்டேன். நீங்க பாக்குற மாதிரி ஐயோ அக்கா சரித்திர கேள்வி கேட்டாங்க. சரி பரவாயில்ல. இன்றைக்கு நீங்க எல்லாம் அறிவியல் போட்டியில கலந்து கொண்டு முதலில, அதாவது மாவட்ட மாநில ரீதியில் நடைபெற்ற போட்டியில கலந்து கொண்டு நீங்க முதலில வெற்றி பெற்றிருக்கீங்க. அந்த வெற்றியை தான் நம்ம கொண்டாட போகிட்டோம். சரியா? கொண்டாடலாமா? கொண்டாடலாம்ல. உங்களுக்கு மனசு ஒரு வில்லன்னு சொன்னீங்க, ஆனா அக்காக்கு வந்து நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள கொண்டு வந்துடக் கூடாது. சிறப்பு வேற.

0: ஜெனிஷா, முதல்ல சொல்லுங்க, என்ன கருவி கண்டுபிடிச்சீங்க, எதுக்காக கண்டுபிடிச்சீங்க?
1: ஓகே, இந்த இன்னோவேஷன் என்னன்னாக்கா அந்த ஆல்கஹால் டிடெக்ஷன் அண்ட் அலர்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிஸ்டம் எப்படின்னாக்கா, ஒரு ஆள் ட்ரங்காக இருந்தாங்கனாக்கா, ஆல்கஹால் அந்த சேஃப்டி லிமிட்க்கு அபவ் ஆனாங்கனாக்கா, குடிச்சிருந்தாங்கனாக்கா, அந்த இது அந்த காடி ஸ்டாப் பண்ணோம், சில வார்னிங்ஸ்லாம் நடக்கும். ஸோ இந்த இன்னோவேஷன் எப்படின்னாக்கா, இந்த டிரைவர் ஆல்கஹால் குடிச்சாங்கனாக்கா, இது ஒரு வகையில் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இது நிறைய லைஃப் சேவ் பண்ணும்.
0: சமீப காலமா வந்து நிறைய சாலை விபத்துகள், அதனால உயிர் பழிகள்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா. ஒருவேளை அவங்க மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டுறாங்க, அந்த மாதிரி நபர்கள் இருந்தாங்கன்னா, இந்த கருவி வந்து எந்த ரீதியில அவங்கள தடுக்கும்?
1: அந்த ஸ்டீரிங் வீல்ல அந்த மிடல ஒரு சென்சர் இருக்கும், அந்த சென்சர் தான் அந்த ஆல்கஹால் டிடெக்ட் பண்ணிரும்.
0: சரி, எவ்வளவு கருவிகளை கண்டுபிடிக்கலாம் இல்லையா ஜெனிஷா, நீங்க மூவருமே சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், கண்டிப்பா கண்டுபிடிக்கணும், எந்த காரணம்?
1: ரீசன்ட்லி நிறைய கேசஸ் இருந்துச்சுல, ஸோ அதனால்தான் இந்த மெயின் மோட்டிவே அதுதான். ஏன்னா ரொம்ப லைஃப் பாதிக்கப்படுது, ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ ரொம்ப மனுஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால்தான் இந்த கருவியை கண்டுபிடிச்சேன்.
0: இப்ப ஒரு செய்தியை நீங்க படிக்கிறீங்க, தொலைக்காட்சியில ஒரு செய்தியாவோ, வானிலையில ஒரு செய்தியாவோ, இல்ல நாளிதழ படிக்கும் போது, சாலை விபத்து, ஒரே குடும்பத்துல சேர்ந்த 6 பேர் வலி, இல்ல ஒரே குடும்பத்துல சேர இந்த கொச்சளம் குழந்தை வந்து மரணம் ஓட்டுருக்கு, அப்படி அந்த அந்த செய்தியை படிக்கும் போது என்ன நினைப்பீங்க?
1: எனக்கு ஒரு மாதிரியா எனக்கு கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் படிக்க போது எனக்கு எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ணணும், இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்ட்டு எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் வரும்க்கா.
0: அது உங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த செய்தியை படிக்கிற எல்லாருக்குமே வந்து அது செய்தி கிடையாது. நம்ம வீட்டில் நடந்தால் தான் அது விபத்து அப்படிலாம் கிடையாது. உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு உயிர் பலி ஏற்படுதுன்னா அதுதான் நம்ம மனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கண்டுபிடிப்பு, இந்த கருவியை நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதற்கே முதலமான மாறுத வாழ்த்து சரியா? ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி விபத்துகளை படிக்கும் போது, அதில் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அவங்களாம் வளர்ந்தாங்கன்னா எவ்வளோ ஒரு நல்ல எதிர்காலம் இல்லையா, அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உன்னதமான நோக்கத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்து. சரி, அடுத்து சாதனா சொல்லுங்க, இந்த போட்டியை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிந்தது?
2: ஸ்கூல் அளவுல வந்து இன்னோவேட்டர்ஸ் ஆஃப் தமிழ்னு போட்டி வச்சாங்க, அதுல வந்து கிளாஸ் எல்லாரும் தாப்டூ எல்லாரும் பங்கேற்கணும்னு சொன்னாங்க. சோ நாங்க 3 பேரும் இண்டிவிஜுவல் குரூப்பாக தான் பங்கெடுத்தோம். அதுலேருந்து செலெக்ஷன் பண்ணி எங்கள் 3 பேரும் செலக்ட் ஆகிட்டோம்னு சொல்லும்போது, நாங்கள் வந்து இந்த ஐடியாவை கொண்டு வந்து டீச்சர்கிட்ட சொல்லிட்டோம், நாங்கள் இந்த எங்களுக்கு இந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருக்கா, நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் செய்ய போகிறோம்னு. ஸோ டீச்சரும் சொன்னாங்க, இது நல்ல யோசனை, நம்ம இதே செஞ்சுட்டு மாவட்ட அளவுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோடிங் எல்லாமே நாங்கள் செஞ்சோம் டீச்சர்ஸோட ஹெல்ப்போடு. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் வந்து ரோபோட்டிக் கிளாஸ் நடக்கும். ஸோ ரோபோட்டிக் கோச் வந்து கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து கோடிங்கை செக் பண்ணாரு. ஸோ எல்லாமே கரெக்டாக போகும்போது அப்படி இது எல்லாமே செஞ்சோம். மாவட்ட அளவில் இது ஜட்ஜஸ்லாம் பார்த்து, ரீசெண்டான கேஸ்க்கு இது ரொம்ப நல்ல ஒரு சொல்யூஷன், நல்லா செஞ்சீங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஜோஹான் ஆயிட்டோன்னு. ஸோ நாங்கள் வந்து நகரி லெவலுக்கு போகும்போது நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் செய்யணும்னு சொல்லி, எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்னதாக ஒரு காடி செஞ்சு அந்த இன்ஜின் எப்படி
3: டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு
2: இன்னும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி, ஜட்ஜஸும் விஜுவலாக பார்க்கும்போது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சோம். இப்போ வந்து நாங்கள் வந்து கபாங் சாங் செலக்ட் ஆயிட்டோனால நாங்கள் வந்து இன்னும் பெருசாக ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் செய்யலாம்னு யோசிச்சுட்டோம்.
0: ஓ, அப்போ இது வந்து நீங்களாவே சொந்தமாக யோசிச்சிங்க இதை கண்டுபிடிக்கணும்னு?
1: நிறைய டாட்டா எடுத்து அந்த கிராஃப்லாம் செஞ்சோம்.
0: ஒரு உயிர் போகும்போது இன்னொரு உயிருக்கு இப்படி நடக்க கூடாதுன்னு நினைச்சு நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா. நீங்க யோசிக்கிறதோட மட்டும் அதை அப்படியே நிறுத்திடாம அதை கருவியாக கொண்டு வந்து, யாருக்கு தெரியும் ஒரு 10 வருடத்துல இது பல உயிர்களை காப்பாற்றலாம் இல்லையா, அதுதான் நமக்கு வேணும். சரி, நம்மளுடைய ரோஜாக்கள் மத்தியில ஒரு ராஜாவா முத்து இருக்கிறாரு, சொல்லுங்க முத்து, ஒரே சிறப்பு, இந்த கருவி எந்த மாதிரி பயன்படுத்தலாம், அடுத்த கட்டம்?
4: இந்த கருவியோட அடுத்த கட்டம் என்றால், நம்ம அதுக்கு லைக் ஸ்டேரிங் வீலுக்கு பின்னாடி நம்ம ஒரு கேமரா வைக்கலான்னு இருக்கோம். அது வந்து லெட்ஸ் சே யாராச்சும் போதை பொருள்கள் உட்கொண்டார்கள் அப்படி பண்ணாங்கன்னா, அது வந்து லைக் அவங்க மூஞ்சி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அது எப்படி இருக்கு, தூக்கமா இருக்கா, ஃபத்தீக்கா இருக்கா, இல்ல அந்த போதை பொருட்களை உட்கொண்டு அது எப்படி இருக்கா, ஏன்னா அப்படி உட்கொண்டா மூஞ்சி வந்து அப்படியே ஒரு லைக் ஒரு மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்களே. ஸோ அதுக்கு வந்து ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கும்.
1: ஸோ அந்த கேமரா அப்படி டிடெக்ட் பண்ணும் அந்த டயர்ட்னஸ் எல்லாம்.
0: எத்தனை முறை பரிசோதனை செய்யறீங்க, ஒவ்வொரு பரிசோதனையும் வந்து உங்களுக்கு தோல்வியில முடிஞ்சா வெற்றியில முடிஞ்சா அதை பற்றி சொல்லுங்க.
4: ஓகே, ஸோ சில பரிசோதனை வந்து கொஞ்சம் தோல்விகளை முடிஞ்சு. ஸோ ஆனா ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா ஃபேஸ் பண்ணிருந்தோம், ஒரு நாளுக்கு முன்னுக்கு போட்டிக்கு ஒரு நாளுக்கு முன்னுக்கு அந்த ஆக்சுவலி ஆல்கஹால் டிடெக்ஷன் வந்து வேலை செய்யல. ஸோ தனியா வந்து ஒரு ரோபோட்டிக் கோச்சை கூப்பிட்டு நம்ம வந்து செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு அது ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம்னா அந்த அலர்ட் சென்ட் பண்றதுக்கு அது வந்து ஸ்பேஸ் கொடுக்க முடியல. ஸோ அது வந்து 20% அதுதான் அந்த ஆக்சுவலி அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து லைக் 2 hours கண்டுபிடிச்சோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆக பெரிய பிரச்சனை. அது வேற ஒரு போட்டிக்கு ஒரு நாளுக்கு முன்னுக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு.
0: பொதுவாகவே இந்த போட்டிக்கு செல்வதற்கு முதல் நாள் வந்து எல்லாம் தயார் நிலையில இருக்கணும், நாம நம்ம தயார்படுத்திக்கணும், அந்த மனநிலை வந்து அப்படிதான் இருக்கணும் இல்லையா. இப்போ அங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைக்கும் போது மனசு என்ன சொன்னிச்சு, எப்படி உங்களை நீங்க ஆறுதல் படுத்திட்டு இதை வெற்றிகரமா முடிச்சு இப்ப முதல் நிலையில வெற்றி பெற்று?
4: எனக்கு எப்படி திரும்ப தோணுச்சு, எனக்கு வந்து ஆக்சுவலி பதற்றமா இருந்துச்சு, ஐயோ போட்டிக்கு ஒரு நாளுக்கு முன்னுக்கு எல்லாம் போச்சே. ஸோ அப்புறம் கோச் வந்து ஸ்கூல்ல நானும் ஜனிஷாவும் சாதனாவும் ஸ்டே பேக் பண்ணுவோம் ஸ்கூல்ல. சாதனா நான் ஜனிஷா வந்து லைக் கொஞ்சம் ஏர்லியா வெள்ளனையா வந்து வீட்டுக்கு போயிட்டோம்ல, கோச் டீச்சரோட அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணாங்க. ஸோ அப்புறம் கோச் வந்து குரூப்ல வந்து மெசேஜ் போட்டாரு, அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, ஸோ இப்ப வந்து சரியாயிடுச்சு, ஒன்னும் பார்த்து படுவேன் நான்.
0: இப்ப எதுவும் பதற்றம் இருக்கா? இல்ல, சொல்லும் போதே அந்த நாளுக்கு போயாச்சு. நான் பயந்துட்டு உண்மையாவே கறி வந்து இன்னைக்கு நான் இன்று இரவு நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். இல்ல அது உங்களுக்கு மட்டும் இல்ல முத்து, எல்லாருக்கும் அப்படி இருக்கும். நம்ம எல்லாமே சரின்னு நினைச்சு போயிட்டு இருக்கிற இப்ப திடீர்னு அப்படி நடக்கிறப்ப அந்த மனசோட அந்த இதய துடிப்பு சொல்லுவாங்கல்ல, வேகமா துடிச்சிருக்கோம்ல, துடிச்சா
4: துடிச்சிச்சு.
0: அது எப்படி அப்படி அமைதிப்படுத்துனீங்க? மூச்சு பயிற்சி இல்ல, உண்மையிலேயே மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். ரொம்ப படபடப்பா மன உளைச்சலா மன சோர்வா இருக்கும் போது கண்களை மூடி நம்ம வந்து மூச்சு இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்ம உணர்வுகள் நம்மளுடைய அந்த நரம்புகள்லாம் நம்ம வந்து அமைதிப்படுத்த முடியும். இப்ப எல்லாம் அமைதியா இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்குல்ல இந்த கருவினால? ஆமா, உண்மையா உங்களை நினைச்சா எங்களுக்குமே பெருமையா தான் இருக்கு. அதாவது தமிழ் பள்ளியில படித்துக்கொண்டு அடுத்த கட்ட நம்ம எதிர்காலத்துக்கு, அதாவது நம்ம மலேசிய நாட்டிற்கு ஒட்டுமொத்த சாலையில பயணிக்கும் பயனர்களுக்கான ஒரு பாதுகாப்புக்காக நீங்க இதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த கருவி உண்மையிலேயே சந்தைப்படுத்தி சந்தைக்கு வந்தது அப்படின்னா எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பாங்க. நம்ம தானே, யாருக்கும் ஆசை இல்லைல்ல சாலையில விபத்துக்கு, நம்ம வந்து சாலையில பயணம் செய்யும் போது விபத்து வரணும், உயிர் பலி போகணும்னு அந்த விபத்துல இருக்கிற யாருக்குமே வந்து அந்த எண்ணம் இருக்காது, அதுவா நடக்குது. அது நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு கருவியா அற்புதமா கண்டுபிடிச்சிருக்கீங்க. முத்து சொன்ன மாதிரி எதிர்காலத்துல நீங்க அடுத்த கட்ட கொண்டு போகிறதுக்கு ஹெலோ மீனோட வாழ்த்து.

0: மின்னல் நிகழ்ச்சியில இன்று மலாவதி தமிழ் பள்ளியை சேர்ந்த
1: முத்தமிழோன்
0: ஜெனிஷா சந்தனாஷா மூன்று பேரும் நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க. இந்த கருவியை பற்றி நம்ம பேசணும் இல்லையா? இப்ப உங்களுடைய பொழுதுபோக்கு பற்றி பேசலாம் சரியா? முத்து சொல்லுங்க, உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன?
1: லட்ச எனக்கு பொழுதுபோக்கு இருந்துச்சுன்னா ஒரு அவருக்கு ரெண்டு அவருக்கு வந்து புக்கு படிப்பேன், லைக் கொஞ்சம் பயிற்சி செய்வேன். அப்புறம் அதோட பாடங்களை பற்றி நான் வந்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுவேன். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு அவருக்கு முடிச்சுட்டு போன் விளையாடுவேன்.
0: என்ன விளையாடுவீங்க உங்களோட விவேக கை தொலைபேசியில?
1: எஃப்சி மொபைல்.
0: ஏன் புத்தகம் வாசிக்கிறேன்னு இப்பதான் பெருமையா சொல்லலான்னு வந்தேன்.
1: புத்தகம் வாசிச்சு முடிச்சிட்டு
0: வேற ஏதாவது பந்து விளையாடலாம், விளையாடலாம், இல்ல திடலுக்கு போகலாம், வெளியே போகலாம், இயற்கையை ரசிக்கலாம். அது
1: அது லட்சிய அப்பா அம்மா போன் குடுக்கலன்னா நான் நாய்க்குட்டி கூட விளையாடுவேன்.
0: இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பழக்கம். செல்ல பிராணிகளோட நேரம் செலவிடும் போது நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் சரியா? அதுக்குன்னு விளையாடலாம் இல்ல, விளையாடலாம், அதுலயே இருக்கக்கூடாது சரியா? சரி, இந்த பக்கம் போகலாம். நம்மளுடைய ஜெனிஷா சொல்லுங்கம்மா, உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன?
2: எனக்கு புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும்க்கா. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா ஃபிக்ஷன் புக்ஸ் ரொம்ப படிப்பேன்.
0: இது வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் படித்திருக்கீங்க?
2: ஒரு 10 புக்கு போன வருஷம் தான் ஸ்டார்ட்.
0: படித்ததில் பிடித்த புத்தகம்
2: ஹாரி பாட்டர்.
0: அதான் ஃபிக்ஷன் சொன்னீங்களா? அப்படியே மாயாஜாலம், கற்பனை உலகம் அந்த மாதிரிலாமா? சந்தனா ஷா சொல்லுங்கம்மா.
3: எனக்கு வந்து என் அக்கா என் குடும்பத்தினருடன் நான் வந்து சதுரங்க விளையாடுவேன்.
0: வெற்றி பெறுவீங்களா? என்ன,
3: நான் வருஷம் வருஷம் எம்எஸ்எஸ்டி செஸ்க்கு போவேன்.
0: அப்படியா? அக்கா ஒரு நாள் விளையாட ஒரு நாள் விளையாட பாக்கலாம். எப்படி அந்த ஆட்டத்தை முடிப்பீங்க நீ?
3: நான் வந்து எப்பவுமே குயின் அண்ட் ரூக் செக் தான் எப்பவுமே வைப்பேன்.
0: அப்படியா? ராணியை வந்து அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு விடுறதா? எப்படியா ஜெயிப்பீங்களா? இந்த சதுரங்க விளையாட்டுன்னு சொல்லும் போது இதுல ஒரு விஷயத்த கற்றுக்கொள்ளலாம் மாணவர்கள். என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஏமா நீ விளையாடுவீங்க விளையாடுவாங்களா? சந்தனாஷாவோட மூல ஜெனிஷாவா இருக்கீங்க. சந்தனாஷா சொல்லுங்க, சதுரங்கம் செஸ் விளையாட்டின் வாயிலாக என்ற ஒரு விஷயத்தை நீங்க கற்றுக்கொள்றீங்க?
3: ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்.
0: ஆமா, அந்த நுணுக்கங்கள், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சரியா இருக்கணும். அந்த மூவ் தான், அந்த நகர்தல் மிக சரியா இருந்துச்சுன்னா சதுரங்கத்துல மட்டும் வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறலாம் சரியா? சரி, உங்களோட எதிர்கால ஆசை என்ன முத்து?
1: என்னோட எதிர்காசை எதிர்
0: என்ன என்ன இதென்ன படுத்தீங்க? மூச்சு இழுத்து விடுங்க. நல்ல வேலை நம்ம மூச்சு பயிற்சி கற்றுக்கொண்டதுனால எவ்வளவு உதவியா இருக்கு சொல்லுங்க முத்து.
1: என்னோட எதிர்கால ஆசை என்னவென்றால் விமானி ஓட்டுநர் ஆக.
0: விமானி ஓட்டுநர்? அப்ப விமானி ஓட்டுநர் விமானத்தை யார் ஓட்டுறது? நானு விமானி. ஓ, எங்க இது எத்தனை?
1: 5.
0: இது
1: 4.
0: இது
1: 3.
0: இது
1: 2.
0: இது
1: கோசம்.
0: தெளிவாதான் இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க எதிர்கால ஆசை பற்றி.
1: என்னோட எதிர்காசு எதிர்
0: உங்களுக்கு யாருக்கும் மனசோர்வு கிடையாது. நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள எனக்கு வரும்
4: சொன்னல்ல.
0: சொல்லுங்க என்னோட எதிர்கால ஆசை.
1: என்னோட எதிர்கால ஆசை என்னவென்றால் நான் ஒரு விமானி ஓட்டுநராக இருக்கலான்னு.
0: விமானி?
1: நான் ஒரு விமானியாக இருக்கலான்னு இருக்கேன்.
0: இருக்கலான்னு இருக்கீங்க, அப்பதான் விமானத்தை ஓட்ட முடியும்.
1: ஏன்னா எனக்கு வந்து கப்பனா
0: பிடிக்குமா. பயணம் செய்திருக்கீங்களா? விமான பயணம்
1: நிறைய வாட்டி செஞ்சிருக்கேன்.
0: எந்தெந்த நாடுகளுக்கு போயிருக்கீங்க?
1: இந்தியா, பிலிப்பீன்ஸ், இந்தோனேஷியா, சிங்கப்பூர்.
0: இதெல்லாம் போட்டிக்கு போனீங்களா இல்ல நீங்க
1: வெக்கேஷன்?
0: ஓ அப்படியா, பாருங்க நல்ல அனுபவம். உண்மையிலேயே வந்து மாணவர்கள் வந்து உலக நாடுகளுக்கு போனீங்கன்னா தான் உங்களுடைய ஆற்றலை மேம்படுத்திக்க முடியும். முதல் நாள் விமானம் ஏறிய அனுபவம் ஒண்ணு இருக்கும்ல, நீங்க விமானின்றதுனால நான் அந்த கேள்வி கேட்கறேன். அந்த நாள் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா அப்போதான் முதல் முதல்ல நீங்க விமானம் ஏறி அமர்ந்து விமானம் மேல ஏறுதுனா எப்படி இருந்துச்சு?
1: அப்பனா நான் ஒரு ஒரு வயசுல
0: நினைச்ச மாதிரி ஒரு விமானியும் ஆகணும். சாதனா சொல்லுங்க.
3: எனக்கு வந்து ஆசிரியர் ஆகணும்னு ஆசை.
0: என்ன பாடம்?
3: தமிழ் மொழி.
0: சரி, ஏன் ஆசிரியர் அப்படின்ற ஒரு புனிதமான ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தீங்க?
3: என்ன பாடம் படிக்கிறதுனாலும் டீச்சர் ஆனாலும் மட்டும் தான் சொல்லி கொடுக்க முடியும். சோ என்ன ஆம்பிஷனா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டீச்சர் ஆனது மட்டும் தான் கத்து கொடுக்க முடியும். சோ அதனால டீச்சர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை.
0: நிச்சயமா, அதாவது என்னன்னா உலகத்துல இன்றைக்கு நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கணும், அதுக்கு நம்ம ஆசை தான். மாதா பிதா குரு தெய்வம், அதனால அறிவு கண்களை திறந்து வைக்கும் அந்த ஆசனா ஆகணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு கீழே நிறைய மாணவர்கள் நீங்க உருவாக்க எங்களுடைய வாழ்த்து. நிறைவாக ஜெனிஷா நீங்க சொல்லுங்கம்மா.
2: நான் ஒரு லாயர் ஆக போறேன்க்கா.
0: வழக்கறிஞர். உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கு, பாக்கும்போதே அப்படிதான் இருக்கீங்க. யாராவது ஏதாவது மறந்துட்டா அங்கங்க நீங்க எடுத்து விடுறீங்க தானே? ஏன் வழக்கறிஞர்?
2: ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குக்கா, லைக் நல்லா த்ரில்லிங்கா இருக்கும் எனக்கு, அப்படி ரொம்ப பிடிக்கும்க்கா. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு.
0: எந்த மாதிரி வழக்கு எடுத்து வாதாடணும்னு ஆசை உங்களுக்கு?
2: கிரிமினல்க்கா, கிரிமினல்.
0: சொல்லுங்க முத்து, எப்படி இருந்தது இன்றைய அனுபவம் உங்களுக்கு?
1: இன்றைய அனுபவம் வந்து எனக்கு ஒரு புதுசா புதிய அனுபவம் ஒன்று. சோ இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிள்ளைங்க வந்து பெரிய சாதனை பெற்றாங்கன்னா, இல்ல சின்ன சாதனை கூட இருக்கலாம், அவங்க வந்து இங்க வந்து ஒரு பேச்சு கொடுத்து அக்கா கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கலான்னு நான் சொல்றேன்.
0: நாங்க வரப்ப எப்படி தெரியாத மாதிரி வந்தோம், இப்ப நாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். நாங்க இப்ப கூட்டாளிகளா தான் இங்க இருந்து கிளம்ப போறோம். இந்த அனுபவம் எப்படி இருந்தது முத்து உங்களுக்கு சொல்லுங்க. உண்மையில் இப்போ நீங்க மாநில மாவட்ட ரீதியா வந்து வெற்றி பெற்றுட்டு இங்க வந்து இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது
1: எனக்கு பெருமை அடைந்தது. ஸ்கூலுக்கே ஒரு நல்ல பேர் கொடுத்துட்டோம், அதுக்கு வந்து ஒரு பெருமை அடைந்திருக்கு.
0: அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு அனுபவம் இல்ல, நீங்களும் வானொலியில பேசுறீங்க, இன்னைக்கு நீங்க பேசுறது எத்தனையோ பேர் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, எப்படி
2: எதிர்பார்த்தீங்களா?
0: நீங்க என்ன நினைச்சீங்க?
2: நான் வந்து ரேடியோ ஸ்டேஷன் இப்படிதான் இருக்கும்னு நான் வந்து நினைச்சு பார்த்ததுல, இது இங்க வந்து நான் பேசணும் நானும் நினைச்சு பார்த்ததுல, இது ரொம்ப புதுசா இருந்துச்சு.
0: புதுசா இருக்கு, ஆனா நல்லா பேசுறீங்க. நம்மளோட வழக்கறிஞர் இருக்கிறாங்க ஜெனிஷா, சொல்லுங்க.
2: இந்த அனுபவம் நல்ல அனுபவம் அக்கா. ஐ திங்க் இந்த இனோவேஷன் ரொம்ப பேர்கிட்ட அந்த மெசேஜ் புரிஞ்சிருக்கோம். அண்ட் ஐ திங்க் இது சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருப்போம் அக்கா. பிகாஸ் ஈவன் தோ நம்ம 12 இயர்ஸ் ஓ 11 இயர்ஸ் ஓலா இருக்கிறோம், பட் வி கேன் ஸ்டில் இனோவேட் பண்ணலாம், வி கேன் ஸ்டில் திங்க், வி கேன் ப்ரூஃப் டு அதர் பீப்புள் நம்ம நல்லா செய்யலாம்.
0: ஆமா, அதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். அதாவது ஏன் எல்லாரும் கேட்பாங்க, ஏன் நீங்க வந்து தோல்வி அடைஞ்சவங்களுடைய சந்திப்பு இடம்பெற மாட்டேங்குது, வெற்றி பெற்றவர்களுடைய சந்திப்பு தான் இடம்பெறுது. ஆனா வெற்றி பெற்ற ஒவ்வொருவருக்கு பின்னாடியுமே அந்த தோல்வி பெற்ற கதைகள் இருக்கு. தோல்வியதான் நீங்களாம் வெற்றி படியா மாற்றிருக்கீங்க இல்லையா? அதனால உங்க வெற்றி நீங்க ஜெனிஷா சொன்ன மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கோம். நம்ம தம்பி தங்கச்சிங்களுக்கு இன்னொரு பாதையை அமைச்சு கொடுக்கும், அவங்களும் இந்த மாதிரி சாதிக்கணும், இங்க ஒரு நாள் வரணும், அதுதான் எங்களுக்கும் வேணும். நிறைவாக யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல ஆசைப்படுறீங்க சொல்லுங்க முத்து.
1: ஸ்பெஷலா டீச்சர் சௌந்தர்யாக்கு வந்து நான் நன்றி பெறேன்.
0: நன்றி பெறீங்களா? இல்ல விடை பெறுற மாதிரி முத்து, நான் நினைக்கிறேன் நீங்க எங்கிட்ட தமிழ் வகுப்புக்கு வந்துருங்க, தயவு செய்து வந்துருங்க. வரீங்களா? நம்ம தான் கூட்டாளி ஆயிடுச்ச. சரி சொல்லுங்க.
1: ஓகே, நான் முத வந்து ஸ்பெஷலா வந்து டீச்சர் சௌந்தர்யாக்கும் யசுடனுக்கும் நான் வந்து நன்றி கூறுறேன். ஏன்னா அவங்க தான் வந்து நம்மள வந்து இந்த ப்ராஜெக்ட்ல பெரிய உதவியா இருந்தாங்க.
0: நிச்சயமா, அதாவது ஆசிரியர்கள் வந்து உண்மையிலே ஒட்டுமொத்தமா எல்லா தமிழ் பள்ளி ஆசிரியர்களுக்கு, தலைமை ஆசிரியர்கள், அங்க வேலை செய்யற பணியாளர்களுக்கு நன்றி சொல்லணும். அவங்களாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு சொந்த பிள்ளைங்க மாதிரி உதவி செய்து இரவு பகலா முக சுழிக்காம நம்மளுக்கு வந்து பலமா இருக்காங்க இல்லையா? ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு நன்றி சொல்லணும். சரியா? சரி, நீங்க இன்னும் நிறைய சாதிக்கணும். இப்ப மாவட்ட மாநிலம் அடுத்து தேசிய அளவு அனைத்துலக அரங்கில் மிளிர்ந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறதுக்காக ஹெலோ மீனல் காத்திருக்கு. சரியா?
1: சரிக்கா,
0: மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி.

0: தமிழ் பள்ளி நம் தேர்வு.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: ஹலோ மின்னல், இன்றும் சரஸ்வதி தமிழ் பள்ளி மாணவ செல்வங்களின் படைப்புகள் உங்களுக்கு.
2: உங்க பேரு?
3: மித்துல்.
2: ஏன் அப்படி பின்னாடியே போனீங்கன்னா நானும் எவ்வளவு தூரம் தான் போறது? கையே வலிக்குது இல்லையா? இந்த பக்கம் வரணும். அக்காக்கும் ஆசைதான், நீங்க போற இடத்துல எல்லாம் கையை அப்படியே நீளமா வரணும்னு. வருமா? இல்ல, வேர்ல்ட் கப் பாப்பீங்களா உலக கிண்ணம்?
3: இல்ல. ஏன்? சில வாட்டி நான் பாக்க மாட்டேன்.
2: அது பரவாயில்ல, இந்த முறை பாக்குறீங்களா?
3: பாப்பேன்.
2: நீங்க கார்பந்து விளையாடுவீங்களா இல்லையா?
3: விளையாடுவேன்.
2: அப்புறம் எந்த டீம், எந்த அணி உங்களுக்கு பிடிக்கும்?
3: எனக்கு இதுல வந்து பிரேசில் பிடிக்கும்.
2: ஓகே, அப்ப நீங்க நம்ப அணி சரியா? ஏன்னா அக்காவுக்கும் பிரேசில் தான் பிடிக்கும் சரியா?
3: நெய்மார்,
2: ரொனால்டோ, ரொனால்டினோலாம் இருக்காங்க தெரியுமா?
3: எனக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும், ரொனால்டோ.
2: ஹாய் ஹாய் கொடுங்க. அப்படிதான் இருக்கணும். சரி, இன்றைக்கு எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
3: பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆங்கிலத்தில். குட் மார்னிங், I am going to talk about something that isn't often spoken about, especially by kids like us. It is something that tends to be unnoticed, but I believe it is now time we give it a voice. The topic is kids and depression. Now, you might be thinking, depression, doesn't that only involve the adults? I used to think the same thing too, but the truth is, kids can experience depression too. It doesn't matter if you're 5 or 50. It's like an invisible shadow that can follow anyone anywhere you go, even those with the brightest and most beautiful smiles. So, what is depression? It's not just feeling sad after having a bad day or failing a test. That sadness usually goes away after a nap, a good banana leaf meal, or a funny TV show. But depression is not the same. It's when the sadness stays in you for a very long time. It can be days, weeks, even months. It makes you feel tired even if you've had enough sleep. It's like carrying a heavy sack full of invisible rocks everywhere you go. Ladies and gentlemen, I have something interesting to share with you. Depression in kids doesn't always look like crying. Sometimes it looks like being quiet or being angry for no reason. Other times it might mean laughing too much to hide how we really feel. Some kids act as the class clown to cover up their loneliness. Others might be so quiet they try to blend into their background, hoping no one noticed them. But do you know why does this happen? What causes a happy boy or a happy girl to suddenly feel depressed?
2: Deep mana ulaichal manavargalukku iruka?
3: Manavargalukku ippa vandu konja adhigama irukku.
2: ஏன் அதிகமா இருக்கு?
3: ஏன்னா வந்து சில மாணவர்கள் வந்து சில தடவை வந்து அப்பா அம்மா பாத்துக்காதனால அந்த மாதிரி ஏற்படும்.
2: அதாவது குடும்ப சூழல், அப்பா அம்மா பிரிஞ்சிருந்தா அந்த மன உளைச்சல் வந்து மாணவர்களுக்கு வருதா?
3: ஆமா.
2: இது எப்படி உங்களுக்கு தெரியும்?
3: மாணவர்கள்
2: மன உளைச்சல் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்?
3: மாணவர்கள் மன உளைச்சல் இல்லாம இருக்கிறதுக்காக நம்ம இறைவனை எப்போதும் பிரார்த்தனை செய்யணும். குடும்பத்தோட வந்து இறைவனை பிரார்த்தனை செய்யணும். இன்னொன்னு வந்து குடும்பத்தோட ஒன்னா சாப்பிடணும். சில நேரம் வந்து குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்.
2: நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க, நல்ல ஒரு அறிவார்ந்த மாணவனா இருக்கீங்க. மித்தவன் உங்களை எங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மகாராஜு நல்ல பேரா இருக்கு.
4: ஆமாக்கா.
2: நீங்க கார் பந்து விளையாடுவீங்களா?
4: விளையாடுவேன்.
2: உலக கிண்ணம்
4: வாங்கினது இல்ல?
2: வாங்கினது இல்லையா? அது யாரெல்லாம் வாங்க முடியாது. பாப்பீங்களா இல்லையா?
4: பாக்கல.
2: ஏன் பாக்கல?
4: ஏன்னா எனக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்குன்னு.
2: வீட்டுல அப்பா பாக்க மாட்டாரா? வீட்டுல யாரா இருக்கா?
4: அம்மா அப்பா பாட்டி இருக்காங்க.
2: ஓ, பாட்டி இருக்கறாங்க. அப்பா பார்க்க மாட்டாரு?
4: அப்பா பார்க்க மாட்டாரு.
2: அப்பா பார்க்க மாட்டாரா? நீங்க பார்க்கலையா?
4: இல்ல.
2: ஆனா உங்களுக்கு கார்பந்து பிடிக்கும் தானே?
4: ஆமா.
2: எந்த அணி உங்களுக்கு பிடிக்கும்? இந்த முறை வேர்ல்ட் கப் உலகக்கிண கார்பந்தாட்ட போட்டி இவ நடந்துகிட்டு இருக்கு, அதனால போய் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும் சரியா?
4: ஓகே.
2: இன்றைக்கு என்ன சொல்ல போறீங்க?
5: வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வத்தோடு சேர்ந்து மதிக்கப்படுவான். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு துறையை சார்ந்திருக்க எண்ணம் கொண்டவர்கள் அத்துறையில் பிறர் புகழும்படியாக சிறந்து விளங்க வேண்டும். இல்லையேல் அத்துறையில் ஈடுபடாதிருத்தல் நல்லது. புகழ்பட வாழாதார் தம் நோவார், தம்மை இழ்வாரை நோவது எவன்? தமக்கு புகழ் உண்டாக்குமாறு வாழ முடியாதவர் தம்மை தாமே நொந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நொந்து கொள்வதால் பயனில்லை. தொட்டனை தூறும் மனக்கேணி, மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு. எந்த அளவுக்கு தோண்டுகின்றோமோ அந்த அளவுக்கு நீர் மனக்கேணியில் உறும். அது போல எந்த அளவுக்கு கல்வி கற்கிறோமோ அவ்வளவு அறிவு வளரும்.
2: உங்களோட எதிர்கலாசி?
4: ஐடி இன்ஜினியர் ஆகணும்னு.
2: ஏன்?
4: ஏன்னா மத்தவங்களுக்கு வந்து அவங்களோட போன்ல ஏதாவது தொலைபேசியில ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு.
2: இப்பயே நிறைய அந்த மாதிரி யாருக்கு சேவை கொடுக்குறீங்களா?
4: இல்ல.
2: இல்லையா? ஏன் ஏன் கையெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு பிணை பிணைஞ்சிட்டு என்ன பயமா?
4: இல்ல.
2: அப்புறம் ஏன் எங்க ஓடுறதுக்கு தயாரா இருக்கீங்க?
4: இல்ல, எங்கேயும் ஓடுறதுக்கு தயாரா?
2: அப்படியே வந்து கரிசான் சரியலாரி மாதிரி இருக்கீங்க. என்ன அவசரம்?
4: அவசரம் இல்ல.
2: அப்ப மெதுவா பேசலாமா? முடிஞ்சிருச்சு நிகழ்ச்சி. ஆமாவா?
4: இல்ல.
2: ஆமா இல்ல. இப்ப ஆமாவா இல்லையா?
4: இல்ல.
2: முடிஞ்சிருச்சு
4: நிகழ்ச்சி, முடியல.
2: அது எப்படி உங்களுக்கு தெரியும்?
4: ஏன்னா மத்தவங்க இருக்காங்க.
2: சரி, அடுத்தவங்களை சந்திக்கலாம். நன்றி.
0: எப்படி இருந்தது நம்ம செல்லங்களுடைய படைப்புகள்? அடுத்த வாரம் இன்னொரு பாகமும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. கேட்க மறந்துடாது.

அழித்து பதையைகள் அச்சம் தவிர்ப்பான்மை கொள் தீமை அழித்து பதையைகள்.

0: தனி ஒருவன் துணிந்து விட்டால் இந்த வரி உண்மையிலேயே நம்முடைய கோல் பாதுகாவலர் ஒசின்ஹா அவருக்கு மட்டும்தாங்க பொருந்தும். சற்று முன்பதாக நாக் அவுட் சுற்றில் அர்ஜென்டினா கேவெட் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் அனல் பறக்க நடந்து முடிந்தது. உண்மையிலேயே அர்ஜென்டினா ஆதரவாளர்கள் நீங்க சொல்லுங்க, ஆக கடைசி அந்த நொடிகள் உங்க மனசு உங்க இதயம் அப்படி டிக் டிக் டிக் படபடப்பா துடிச்சிருக்கும். ஏனா பலம் பொருந்திய அர்ஜென்டினா, அதாவது உலக கிண்ண சாம்பியன் மற்றும் காட் மெஸ்ஸி அவரு களத்துல இறங்கி விளையாடி கொண்டிருக்கும் போதே ஒன்றுக்கு ஒன்று, இரண்டுக்கு இரண்டு அப்படின்ற கோல் எண்ணிக்கையில் சமநிலையில் வந்துகிட்டே இருந்தது. கூடுதல் நேரத்தில் அர்ஜென்டினா நிறைவாக ரசிகர்கள் எல்லாம் கண்ணீர் மல்க எப்படியாவது கோல் புகுத்தி அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டீங்களான்னு பண்ணின பிரார்த்தனை கை கொடுத்து 3-2 என்ற கோல் எண்ணிக்கையில் அர்ஜென்டினா இப்போ தகுதி பெற்று அடுத்த சுற்றுக்கு போகின்றது. ஆனா கேப்பெட் அணியில இந்த கோல் பாதுகாவலர் உண்மையிலேயே லியோனல் மெஸ்ஸியை மிரட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆட்டத்தின் ஒவ்வொரு முறையும் மெஸ்ஸி கோலை புகுத்த முயற்சி செய்யும் போது எல்லாத்தையும் தடுத்து அவர் அந்த பந்தை பிடிச்சிட்டாரு இல்லையா. ஒசின்ஹா இந்த ஆட்டத்துக்கு முன்பதாக என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நினைச்சு கூட பாக்கல, கார்பந்தாட்ட உலகத்தின் கடவுள் அப்படின்னு நான் என் வாழ்க்கையில் நினைக்கிற மெஸ்ஸி அவரோட ஒரே களத்துல இறங்கி விளையாடுவேன் என்று நான் நினைத்து கூட பார்க்கல, இது எனக்கு மாபெரும் ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இதற்கு முன்னதாக மெஸ்ஸி விளையாடும் போது ஒரு ரசிகராக இருந்த நான் இன்றைக்கு அவரோடு சேர்ந்து விளையாடுறது இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய வரலாறு என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஆட்டத்தை பார்த்த ரசிகர்களுக்கு மட்டும்தான் தெரியும், உண்மையிலே இந்த முறை அர்ஜென்டினாவுக்கு கடுமையாக போட்டி கொடுத்தது என்னமோ கேப் வேட் தாங்க. போட்டியில ஏறக்குறைய பெனால்டி வரைக்கும் போயிருவாங்களான்னு நம்ம எல்லாரும் யோசிச்சோம். ஆனா போகாம அர்ஜென்டினா வெற்றி கொண்டு
1: அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. கலப்படம் ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். நம்பிக்கை கூட்டணி பிஎச் தலைவரும் பிரதமருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஜோஹர் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரைகளை வலுப்படுத்தும் வகையில் இன்று மாநிலம் முழுவதும் 7 நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பிற்பகல் 3:30 கூலாயில் இளைஞர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர், பின்னர் ஜோஹர் சமூக தலைவர்களுடனான தேநீர் சந்திப்பு, இந்திய சமூக பண்பாட்டு இரவு, சீன சமூகத்தினருடனான இரவு விருந்திலும் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. ஜோஹர் மாநில 16வது சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரையின் முதல் 7 நாள்களில் களநிலையை பொறுத்தவரை மிதமான அளவில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியிடும் அனைத்து அரசியல் கட்சிகளின் தேர்தல் இயந்திரங்களும் பெரிய அளவிலான பரப்புரை கூட்டங்களை விட குறிப்பிட்ட வாக்காளர்களை நேரடியாக அணுகும் சந்திப்புகளில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றன. ஆனால் வரும் வாரத்தில் ஜோஹர் அரசியல் களத்தில் அனல் பறக்கும் பரப்புரைகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் சிவமுருகன் பாண்டியன் குறிப்பிட்டார். பெருவின் வலதுசாரி அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற கிகோ ஃபுஜிமோரி வெள்ளிக்கிழமை ஒரு புதிய வரலாறு தொடங்குகிறது என தெரிவித்துள்ளார். நாட்டின் உயர்ந்த தேர்தல் அதிகார அமைப்பு அவரது குறைந்த வாக்கு வேறுபாட்டிலான வெற்றியை உறுதிப்படுத்தியதையடுத்து அவர் இவ்வாறு கூறினார். இந்த அதிகாரப்படி அறிவிப்பு பெருவின் வரலாற்றிலேயே மிக குறுகிய வாக்கு வேறுபாட்டிலான தேர்தல் போட்டிகளில் ஒன்றை முடிவுக்கு கொண்டு வந்ததுடன் கடந்த 10 ஆண்டுகளில் 9வது அதிபர் ஆட்சி அமைப்பு வழிவகுத்துள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ணம். அமெரிக்கா மிசோரி கான்சஸ் சிட்டியில் காலை 9:30 கொலம்பியா கனாவுக்கு இடையிலான ஆட்டம் தொடங்கியது. இதுவரை கொலம்பியா 1 கோல் அடித்து முன்னிலை வகிக்கின்றது. அந்த கோலை ஜான் ஹாரிஸ் 14வது நிமிடத்தில் பெற்றுத்தந்தார். இதனிடையே மெக்சிகோவுடனான இங்கிலாந்தின் இறுதி 16 அணிகளுக்கான ஆட்டம் அட்டவணையிடப்பட்ட நேரத்திற்கு ஏற்ப தொடங்கும். முன்னதாக மெக்சிகோ சிட்டியில் புயல் வெள்ளம் காரணமாக அவ்வாட்டத்தை அட்டவணையிடப்பட்ட நேரத்திற்கு முன்னரே நடத்த ஃபிஃபா திட்டமிட்டிருந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் இந்த பக்கமாக கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வார இறுதி நாள் அப்படின்னு சொன்னாலே கூடுதல் மகிழ்ச்சி, உற்சாகம் இது எல்லாமே வந்துடும். இப்போ இந்த நேரம் ஒரு சிலர் வீட்டில் இருக்கலாம், இன்னும் ஒரு சிலர் இல்லைங்க, நாங்கள் வெளியே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ பயணத்தில் இருக்கலாம். பாதுகாப்பான ஒரு பயணமாக உங்களுக்கு இருக்கட்டும்ங்க. இன்றைக்கு ஜூலை மாதத்தின் 4 நாள், உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் மின்னலபம் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்து. இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம மலையாள பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

கலப்படம் நிகழ்ச்சி காத்திருந்த தருணம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொமின் லைஃப் ஸ்டைல் போன்ல லெவல் 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை பிறகு நம் நாட்டின் உள்ளூர் கலைஞர்கள் கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி, நண்டு ரமேஷ், ஷான் இப்படி சொல்லிட்டே போகலாங்க. நிறைய பேர் உங்களை சந்திக்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதுவும் தனித்திறமை இருக்கா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு தனித்திறமை இருக்கா, மறக்காமல் வர சொல்லுங்க. அங்கே ஒரு மேடை காத்துட்டு இருக்குங்க. அந்த தனித்திறமையை காண்பிப்பதற்கான ஒரு மேடை கலப்படம் நிகழ்ச்சியில் நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம். இன்றைக்கு பிற்பகல் 3 மணிக்கு மறந்துடாதீங்க. சரி, ஜூலை 1 நடைமுறைக்கு வந்திருக்கிற பூடி டீசல் திட்டத்தின் மூலம் தகுதி பெற்ற தனியார் டீசல் வாகன உரிமையாளர்கள் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு 2.10 ரிங்கிட் விலையில் டீசலை பெறலாம். தகுதியை சரிபார்க்க, வாகனங்களுக்கு கூடுதல் ஒதுக்கீட்டை விண்ணப்பிக்க அல்லது மேலதிக தகவலை பெற பூடி மடானி .gov.my பக்கத்தை நாடவும்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சாதனா செல்லையா. பாதை
1: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
2: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
3: அங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
1: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அமைதியா இருங்க.
4: அப்படின்னா அது என்ன?

இந்த மாதிரி பாடல்கள் இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டே 1 த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில லெவல் 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். மறுபடியும் நம்ம மின்னல் FM கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேபிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகே சுகன்யா. மினலா ஃபேமிலி கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்திருக்க.
1: அஸ்வினி, இந்த வருஷம் 1ஆம் தேதி ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டைகளை மாத்திடணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திரு தெரியுமா?
2: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
1: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
2: 1ஆம் தேதி எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
1: அதான் வாட்ஸ்அப்ல ஃபோர்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க, உனக்கு வரலையா?
2: ஐயோ அப்பா, அது 1ஆம் தேதி ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
1: என்னமா நீ வாட்ஸ்அப் சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
2: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க, உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம்முடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
1: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பி இருக்காங்க பாரு. இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

வினி ஸ்ரீனிவாசன் ஜாக்ஸ் பி ஜாய் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தவங்க. மலையாள பாடல்களை நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு கலப்படம் நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. இதில் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொடுங்க. இரும்பு தோட்டம் நம்ம உள்ளூர் திரைப்படம் வந்து ஜூலை 23 திரையரங்குகளில் வந்து வெற்றி நடை போட போகுது. நிச்சயமாக நீங்கள் வரப்போகிறீங்க, வந்து பார்க்க போகிறீங்க. இந்த திரைப்படத்தின் திரைக்கதை பார்த்தீங்கன்னா உண்மை, நீதி, மர்மம், மனித உணர்வுகளை இணைக்கும் தீவிரமான ஒரு திரைப்பயணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த திரைப்பட குழுவினர்களை கூலாயில் நீங்கள் சந்திக்க போறீங்க. ஆமா, யாரெல்லாம் வரப்போறாங்க? நம்ம லோகவர்மன், பிறகு இசையமைப்பாளர் சமேஷன் மணிமாறன், ஜெகன் ஜான் பீட்டர், இவங்க எல்லாருமே வந்து கூலாய் த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால்ல இன்றைக்கு நீங்க வந்து பார்க்க போறீங்க. பிற்பகல் 3 பிறகு அவங்களை நீங்க சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாம மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவை முகப்புகளும் உங்களுக்காக இருக்குங்க. பிறகு பாதுகாப்பான இணைய பயன்பாடு இயக்கம் KIS, இதை சார்ந்து நீங்க விவரங்களை வந்து அதிகாரிகள்ட்ட நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கு கலப்படம் நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சு நாங்க அந்த விவரங்களை பகிர்ந்துக்கிறோம். வாங்க வாங்க வாங்க. இப்ப அடுத்த பாடல் வித்து பிரதாப் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: ஆரம்பிக்கலாமா? சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்ட.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லு.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.
3: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: உங்கள் அருகிலேயே தரமான லிங்கம் தயாரிப்புகள்,
1: அபிவான லிங்கம் வாடிக்கையாளர்களே, அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலில் சுவை சேர்க்கட்டும்.
0: தமிழ் என்றால் கூடவே இனிமை, லிங்கம் என்றால் சுவை, கூடவே மனம். அதனால் தான் சமையலறை சின்னம் லிங்கம். பாட்டி காலம் எல்லாம் கடந்து பூட்டி காலம் என்றால் மிக பொருத்தம் லிங்கம். 90ஆம் ஆண்டை கடந்தாகிவிட்டது. லிங்கம் ஆம்பி லிங்கம் அண்ட் சன்ஸ் நிறுவனமாக தோற்றம் கண்டது 1933ஆம் ஆண்டு. நீங்களே கணக்கு பண்ணிக்கொள்ளுங்கள். மசாலைகள் ஒரு புறம் இருக்க, காலை சிற்றுண்டியின் சிறப்பை உணர்ந்து எளிமையாய் சுலபமாய் தயாரிக்க இடியப்ப மாவு, உப்புமா, கேழ்வரகு மாவு, தோசை, ரவா என நாளும் விதவிதமாக உண்டு மகிழ லிங்கம் தயாரிப்புகள் உள்ளன.
2: அனைத்துக்கும் நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
0: வாடிக்கையாளர் நலன் கருதி லிங்கம் நாட்டு சர்க்கரையும் உண்டு. பலகாரங்கள் தயாரிக்க பொருத்தமானது, ஆரோக்கியத்துக்கு உகந்தது, தேவைக்கு ஏற்ப அளவான தயாரிப்பு, புத்தம் புதியதாய் உடனுக்குடன் உங்கள் வசமாக போதிய ஏற்பாடு லிங்கம் நிறுவனத்தில். இட்லி வடைக்கு பொருத்தமாக லிங்கம் முழு உளுந்தும் உண்டு.
3: முதலாளி, லிங்கம் வண்டி வந்திருக்கு. உளுந்த கொஞ்சம் கூட இறக்க சொல்லவா? கடை இட்லி வடை தோசைக்கெல்லாம் மவுசு கூடிச்சு முதலாளி.
4: ஆஹா, வடை என்னமா டேஸ்டா இருக்கு, இட்லி என்னமா சாஃப்டா இருக்கு.
5: லிங்கம் சுளுந்துல யார் செஞ்சாலும் அப்படித்தானே இருக்கும்.
0: உங்கள் மனக்கவர் லிங்கம் தயாரிப்புகள் இருக்கையில் உங்களுக்கு என்ன குறை? லிங்கம் நிறுவனத்தில் உங்கள் சமையலுக்கு பொருத்தமான அனைத்தும் உண்டு. ஒரு தொழிலில் குடும்ப உறுப்பினர்களின் முழு ஈடுபாடு நிச்சயம் வெற்றிக்கு வழிவகுக்கும். அப்படித்தான் திருமதி நாகலட்சுமி லிங்கம் நிறுவனத்துடன் ஐக்கியமானார்.
6: வந்த புதுசுல ஒரு 3-4 ப்ராடக்ட் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வளர்ச்சியில அந்த மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து நாங்களே உற்பத்தி ஆக்கி இப்ப வந்து வளர்ச்சி நாடு தழுவில இருக்கு. வளர்ச்சியும் நல்லா இருக்கு. இப்ப என் மகன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாங்க ஒரு பொருட்களை வந்து அறிமுகப்படுத்தி ஜனங்க விருப்பப்பட்டு வாங்குறாங்க. ஜனங்க சொல்றதுனாலதான் எங்களுக்கு நம்பிக்கையின் மறுபெயர் லிங்கம்.
0: மக்கள் மனதில் இடம் பிடித்து விட்டால் மாறாத சுவையிலிருந்து விலகவே மாட்டார்கள். உணர்வுடன் உங்களுக்கு வழங்கி விடைபெறுவது வி ஆறுமுகம். வணக்கம்.
2: மக்கள் மனங்களில் நிலையாய் உன்னத இடத்தில் லிங்கம்ஸ் லிங்கம்ஸ் லிங்கம்ஸ்.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார்
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடி வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை July 4th அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் Level 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கங்களை தொடர்ந்து பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்காலிக மருத்துவ மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் மெக்டோனல்ஸ் உணவகம் ஒன்றும் தற்காலிக மருத்துவமனையாக மாற்றப்பட்டுள்ளது. அவ்வுணவகம் தற்போது அவசர சிகிச்சை பிரிவு, மருத்தகம், மருத்துவ பொருள்கள் களஞ்சியம், உளவியல் ஆலோசனை பிரிவு, கால்நடை சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. அங்கு மருத்துவர் ஃபிகுரோரா உட்பட 30 மேற்பட்ட மருத்துவர்கள் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை வழங்கி வருகின்றனர். வெனிசுவேலாவை உலுக்கிய இரட்டை நிலநடுக்கங்களை தொடர்ந்து காராபெலேடா பகுதியில் உள்ள மெக்டோனல் உணவகம் தற்காலிக கிளினிக்காக செயல்படுகிறது. 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் கருவியில் பதிவான நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் சரிந்த வேளை 2000 மேற்பட்டோர் பலியாகினர். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் மருத்துவமனை சேவைக்கான திறன் பெருமளவில் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் கள மருத்துவமனையாக இயங்கும் அந்த உணவகத்தில் ஒரு மருந்தகம், ஒரு சேமிப்பு பகுதி, மனநல மற்றும் கால்நடை பராமரிப்புக்கான இடங்களும் உள்ள வேளை 30 மேற்பட்ட மருத்துவர்கள் சேவையாற்றுகின்றனர். அங்கு பலர் சிகிச்சை பெறுவதாக அங்கு சேவையாற்றும் மருத்துவர்களில் ஒருவரான காஸ்பிகோரா கூறினார். யுக்ரைன் நெருக்கடி தொடங்கியதிலிருந்து 21வது முறையாக ஜப்ரோசியா அணு உலையின் வெள்ளித்தர மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இது அந்த உலக பாதிப்புக்குள்ளாகும் தன்மையை காட்டுவதாக பன்னாட்டு அணுவாற்றல் நிறுவனம் IAEA கூறியது. தற்போது ஜப்ரோசியா அணு உலையின் குளிரூட்டும் அமைப்புகள் உட்பட பிற அத்தியாவசிய அணு பாதுகாப்பு செயல்பாடுகளுக்கு மின்சாரத்தை பராமரிக்க அதன் அவசரகால டீசல் மின்னாக்கிகள் தானாகவே இயங்க தொடங்கியுள்ளன. இந்நிலையில் ஜப்ரோசியா அணு உலையில் விபத்தினால் அணுக்கசிவு ஏற்படுவதை தடுக்க அப்பகுதியில் ராணுவத்தின் கண்காணிப்பு தேவை என IAEA தலைமை இயக்குநர் ரஃபேல் கிரோசி கூறினார். தென் பிரான்சில் நெடுஞ்சாலை ஒன்றின் அருகே உள்ள வனப்பகுதி ஒன்றில் ஏற்பட்ட தீயினால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து தீயை அணைக்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக விமானம், உலங்கூர்த்திகளை கொண்டு மேலிருந்து நீரை பாய்ச்சி தீயை அணைக்கும் உத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது தீ நெடுஞ்சாலை நோக்கி பரவுவதை கட்டுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சில் கடுமையான வெப்ப அலை ஏற்பட்டுள்ள நிலையில் அந்நாட்டின் தென்பகுதிக்கு காட்டுத்தீ எச்சரிக்கை வெளியிட பட்டுள்ளது. பிரேசிலின் மேற்கு மத்திய மாநிலமான மாட்டோ க்ரோசோடோலின் தலைநகர் கேம்போ வெரண்டா புறநகர் பகுதியில் வெள்ளிக்கிழமை காலை நிகழ்ந்த சிறுரக விமான விபத்தில் இருவர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விமானியும் அதில் பயணித்த ஜெர்மன் ஆய்வாளரும் உயிரிழந்ததை தீயணைப்பு மீட்புத்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அடர்ந்த பனிமூட்டத்தால் அவசரமாக தரையிறங்க முற்பட்ட போது அந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோஸ்டாரிக்கா கடற்பகுதியில் புதிய வகை கோஷா பே சுறாமீன் இனம் ஒன்று கண்டறியப்பட்டிருக்கலாம் என அந்நாட்டு அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். பசிபிக் கடற்பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மீன் வழக்கமான பே சுறாக்களை விட குறுகிய மூக்கு, அடர்நிற உடல் அமைப்பு, முதுகு துடுப்பில் நீளமான முள் ஆகிய தனித்துவ அம்சங்களை கொண்டிருப்பதாக கோஸ்டாரிக்கா பல்கலைக்கழக உயிரியல் பேராசிரியர் ஒத்தரோ அங்குலோ ஜிபாஜா கூறினார். இதற்கு முன்னர் தென் ஆப்பிரிக்கா, தைவான், ஆஸ்திரேலியா, ஜப்பான், கிரீன்லாந்து முதல் பிரேசில் வரையிலான அட்லாண்டிக் கடல் பகுதிகளில் பேய்சுறா மீனின் 3 இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. விளையாட்டு உலகக்கிண கட்பந்து. அர்ஜென்டினா கேவேடே உடனான கடுமையான ஆட்டத்தில் பரபரப்பான முறையில் 3-2 என வாகை சூடியது. முதல் பாதி ஆட்டத்தில் லியோனல் மெஸ்ஸியின் கோலுக்கு பின் கேவேடேவின் டூரி டூட்டே 59வது நிமிடத்தில் அடித்த கோலை அத்தீவு நாட்டு ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். இருப்பினும்

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: செய்திகளுக்கு பிறகு இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து எஸ்டோடி ஆர்டிஎம் கிளிக் வாயிலா மட்டும் நீங்க நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. தொடர்ந்து இப்போ உங்களுக்காகவே அழைத்து பேசுற வாய்ப்பை நாங்க வழங்கிட்டு இருக்கோங்க. அழைக்கலாம், யாருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்றத நீங்க அழைத்து கேட்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இன்றைக்கு கதை போமா நிகழ்ச்சி 12 மணிக்கு பிறகு இடம்பெறும். இன்றைக்கு யார் வர போறாங்க அப்படின்ற தகவல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீக மோகன்
3: கலப்படம்,
2: உங்களை அங்க சந்திக்கிறோம்.

0: சம்பத்து பொண்ணு.
1: வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: என்னங்க
1: படம் பேரு சொல்றீங்க? சரி, என்ன பாட்டு யாருக்காக வேணும் சொல்லுங்க.
2: மக பேரு சவித்ரா. அவங்க இப்பதான் இன்னைக்குதான் லீவ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணும் ஐயா.
1: கண்டிப்பா. என்ன பாட்டு அவங்களுக்கு பிடிக்கும் உங்ககிட்ட சொன்னாங்க?
2: நெஞ்சில் குடியிருக்கும் அந்த பாட்டு.
1: ஒரு பேரே வரலாறா?
2: அதேதான்.
1: அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்கல்ல வீட்டுக்கு, அவங்களுக்காக குடுக்கலன்னா எப்படிங்க? வந்துட்டே இருக்கு, கேக்கலாம். நன்றி,
2: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.
1: அங்க தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. அழைத்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் விரும்பி கேட்கலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
0: என் நெஞ்சில் குடியிருக்கும்.

இந்த மாதிரி பாடல்கள், இன்னும் நிறைய பாடல்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கேட்க ஆர்வமா இருக்கீங்களா, ஆசையா இருக்கீங்களா? 4ஆம் தேதி ஜூலை 3 மணி அளவில் டேவன் த கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் கூலாயில லெவல் 1 மண்டபத்தில் நடக்க போகுது. சோ நாங்கள் உங்களை அங்க சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். மறுபடியும் நம்ம மின்னல் எஃப்எம் ஓட கலப்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்தாச்சுங்க. மறக்காம ஜேவிக்கு வந்துருங்க, உங்களை அங்க நாங்க சந்திக்க காத்திருக்கோம்.

0: சக்கரம் யாரு சுவையத்து மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களை ஒண்ணா இணைக்குதா, அம்மாவை போல அணைக்குதா.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

ஹாய், வணக்கம். நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடி வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை ஜூலை 4 அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் லெவல் 1 நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.

0: வணக்கம் கிஷன், மேகலா பேசுறேன். இந்த பாடல் வந்து என் கணவர் ராஜனுக்காக நான் விரும்பி கேக்குறேன். உனக்காக பிறந்தேனே என்னால என்னது அழகா அந்த பாடல்.
1: கணவரை வீட்டுல எப்படிங்க கூப்பிடுவீங்க?
0: சேட்டா.
1: ஓ சேட்டன்.
0: எஸ் சேட்டன்.
1: சேட்டனுக்காகவே அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. கேக்கலாம்
0: கிஷன், நீங்க வந்து கலப்படத்துக்கு போலையா?
1: கலப்படத்துக்கு போலங்க, நீங்க போறீங்களா?
0: நாங்க ஒரு ஹோ, ஆனா போக முடியல, நான் சிரமன்ல இருக்கேன்.
1: ஏங்க
0: தங்கா, நாங்க
1: நீங்க போயிருக்கணுமா இல்லையா?
0: நேரடி
1: நிலவரங்கள் வழங்கிட்டு இருக்காங்க, பேசிதான் ஒரு வழி கிடையாது.
0: நன்றி
1: நன்றி, ரொம்ப நன்றி. ஆக இவங்கள மாதிரி நீங்களும் பாட்டு கேட்கலாங்க. அது மட்டும் இல்லாம கலப்படம் நிகழ்ச்சி இன்றைக்கு மிக பிரம்மாண்டமா பிற்பகல் 3 மணிக்கு தொடங்க போகுதுங்க. ஜோஹர் கூலாயில இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் மால்ல லெவல் 1 மண்டபத்துல கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுது. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை, நம் நாட்டின் உள்ளூர் கலைஞர்களான கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ் பொன் ரமேஷ், பிரிய சகி, பிறகு நண்டு ரமேஷ், ஷான், இவங்க எல்லாரும் உங்களை சந்திக்க போறாங்க. மறக்காம குடும்பத்தோட அங்க வந்துருங்க. உங்களுக்கு எதுவும் தனித்திறமை இருக்கா? அந்த தனித்திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு மேடையும் அங்க காத்துட்டு இருக்குங்க. வந்துருங்க.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு பாத்தீங்கன்னா ஜோஹர் குலாய் த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியில கலப்படம் நிகழ்ச்சி வந்து நடக்க போகுதுங்க. பிற்பகல் 3 மணிக்கு மறக்காம அங்க வந்துருங்க. அங்க நம்முடைய அறிவிப்பாளர்கள் இருக்காங்க. அங்கிருந்து நேரடி நிலவரங்களை இப்ப யார் வழங்க போறா அப்படின்னா மோகன் தர காத்துட்டு இருக்காரு. பேசலாம். வணக்கம் மோகன்.
1: வணக்கம் கிஷோர். ஆமா, கூலாய் பக்கமா அப்படி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். பொதுவாகவே காலையிலே வந்து ஒரு நல்ல பசியாரியோட தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப எனக்கு புரியுது, கொஞ்சம் காலையெல்லாம் தாண்டிதான் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கு 3:30 நம்ம கலப்படம் நிகழ்ச்சி தொடங்க போகுது இல்லையா, அதுக்கு நல்ல தெம்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூலாய் பக்கமா வந்து ஒரு நல்ல பசியாரியோட தொடங்கி இப்ப எல்லாம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம் கிஷோர்.
0: முன்னேற்பாடுகள் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும். நேற்று ஒத்திகை முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்த கட்டமா நீங்க எங்க பயணத்துல இருக்கீங்க அதை சொல்லுங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க?
1: ஆமா, இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நேரம் அரங்கத்திற்கே போக போறோம். என்னன்னா, இப்ப பொதுவா கலப்படம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆளு ரெண்டு ஆள் இல்ல, ஒட்டுமொத்த மின்னலசமும் இணைந்து எல்லா பணியாளர்களுக்கும் ஒரு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. 2 நாளுக்கு முன்னே நாங்க வந்துட்டோம். ஏன்னா அதோட ஒத்திகையா இருக்கட்டும், நேற்றைய தினம் வந்து அதோட ஏற்பாடுகள் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துச்சு. இல்ல என்னன்னா, இன்றைக்குதான் நிகழ்ச்சி. நேத்தே நம்முடைய நேர்கள் ஒரு சிலர் எல்லாம் வந்து இல்ல இன்னைக்கு வந்து நாங்க பாக்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு நேரடியா வந்து அங்க பார்த்துதான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாம் புகைப்படமா எடுத்துக்கிட்டாங்க. நேத்தே அவ்வளவு நல்லா இருந்தது, கண்டிப்பா இன்னைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஆவலோடு காத்திருந்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல வருடத்தின் எதிர்பார்ப்பு இன்றைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. நான் மட்டும் இல்ல, என்னோட வந்து பசியாருக்கு பசி நான் வந்து ரொம்ப தெம்பாதான் இருக்காரு. அதனால இன்றைக்கு ஒரு 2:30 எல்லாம் வந்துருங்க. ஏன்னா உங்களுக்காக சில முகப்புகள் எல்லாம் வந்து நடக்க போகுது 3:30. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இப்ப தேவியன் கொஞ்சம் பேச ஆசைப்படுறாரு கிஷன், அதனால அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டுருங்க.
0: இல்ல, அவர் பேச ஆசைப்பட்டா நம்ம கொடுத்துட வேண்டியதானே, வேற வழி இல்ல இல்லையா. கொடுங்க பாப்போம்.
1: கிஷன் வணக்கம்.
2: நேற்றை விட கூலாய் வந்து கொஞ்சம் நிரம்பி இருக்கிறது பாக்க முடியுது. பெரும்பாலும் சிங்கப்பூர்ல வேலை செய்யறதுனால சனி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையில அப்ப இந்த கடையெல்லாம் நேற்றுலாம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அதிக கூட்டமா வருது. அப்ப இந்த இடத்துக்கு வரணும்னா நம்ம இங்க பாக்கணும்.
0: இல்ல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நீங்க கலப்படம் நிகழ்ச்சிக்கு போன மாதிரி தெரியல, ஏதோ லாக் போன மாதிரி இருக்க.
2: நிறுத்தும் வசதிகள் பத்தி நீங்க கவலையே வேணா. அந்த பேரங்காடிக்கு மேல வந்து கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா அதுக்கு சுற்று வட்டார பகுதிகள் இருக்கு இல்லையா, அது புது இடம். அதனால அங்க வந்து நிறைய கார் நிறுத்தக்கூடிய வசதிகள் இருக்கு. அங்கெல்லாம் வந்து அவங்க நிறுத்திட்டு பத்திரமா வரலாம். உங்களுக்கு தெரியும் அந்த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பெருசா வந்து பண்ணிருக்காங்க. அது 2 ஒரு மாடி கட்டிடம் தான், கீழ் மாடி மேல் மாடி இவ்வளவுதான்.
0: லெவல் 1லதான் வந்து நடக்க போகுது இல்லையா.
2: லெவல் 1லதான் அது வந்து நடக்க போகுது. நல்லா இருக்கு இந்த இந்த அனுபவம். ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பு, அதே நேரத்துல வந்துட்டு ஒரு இசைக்குழுவோடைய இசை அமைப்புல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுல ரொம்ப தனித்துவம் இருக்கும். அதுல ரொம்ப இந்த கிரியேட்டிவிட்டி விஷயங்கள்லாம் சேர்த்திருப்பாங்க. இசையை வந்து வேற மாதிரி கொடுக்கறது, ஃபியூஷன்ல கொடுக்கறது, அந்த மாதிரி அது எல்லாமே சேர்த்து நம்முடைய முன்னாள் நேயர்களுக்கும் இந்நாள் நேயர்களுக்கும் வருங்கால நேயர்களுக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு கலை விருந்தா இந்த கலப்படம் இருக்க போகுது.
0: அதான் அந்த லைவ் பேண்டை கேட்டு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தெரியுமான்னு சொல்லி நிறைய பேர் அழைத்து பகிர்ந்துட்டு இருக்காங்க நம்முடைய நேயர்கள் எல்லாமே. அப்போ இந்த விஷயத்த நீங்க பார்க்கணும் அப்படின்னா இப்போவே இப்போவே கிளம்புங்க, சரியா இருக்குங்க. 3 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்க போகுது. அது மட்டும் இல்லாம எங்கெல்லாம் எங்க வரணும் எப்படி வரணும்ன்ற விவரங்கள் இதெல்லாமே வந்து நம்ம சமூக வலைத்தளங்கள் இருக்கு இல்லையா, காணொலிகள் மூலமா பதிவு செஞ்சிருக்கோம். அதையுமே பார்க்கலாம்.
2: சரியா காட்டி இருக்கிறாரு அந்த வழி வழி ஒளிப்பதிவு நிகழ்ச்சி அப்படின்றதுனால ஒரு மாறுபட்ட அனுபவம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா வானொலிக்காக ஒளிப்பதிவும் செய்ய போறோம். இந்த அனுபவத்தை எல்லாம் வந்து நேயர்கள் ஒருவேளை இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னா அதெல்லாம் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்க போகுது.
0: நிச்சயமா ரொம்ப நன்றி நேரடி நிலவரங்களை வழங்கியதற்கு. பார்த்து பத்திரமா போங்க நிகழ்ச்சியில வந்து. நன்றி.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகே சுகன்யா. மின்னலாசமின் கலப்படம் நிகழ்ச்சி வந்து ஜோஹர்ல நடக்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாரம் சனிக்கிழமை 4ஆம் தேதி ஜூலை மாதம் இந்த நிகழ்ச்சி வந்து கூலாய் கோமியன் லைஃப் ஸ்டைல் மால வந்து நடக்க போது. கண்டிப்பாக ஜோல் மக்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடலாம். உங்களை சந்திக்க நம்ம எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், கண்டிப்பாக வந்துருங்க.
1: வணக்கம், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: நான் பஹாங் இருந்து பேசுறேங்க.
1: பஹாங்ல இருந்து யார் பேசுறீங்க?
2: கிருஷி. ஆமா,
1: முழு பெயரே அதானா?
2: முழு பெயரே அதுதான்.
1: முழு பெயரே அதுதான். கிருஷி என்ன படிக்கிறீங்க?
2: 6ஆம் வகுப்பு.
1: 6ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. என்ன பாட்டு இப்போ கேட்கணும்னு தோணுது, இல்ல யார் உங்ககிட்ட சொல்லி கேட்க சொன்னது?
2: எனக்கு பவளமணி பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, அப்ப அதை வழங்கிடலாமா?
2: வழங்கிடலாம். ஓகே,
1: ஆனா யாருக்காக? உங்களுக்காகவே. அங்க வேற யாருமே இல்லையா? வீட்டுல கோச்சிக்க மாட்டாங்களா?
2: வேற யாருக்குமே பவளமல்லி பாட்டு பிடிக்காது. என்ன
1: பிடிக்காதா? அச்சோ, அதனால உங்களுக்கு மட்டுமே யாருக்கு விட்டு கொடுக்க கூடாது. சரி, நீங்க மட்டுமே இப்ப தனியா உட்காந்து கேளுங்க. நன்றி அழைத்ததற்கு.
2: மிக்க நன்றி. என்ன
1: நல்லா படிக்கணும்.
2: சரி. என்ன

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க ஆவலோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன் கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.
2: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இடம்பெறுவது இஸ்லாமிய விருட்சம். வழங்குபவர் மௌலானா லஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, இஸ்லாமிய விருட்சம் என்ற நிகழ்ச்சியிலே நேரத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி சில குறிப்புகளை கூறவுள்ளேன். இறைவனின் கட்டளையாகும் குறித்த நேரத்தில் தொழுக வேண்டும் என்று முஃமின்களுக்கு இறைவன் தந்த நேரங்கள் அருளாகும். நமக்கு வழங்கிய கடமைகள் ஒவ்வொன்றும் காலம் நேரத்தை வைத்தே கணக்கிடப்படுகிறது. தொழுகை நேரங்கள், அந்த நேரங்கள் முடிவதற்குள் செயல்பட வேண்டும். வருடத்தில் ரமலான் சஹர் செய்யும் நேரம் முதல் நோன்பு திறக்கப்படும் நேரம் வரை நேரம் கவனிக்க வேண்டிய முக்கியம். நமக்கு கடமையான ஏழை வரி ஜக்காத்தும் வருடத்திற்கு ஒரு முறை நடைமுறைப்படுத்த நேரம் காலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹஜ்ஜு கடமைகளும் ஆயுளில் வருடத்தில் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் அமல்படுத்த கடமையாக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய பார்வையில் மனிதர்களுக்கு நேரம் காலம் என்பது அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகும். நபிகளார் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், 5க்கு முன் 5 பாக்கியமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். 1, அதில் வயோதிகம் முதுமை வரும் முன்பு வாலிபத்தை பாக்கியமாக கருதுங்கள். ஏனெனில் வாலிப காலத்தில் செயல்படுத்த வேண்டிய உழைப்புகளை முதுமையில் பயன்படுத்த இயலாது. ஆகவே வாலிப நேரங்கள் பாக்கியமாகும். 2, நோய் வரும் முன்பு ஆரோக்கியத்தை பாக்கியமாக எடுத்துக் கொள்ளுங்கள். நோய்வாய்ப்பட்டு சிரமத்திற்குள் ஆகி பல சோதனைகள் வேதனைகள் அனுபவிக்கிறோம். இது வரும் முன் ஆரோக்கியத்தை ஆரோக்கியமான நேரங்களாக, கடமைகளை நிறைவேற்றுபவர்களாக, உழைப்பவர்களாக, சேவையாற்றுவர்களாக, நமக்கும் குடும்பத்தாருக்கும் தேசத்திற்கும் நன்மைகளை உருவாக்குபவர்களாக நேரத்தை செலவிட வேண்டும். 3, ஓய்வு பெறும் முன் வேலைகளை உழைப்பை பாக்கியமாக கருத வேண்டும். ஆம், ஓய்வு பெற்றால் எதுவும் செயல்பட முடியாத நிலையாகும். வேலை செய்யும் காலம், உழைப்பின் காலம் நேரம் செவ்வனே செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். முயற்சிகள் முன்னேற்றமாக ஆக்கிக்கொள்ள நேரங்களை பயன்படுத்த வேண்டும். 4, வறுமை வரும் முன் செல்வத்தை பாக்கியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். வசதி வாய்ப்பு காசு பொருளாதாரம் என்பது இறைவன் தந்த பாக்கியமாகும். மார்க்கம் சொல்லி காட்டிய வழிகளில் அளவாக நிதானமாக எதற்கு செலவு செய்ய வேண்டுமோ அதற்கு செலவு செய்ய வேண்டும். நன்மை தரும் காரியங்களுக்கும் கல்வியை வளர்க்கும் காரியங்களுக்கும் இறை வழியில் செலவழிக்க வேண்டும். தேவைகளுக்கு ஏற்ற செலவுகளாக அமைத்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை வீணடித்துவிட்டு பிறகு வருந்தக்கூடாது. ஆகவே வசதியான நேரங்களை கவனிக்க வேண்டும். 5, மரணம் வரும் முன் வாழ்வை பாக்கியமாக கருத வேண்டும். வாழ்க்கையை வாழும் நேரத்தில் சரியாக பயன்படுத்தி இஸ்லாம் தந்த வழியில் நமது வாழ்க்கை நேரங்களை நன்மை தருபவைகளாக அமைத்து கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, இறைவன் நமக்கு தந்த வயது காலங்கள் நேரங்கள் மிக பெரும் பொக்கிஷங்களாகும், பாக்கியங்களாகும், அருட்கொடைகளாகும். காலம் நேரம் பொன்னானது. நமது வாழ்க்கை நேரங்கள் சிறப்பாக செயல்பட முயற்சிக்க வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் எக்காரணத்தை முன்னிட்டும் நேரங்களை வீணாக்க வேண்டாம். சென்று கொண்டிருப்பவன் வென்று கொண்டிருக்கிறான், நின்று கொண்டிருப்பவனை நேரம் தின்று கொண்டிருக்கிறது. நேயர்களே, நாம் மணியை மட்டும் பார்க்கிறோம். அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கிறார்கள். ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் மணியோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கிறார்கள். நேரம் என்பது மிக பெரும் செல்வமாகும். நேரம் எல்லோருக்கும் ஒன்றுதான். சாதனையாளர்களுக்கும் இதே நேரம்தான். சோதனைகளை களைந்து வாழ்க்கையின் நேரங்களை சாதனையாக மாற்றுவதுதான் சிறப்பாகும். பணத்தை விட நேரம் விலை மதிப்பற்றது. பணத்தை செலவழித்தால் அதை மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் நேரத்தை, வயதை, காலத்தை வீணாக்கிவிட்டால் அதை பெற முடியாது. அது திரும்ப கிடைக்காது. காலமும் கடல் அலையும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. இது பழமொழி. சரியான நேரத்திற்காக நாம் தான் காத்திருக்க வேண்டும். நேரத்தின் மதிப்பை உணர வேண்டும். காலம் நேரம் பெரும் அருட்கொடை. நமது வாழ்க்கை நேரங்களை ஒவ்வொரு நாளும் பயனுள்ளதாகவும் மறுமையில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நேரத்தை தொலைத்தவன் வாழ்க்கையை தொலைத்தவன் என்பது பழமொழி. ஒரு மனிதன் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டுமென்றால் மூன்று விஷயம் இருக்க வேண்டும். ஒன்று அறிவு, இரண்டாவது ஒழுக்கம், மூன்றாவது உழைப்பு. திருமறையின் வசனம் ஒன்று அந்த நேரத்தில் அவர் கூறுவார், என் அதிபதியே, நீ எனக்கு இன்னும் சிறிது காலம் அளிக்கக்கூடாதா? நான் தர்மம் செய்வேனே, நல்லோர்களில் ஒருவராகி விடுவேனே என்று அவன் கூறுவான். ஆனால் ஒருவருக்கு அவர் செயல்படுவதற்கான அவகாசம் முடிவடையும் நேரம் வந்துவிட்டாலோ, எந்த மனிதனுக்கும் மேலும் காலம் அவகாசத்தை அல்லாஹ் கண்டிப்பாக அளிப்பதில்லை என்று குர்ஆன் கூறுகிறது. நேயர்களே, இன்னொரு திருவசனம், போதுமான ஆயுளை நாம் உங்களுக்கு வழங்கிவிடவில்லையா? மேலும் எச்சரிப்பவரும் உங்களிடம் வந்திருந்தாரே. இப்போது நன்கு சுவையுங்கள். கொடுமையாளர்களுக்கு இங்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை என்று திரு குர்ஆன் ஷரீஃப் கூறுகின்றது. ஓய்வெடுக்காத பொருள் என்று சொன்னால் காலம். காலம் பொன் போன்றது. ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் காலம் சொல்கிறது, ஆதத்தின் மகனே, நான் ஒரு புதிய படைப்பு, என்னை நன்றாக பயன்படுத்திக் கொள். உன்னுடைய செயல்களுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். நான் சென்றால் மீண்டும் வரமாட்டேன். அதே போன்று இப்னு ரோஷன் அவர்கள் வாழ்க்கையில் நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் சில வழிமுறைகள் செய்தார்கள். இப்னு ரோஷன் அவர்கள் அதிகமாக புத்தகம் படிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். என்னுடைய வாழ்க்கையில் இரண்டு நாட்கள் மட்டுமே நான் புத்தகம் படிக்கவில்லை. ஒன்று திருமண நாள், இரண்டாவது என்னுடைய தாயார் இறந்த நாள் என்பதாக அவர்கள் கூறினார்கள். அதாவது நேரத்தை வீணாக்காமல் அல்லாஹ் ரசூலுடைய குர்ஆன் ஷரீஃப் ஹதீஸுகளை அவர்கள் படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதையும் இரண்டு நாட்கள் மட்டும்தான் விட்டிருக்கின்றார் என்று சொன்னால் நேரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம்

0: அன்பான நேயர்களே, இமாம் ஃபஹ்ருதீன் ராசி அவர்கள் சொன்னார்கள், காலத்தின் அருமையை ஒரு ஐஸ் வியாபாரியிடமிருந்து கற்றுக்கொண்டேன். வியாபாரி சொல்வது, ஐஸ் கட்டியை சீக்கிரம் வாங்கி கொள்ளுங்கள், இல்லையேல் அது கரைந்துவிடும், எனக்கு ஒரு நன்மையும் இருக்காது என்று அவர் ஐஸ் வியாபாரி சொன்னதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இவர் கால நேரத்தினுடைய அளவை அவர் புரிந்திருக்கின்றாரே, அதே போன்று நாமும் காலத்தை உணர்ந்து நேரத்தை உணர்ந்து நல்ல முறையில செலவழிக்க வேண்டும் என்பதை இமாம் ஃபஹ்ருதீன் ராசி அவர்கள் சொன்னார்கள். நேயர்களே, ஒரு மிகப்பெரிய மேதை சொல்கிறார், காலம் ஒரு வாளை போன்றது, நீங்கள் அதனை வீழ்த்தாவிட்டால் உங்களை அது வீழ்த்துவிடும் என்றார். சூரா முஃமினிலே அல்லாஹ் கூறியுள்ளான், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், தங்களுடைய தொழுகையில் பயபக்தியை மேற்கொள்கின்றார்கள், மேலும் வீணானவற்றை விட்டும் விலகி இருக்கின்றார்கள், இன்னும் ஜக்காத்தை அதன் நெறிமுறைப்படி செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நேயர்களே, நேரத்தை வீணடிக்கும் செயல்கள் எது என்பதை தெரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிலே ஒன்று அரட்டை அடிப்பது, இரண்டாவது புறம் பேசுவது, மூன்றாவது வீட்டிற்குள் விளையாடும் விளையாட்டு, தேவையற்ற புத்தகங்களை படிப்பது, நேரம் காலம் தெரியாமல் தூங்குவது, நேரத்தை இதெல்லாம் வீணாக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. நாம் தூக்கத்தை குறைத்து கொள்வது, தொலைக்காட்சி பார்ப்பதை குறைத்து கொள்வது, தொலைபேசி பயன்பாடை குறைத்து கொள்வது, இதுவெல்லாம் நமக்கு நம்முடைய நேரங்களை மிச்சப்படுத்த முடியும். அதே போன்று வேலைகளை ஒத்தி வைப்பது, வேலைகளை ஒத்தி போடுவதனால் என்ன பிரச்சனை, என்ன நமக்கு சிரமங்கள் ஏற்படுது என்பதை பார்க்க வேண்டும். ஒரு வேலையை பிறகு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், காலையிலே பார்க்க வேண்டிய வேலையை மதியம் பார்க்கலாம். அதே போல் இப்பொழுது உள்ள நிலை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், திருமணம் அல்லது ஏதாவது காரியங்களுக்கு அழைத்தால் உடனே அழைத்தவர்களுக்கு இவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்ஷா அல்லாஹ் வருகிறேன் என்பதாக சொல்லிவிடுகின்றார்கள். இந்த இன்ஷா அல்லாவிற்கு என்ன கணக்கு வைத்திருக்கின்றார்கள்? முன்பெல்லாம் சொல்லுவார்கள், இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் 6 மாசம் அவனுடைய கணக்கு என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ் நாடினால், அவரிடம் நாம் உண்மையை சொல்ல வேண்டும், நாம் வர முடியவில்லை என்று சொன்னால் என்னால் வர முடியாது, துஆ செய்கிறேன் என்பதாக சொல்லி நாம் அவர்களிடத்தில் உண்மையை சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை புழங்கி நாம் அந்த வார்த்தையினுடைய மதிப்பை கெடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் அதை எதற்காக சொல்கின்றோம் என்பதை சற்று யோசித்து சொல்ல வேண்டும். ஹைர், அன்பான நேயர்களே, அறிவாளிகள் எந்த அளவிற்கு இந்த நேரத்தை பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், அறிவாளிகள் நாளைய வேலைகளை இன்றே செய்கிறார்கள். சராசரி மனிதன் இன்றைய வேலையை இன்றே செய்கிறார். சோம்பேறிகள், அறிவிலிகள் இன்றைய வேலையை நாளை செய்கிறார்கள். நபி முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக, 7 நெருக்கடிகள் வரும் முன் நீங்கள் கவனமாக இருங்கள். அது என்ன? 1, மறக்க செய்யும் வறுமை; 2, வரம்பு மீறச் செய்யும் வளமை; 3, செயலிழக்கச் செய்யும் நோய்; 4, குழப்பத்தில் ஆழ்த்தும் முதுமை; 5, திடீர் மரணம்; 6, தஜ்ஜாலின் வருகை; 7, யுக முடிவு நாள். இவை வருவதற்கு முன் நம்முடைய சரியான திட்டமிடுதலும் செயல்பாடும் இருக்க வேண்டும். அல்லாஹ் திருமறையின் மூலமாக நபி முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸின் மூலமாக, மனிதர்களாக பிறந்தவர்கள் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், ஆரோக்கியமான வாழ்விற்கு நாம் வாழ்வை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவான விஷயங்கள் வந்துள்ளது. மேலும் உங்களுடைய தூக்கத்தை இளைப்பாறுதலாக ஆக்கினோம், அன்றியும் இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கினோம், மேலும் பகலை உங்கள் வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்ளும் காலமாக ஆக்கினோம். இது குர்ஆன் ஷரீஃபிலே வந்திருக்கிறது. நேயர்களே, குர்ஆன் ஆயத் 11 அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனையை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். மனிதன் தன் 2 கைகளும் செய்து முற்படுத்தியவற்றை அமல்களை அந்நாளில் கண்டுகொள்வான். மேலும் நிராகரிப்போர், அந்தோ கைசேதமே, நான் மண்ணாகி போயிருக்க வேண்டுமே என்று கூறுவார்கள். இதில் நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு தொழுகையை கொடுத்திருக்கின்றான், அதே போன்று அதற்குண்டான நேரங்களையும் குறிப்பிட்டு கொடுத்திருக்கின்றான். நாம் எந்த நேரத்திலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொன்னால் அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு இல்லை. பரலான நேரங்கள் எந்தெந்த நேரத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்டதோ, ஒரு நாளைக்கு 5 வேளை இருக்கின்றது தொழுகை, அந்த தொழுகையை அதனதன் நேரத்திலே தொழுது முடிக்க வேண்டும். காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களை தவிர என்பதாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஸ்ரிலே கூறியிருக்கின்றான். ஆகவே அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள், நமக்கு காலம் ஒரு மிகப்பெரிய நியமத்தாக இருக்கிறது. அதை நாம் நல்ல முறையிலே அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான முறையிலே நேரங்களை கழிப்போம். வல்ல அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. ஆமீன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நீர்களே, இதுவரை மௌலானா லஹபீஸ் அல்ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கிய இஸ்லாமிய விருட்சம் கேட்டீர்கள்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கிம்.
3: நீங்கள் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நம்பிக்கை கூட்டணி பிஹெச் தலைவரும் பிரதமருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஜோஹர் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரைகளை வலுப்படுத்தும் வகையில் இன்று மாநிலம் முழுவதும் 7 நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பிற்பகல் 3:30 கூலாயில் இளைஞர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர், பின்னர் ஜோஹர் சமூக தலைவர்களுடனான தேநீர் சந்திப்பு, இந்திய சமூக பண்பாட்டு இரவு, சீன சமூகத்தினருடனான இரவு விருந்திலும் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. தேசிய மடானி டாக்ஸி புதுப்பித்தல் திட்டத்தில் இணைவதன் வாயிலாக தேசிய பொது போக்குவரத்து அமைப்புக்கு வலுச்சேர்க்கும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக புரோட்டோன் கூறியுள்ளது. இந்த முனைப்பு வெறுமனே பழைய வாகனங்களை மாற்றுவதில் மட்டும் கவனம் செலுத்தவில்லை, பொது போக்குவரத்தின் தரத்தையும் மேம்படுத்துவதற்கான முதலீடாகவும் உள்ளது என புரோட்டோன் துணை தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் அப்துல் ராஷித் மூசா கூறினார். ராக்கன் தமான் திட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து சிறப்பித்தனர் என காங்கார் மாநகரமன்ற தலைவர் எஃப் என் டி ரஜினிகாந்த் கூறினார். அந்த முனைப்பு பொது பூங்காக்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் புத்துயிர் அளிக்கவும் ஊராட்சி தரப்பினருக்கு வியூக ஒத்துழைப்பை பொதுமக்கள் வழங்கும் தளமாக செயல்படுகிறது. இவ்வேளையில் பசுமையான நகர மேம்பாட்டுக்கு வலுச்சேர்க்கும் வகையில் ராக்கன் தமான் மாநிலத்தில் உள்ள பிற பூங்காக்களும் விரிவுபடுத்தப்படும் என அவர் கூறினார். ஈரானின் மறைந்த உச்சத்தலைவர் அயத்தொல்லா அலி கமேனிக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக தலைநகர் தெஹ்ரானில் இன்று பெருந்திரளான மக்கள் திரண்டனர். அடுத்த 3 நாள்களில் தெஹ்ரானில் மட்டும் 15-20 மில்லியன் வரையிலான மக்கள் அஞ்சலி செலுத்துவர் என ஈரான் அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். ஆஸ்திரேலியாவின் புகழ்பெற்ற கிரேட் பேரியர் ரீஃப் பவளப்பாறை தொகுதி மீதான காலநிலை மாற்றத்தின் தாக்கம் குறித்து ஐநா கடும் கவலை வெளியிட்டிருந்த போதிலும் ஆபத்தில் உள்ள உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் அது சேர்க்கப்படாமல் தப்பியுள்ளது. இந்நிலையில் இந்த உலக பாரம்பரிய சின்னத்தின் தகுதியை தொடர்வதற்கு யுனெஸ்கோ பரிந்துரைத்துள்ள வரைவை ஆஸ்திரேலியா வரவேற்றுள்ளது. விளையாட்டு பூப்பந்து. கனடா பொது பூப்பந்து போட்டியில் தேசிய தொழில்முறை ஆடவர் ஒற்றையர் லீ ஜிஜியா காலிறுதிச் சுற்றுக்கு தேர்வானார். தைவானின் வாங் போவையை 21-15, 21-13 எனும் புள்ளிகளில் அவர் வீழ்த்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

ஒவ்வொரு வாரமும் கதை போமா நிகழ்ச்சி சனிக்கிழமைகள்ல கேட்டு வந்துட்டு இருக்கீங்க இல்லையா. இன்றைக்கு யார் அந்த திறமை அப்படின்னா, 18 மணி நேரம் இடைவிடாது உடற்பயிற்சி மற்றும் பளு தூக்கும் சவாலை வெற்றிகரமாக நிறைவு செய்து 3வது முறையாக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்ச உடற்பயிற்சி வீரர் KJ டாக்டர் ஜெய் பிரபாகரன் வந்து இன்றைக்கு நம்மோடு பேச போறாரு. என்னென்ன விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்க போறாருன்றத பாடல்களுக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக கௌஷிக் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: ஹாய் வணக்கம், நான் பாரகி சுகன்யா. நீங்க ஜோஹர்ல இருக்கீங்களா? கலப்படம் நிகழ்ச்சி மறுபடி வந்தாச்சுங்க. இந்த வாரம் சனிக்கிழமை ஜூலை 4 அன்னைக்கு 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் லெவல் 1 ல நடக்க போகுது. சோ மறக்காம வந்துருங்க. உங்களை சந்திக்க நாங்கள் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.
1: நேயர்களே, கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:20. கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:20.
2: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: கதை போமா நிகழ்ச்சியில் மீண்டும் நாம் இணைகின்றோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா திறமையாலும் விடாமுயற்சியாலும் உலக அரங்கில் பெருமையை உயர்த்தும் இளம் சாதனையாளர்களை உங்கள்கிட்ட நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி தான், 18 மணி நேரம் இடைவிடாது உடற்பயிற்சி மற்றும் பளு தூக்கும் சவாலை வெற்றிகரமாக நிறைவு செய்து 3வது முறையாக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்கிற உடற்பயிற்சி வீரர் கேஜே டாக்டர் ஜெய பிரபாகரன் இன்றைக்கு நம்ம அறிவிப்பாரில் இருக்காரு. வணக்கம் கேஜே, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். ஒருத்தர் வந்துட்டு ஒரு முறை சாதிக்கலாம், ஆனா இப்படி வரிசையா தொடர்ந்து சாதிச்சுட்டே இருக்கீங்க, அதை நினைக்கும் போது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ 3வது முறையாக இந்த உலக சாதனைக்காக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அந்த 18 மணி நேர பயணம் நிறைவடைஞ்சு அந்த கணத்துல உங்க மனசுல தோன்றிய முதல் உணர்வு என்னவா இருந்தது?
1: முதல் உணர்வு வந்து என்னவா இருந்துச்சுன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் 2 ரெக்கார்ட்ஸுக்கு அப்புறம் இந்த 3வது சாதனையை வந்து நான் பண்ணுறதுக்கு முன்னே மலேசிய மக்கள், முக்கியமாக நம்ம இந்திய மக்கள்கிட்ட இருந்து நிறைய சப்போர்ட் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ இப்படி இவ்வளோ பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே, இவங்க எல்லாரோட சப்போர்ட்டு அப்புறம் அவங்களோட ஆசைகளை வந்து நான் நிறைவேற்றினேன்னு சொல்லிட்டு ஒரு மன நிம்மதி எனக்கு கிடச்சிச்சு.
0: அதை அந்த உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிட்டோன்னு நினைக்கும் போது முதல்ல உங்கள் மனசில் வந்த அந்த நபர் யாராக இருப்பாங்க?
1: முதல்ல வந்த நபர் பார்த்தீங்கன்னா என்னோட தந்தை. ஏன்னா இந்த என்னோட இது வந்து என்னோட 3வது உலக சாதனை. அப்போ நான் வந்து இந்த சாதனை பண்ணுறதுக்கு முன்னே வந்து நான் சொல்லியிருந்தேன், பிகாஸ் என்னோட தந்தை வந்து எனக்கு 3 வயது இருக்கும்போது மார்ச் 3ஆம் தேதி அப்போ தான் வந்து என் தந்தை வந்து காலம் அறிந்தார். ஸோ அதனால் இந்த 3வது வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து நான் அவருக்கு டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து இதுக்கு முன்னே நான் வந்து சொல்லியிருந்தேன். அதனால் எனது ரெக்கார்டை முடித்தோன்னே எனக்கு முதலாக மனசுக்கு வந்தது என்னோட தந்தை தான்.
0: அங்கே வழக்கமாக வந்து நம்ம நேர்காணலுக்கு வர்ற இளைஞர்கள்ட்ட நம்ம சொல்கிற ஒரே விஷயம் தான், அடுத்த சாதனையில் உங்களை நாங்கள் மறுபடியும் சந்திக்கிறோம் அப்படின்னு. மறுபடியும் உங்களை நாங்கள் சந்திச்சுட்டே இருக்கோம். இப்போது பலர் வந்து 1 மணி நேர உடற்பயிற்சிக்கு வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிருவாங்க இல்லையா, நீங்கள் எப்படி தொடர்ந்து இப்படி போராடிக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு என்ன தான் காரணம், என்ன சக்தி இருக்குது அதற்கு பின்னாடி, அதை சொல்லுங்கள்.
1: என்ன சக்தி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மைண்ட் செட் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ என்னோடய வேலையை பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னோடய வேலை வந்து ஜிம்மில் தான். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நீங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட வேலை வந்து காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் வந்து ஒரு ஆர்ஜே மினர் எஃப்எம்ல இருப்பீங்க, ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணி ஷோஸ் பண்ணிங்க, அந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி என்னோடய வேலையை வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு அதிகமாக செய்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு தான் வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 18 மணி நேரம் இடைவிடாமல் உடற்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னு வந்து செய்ய போகிறோன்னு சொன்னாக்கா நர்வஸாக இருக்கும், என்ன செய்ய போகிறோம்னு நம்மளால் யோசிக்க முடியாது. ஸோ என்னோடய மைண்ட் செட் வந்து நான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன், எல்லாரும் செய்கிற வேலை அதை தான் நானும் செய்ய போகிறேன், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்கிற மாதிரி நானும் என்னோட வேலையை செய்ய போகிறேன், ஆனால் இன்னைக்கு அதிகமாக செய்ய போகிறேன் அப்படின்னு
0: சொல்லி. சோம்பல் அப்படின்ற ஒன்று உங்ககிட்ட பார்க்கவே முடியாது போல, அப்படியா?
1: அப்படின்னு சொல்லலானே,
0: சோம்பல் இல்லை அப்படின்னு சொல்லலாமா இல்லை உறுதியாக சொல்லணுமா? சரி, இப்போ இந்த சாதனைக்கு எத்தனை மாதங்கள் நீங்கள் வந்து பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தீங்க, இல்லை எத்தனை ஆண்டுகள் ஆச்சு அதை சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஒரு சாதனை நம்ம படைக்கிறோம்னா அதற்கு பின்னாடி நிச்சயமாக எவ்வளவோ கடுமையான உழைப்பு இருக்கும், எவ்வளோ வேதனைகள் இருக்கும் அதற்கு பின்னாடி, வலி வேதனைகள்லாம் இருக்கும். நீங்கள் எதெல்லாம் கடந்து வந்தீங்க அதை சொல்லுங்க.
1: இந்த ரெக்கார்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு வந்து நான் கடந்த ஆண்டு மின்னலுக்கு நான் வந்தப்போ நேஷனல் ரெக்கார்ட் ஹரி சுக்கானுக்கார அன்னைக்கு கேபிஎஸ் மூலியமாக, கமந்திரம் பிள்ளைட் அண்ட் சுக்கான் மூலியமாக நான் பண்ண 3 நேஷனல் ரெக்கார்டுக்காக தான் நான் வந்து மின்னலுக்கு வந்திருந்தேன். ஸோ அந்த ரெக்கார்டை முடித்ததுக்கு அப்புறமே வந்து இந்த வேர்ல்டு ரெக்கார்டுக்கான பயிற்சி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த பயிற்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து ஒரு 7 மாதங்கள் கிட்டே வந்து போச்சு, 6 to 7 மாதங்கள் கிட்ட வந்து அந்த பயிற்சி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ரெக்கார்டில் வந்து இப்போ கண்டிப்பாக இல்லை ஏதாவது ஒரு பெரிய விஷயம் வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம்னா நிறைய தடங்கல்கள் நிறைய ஏமாற்றங்கள் நடக்கும். ஸோ இந்த ரெக்கார்டில் வந்து எனக்கு ரொம்ப நடந்த விஷயம் என்னென்னா, நான் வந்து இந்த ரெக்கார்டுக்கு வந்து 30 கிலோ கூட குறைச்சேன்.
0: உங்களுடைய உடல் எடையை
1: 30 கிலோ நான் குறைச்சேன். இதுக்கு முன்னது 92 கிலோவில் இருந்தேன், 62 கிலோவுக்கு வந்து நான் கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னே வந்து நான் வந்து ஃபுல் டைமாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தேன். இப்போ இப்போ வந்து மலேசியன் இந்தியன் ஃபிட்னஸ் அசோசியேஷன் எங்கள் மீஃபிட்டோட பிரசிடெண்டாக இருக்கேன், அப்புறம் மஜ்லிஸ் பள்ளி ஹிந்து நிகரி பகாங்கோட சேர்மேனாக இருக்கனால நிறைய வந்து பொறுப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பொறுப்புகள் இருக்கனால இவரால் வந்து இந்த வாட்டி ஃபோக்கஸ் பண்ணி இந்த ரெக்கார்டை வந்து செய்ய முடியுமா, இவர் முன்ன மாதிரி ஃபுல் டைம் ஸ்போர்ட்ஸ்மேன்ல அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் கடந்து தான் வந்து இந்த 3வது வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து நான் பண்ணேன்.
0: இல்லைங்க, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சாதிச்சு அதை நிரூபித்து காட்டியிருக்காரு டாக்டர் ஜெய பிரபாகரன். உங்களை நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போது அடுத்து ஒரு பாடலை கேட்டுடலாம், பாடலுக்கு பிறகு உங்களுடைய சாதனை இன்னும் கொண்டாடுறதுக்கு இந்த கதைப்போமா நிகழ்ச்சி காத்துட்ருக்கு. இதற்கிடையில் இவருடைய சாதனை, பிறகு இவர் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிற அந்த மெடல், அந்த ட்ராஃபி, இது எல்லாமே வந்து நம்ம டிக்டாக் நேரலையில் நீங்களும் தாராளமாக பார்க்கலாங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் இருந்தால் அங்கே நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம்.

0: காலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: ஆரம்பிக்கலாமா
2: கிஷன்? ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
1: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
2: எதுக்கு?
1: சுகமாட்லா பீஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பேங்க் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பேங்க் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
2: மொத மேப்பு இப்ப ரேப்பு.
1: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
2: இன்னுமா?
1: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
2: என்ன நடக்க போகுது?
1: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
2: சரி, அப்ப நானும்
1: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
3: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
1: என்னங்க
3: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
1: வாங்க
3: எங்க
1: அட கலப்படத்துக்கு தாங்க.

0: கதை போமா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு யார் கதை போமா நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, 18 மணி நேரம் இடைவிடாது உடற்பயிற்சி மற்றும் பளு தூக்கும் சவாலை வெற்றிகரமாக நிறைவு செய்து 3வது முறையாக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்கிற உடற்பயிற்சி வீரர் கேஜே டாக்டர் ஜெயபிரபாகர் தான் இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். 3வது முறையா அந்த உலக சாதனையை படிச்சதுக்கு முதல்ல எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்தை நாங்கள் சொல்லிக்கிறோம். 3 உலக சாதனைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு சாதனைக்கும் உங்களுக்கு வந்து என்ன கத்து குடிச்சு நீங்க நினைக்கிறீங்க ஒவ்வொரு சாதனையிலுமே?
1: ஸோ ஒவ்வொரு சாதனை வந்து பிகாஸ் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம பண்ணுறோன்னா அது பண்ணுறதுக்கு முன்னே வந்து அது ஒரு ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு. நிறைய ஏமாற்றங்கள், நிறைய தோல்விகள், நிறைய அடிகள்லாம் பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது வாழ்க்கையில் வந்து புது புது விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிறேன். அதில் இந்த வேர்ல்டு ரெக்கார்டில் வந்து நான் புதுசாக வந்து இந்த டைம் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இந்த நம்ம ஏகே வந்து ஒரு விஷயம் சொல்லுவார் ஒரு படத்தில், அஜித் குமார் நம்ம ஏகே வந்து சொல்லுவார், இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா பக்கமும் நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் அந்த தோல்வியை வந்து ஏற்றுக்க கூடாதுன்னு சொல்லுவார். ஸோ அந்த விஷயம் வந்து என் மனசில் ரொம்ப பதிவாக இருந்துச்சு இந்த விஷயத்தில். ஏன்னா எனக்கு இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் நான் பண்ணுறதுக்கு முதல்ல வெறும் 17% சான்ஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க வேர்ல்டு ரெக்கார்ட் நான் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு. பட் ஸ்டில் கிவ் அப் பண்ணாமல் இதை நான் அச்சீவ் பண்ணேன்.
0: சமூக வலைத்தளத்தில் ஒரு விஷயம் பேசப்படுது என்ன அப்படின்னா, ஏன்னா நீங்கள் உடற்பயிற்சி வீரர் அப்படி சொல்லும்போது இந்த கேள்வியை நிச்சயமாக உங்ககிட்ட கேட்கலாம். இன்றைய இளைஞர்கள் வந்துட்டு அழகுக்காக இந்த உடற்பயிற்சியை செய்கிறாங்களா, ரீல்ஸ்க்காக செய்கிறாங்களா, இல்லை உண்மையிலேயே ஆரோக்கியத்துக்காக செய்கிறாங்களா, இதில் உங்களுடைய பார்வை என்ன?
1: என்னோட பார்வை என்னன்னா உண்மையை வந்து சொல்லிடுறேன். பிகாஸ் நாங்கள் ஓகே, இப்போ எனக்கே வந்து வயசு அவ்வளோ கூடல, 29 தான். நான் வந்து இந்த பாடி பில்டிங் ஃபிட்னஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த டைமில் வந்து இந்த டிக்டாக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வீடியோஸ் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமே கிடையாது. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஜென்சி 2K கிட்ஸ்லாம் வந்து அந்த வீடியோஸ்க்காக தான் வந்து நிறைய பேர் வந்து ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் தோணுது. பட் த திங் இஸ் வயதானவர்கள், அதாவது வந்து ஒரு 35 வயதுக்கு மேலே உள்ளவங்கலாம் வந்துட்டு ஆரோக்கியத்துக்காக ஜிம்முக்கு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ இது இந்த வீடியோஸ்க்காக நான் வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன்ல, ஸோ அது வந்து தப்பு கிடையாது. அதில் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் அதை வந்து ஒரு குறிக்கோளாக வச்சாவது வந்து ஒரு நல்ல விஷயத்தில் ஈடுபடுறாங்களே. இப்போ நான் தவறான வழிக்கு வந்து போகாமல் இந்த மாதிரி ஃபிட்னஸ் இந்த மாதிரி பாடி பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வழிக்கு வராங்களே நம்ம பையனுங்க, அந்த வீடியோஸ்க்காக வந்து அவனுங்க எடுத்தாலும் சரி. ஸோ அது பாராட்டிக்குரிய ஒரு விஷயம் தான்.
0: நீங்கள் பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இன்றைய இளைஞர்கள் வந்து சில காணொலிகளை பார்த்துட்டு இதை நாமும் முயற்சி பண்ணலாமே அப்படின்ற மாதிரி, ஏன்னா நீங்கள் வந்து பழுதூக்கியிருக்கீங்க, அது எவ்வளோ கஷ்டன்றது அந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து முயற்சி பண்ணுவாங்க ஆனால் பயிற்சியே இல்லாமல் முயற்சி பண்ணுவாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: பயிற்சி இல்லாமல் முயற்சி பண்ணுறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ என்னென்னா நம்ம வந்து இந்த ஃபிட்னஸ் பாடி பில்டிங் வெயிட் லிஃப்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆபத்தான வந்து ஒரு ஸ்பாட் தான். ஸோ கொஞ்சம் வந்து தவறான முறையில் வந்து நம்ம பண்ணாலும் சரி, வெயிட் அதிகமாக வைத்து பண்ணாலும் சரி, இன்ஜுரிஸ் வந்து ஏற்படக்கூடியதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து என்ன வந்து அட்வைஸ் பண்ணுவேன்னா, ஒரு எந்த இப்போ எப்படி வந்து எல்லா இடத்துலையும் வந்து கிளினிக் ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்கோ, அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஜிம் இருக்குது, எல்லா ஜிம்லேயும் வந்து சர்டிஃபைஸ் பர்சனல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து நாடி அவங்க மூலியமாக வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா நல்லது.
0: உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத தோல்வி அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்கள் ஜெய்?
1: வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு தோல்வின்னா 2023 வந்து நான் என்னோடய ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து ஏப்ரலில் பிளான் பண்ணி ஆகஸ்ட்டில் நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாத காரணத்தினால ஒரு பெரிய ஒரு இன்ஜுரி எனக்கு நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் கம்பேக்கே இல்லை அப்படின்லாம் வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஒரு மூமெண்ட். ஆனால் அந்த வேர்ல்டு ரெக்கார்டு முடிச்சதுக்கப்புறம் தான் முதல் நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து வந்தீங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நிறைய பேர் புகழ் நிறைய பேருக்கு என்ன தெரிய வந்துச்சு. ஸோ அந்த தோல்வி அந்த 2023 வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டு அட்டம் வந்து நான் தோல்வி அடைஞ்சது தான் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு. ஆனால் அது வந்து ஒரு மறக்க முடியாத நினைவாக இருந்தாலும் பட் அது மூலியமாக தான் நான் முன்னேறி வந்தேன்.
0: அதனால தான் வெற்றியை வந்து நிறைய பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்க, தோல்வியை வந்து மறக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த தோல்வியை மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டோம். நீங்கள் இப்போ சொன்ன விஷயங்கள் இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற பல இளைஞர்கள், குறிப்பாக இந்த விளையாட்டுத் துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களை நினைக்கும் போது அதான் சொல்கிறேன், ரொம்ப பெருமையாகவே இருக்குது. இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன்னோடியாக நீங்கள் இருக்கீங்க, ஒரு நல்ல பாதையை நீங்கள் காட்டிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு வந்து மெசேஜ்லாம் அனுப்பி கேட்டிருப்பாங்க, அண்ணன் இதை எப்படி பண்ணுறது இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு. அவங்களுக்கு நீங்கள் முறையான பயிற்சிகளையும் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுன்ற விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. இன்ஸ்டாகிராம்ல மட்டும் இல்ல இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் எல்லா ஸ்டேட்லயுமே பஹாங்ல ஸ்லாங்ல இன்னைக்கு கூட வந்து எங்க ஸ்லாங்கோட பிரான்ச் ஜாகா பண்றவங்க கூட வந்திருக்காங்க சோ நீங்க பாத்தீங்கன்னா அது மூலியமா வந்து நம்மளோட ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் சரி ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய சாதனை படைத்தவர்கள் ப்ராப்பராக வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்க இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்திய இளைஞர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ யாராவது வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்னஸும் சரி மற்ற எந்த ஸ்போர்ட்டும் சரி ஆர்வம் இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல, எப்படி அடுத்த நிலைக்கு போகிறது, அடுத்து என்ன பண்ணலான்னு தெரியலனா, கண்டிப்பாக வந்து எங்கள் மீஃபீட்டை வந்து தொடங்குங்க. மீஃபீட் மலேசியன் இந்தியன் ஃபிட்னஸ் அசோசியேஷனோட இன்ஸ்டாகிராம் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க.
0: இப்போ அடுத்த பாடல் வந்து நம்ம நிகழ்ச்சியில் கேட்டலாம், டிஎஸ்பி செயல் தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: கதை போமா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு டாக்டர் ஜெய பிரபாகரன் நம்மோடு அவருடைய சாதனையை பற்றி பகிர்ந்துட்டு இருக்காரு. சாதனையை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அதனால நீங்க வந்து ஏகே அஜித்குமாரோடைய தீவிர விசிறி அப்படின்றது முதல்ல நீங்க அவருடைய வசனத்தை சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு. இப்போ நாங்க சில பாடல்களை எடுத்து வச்சிருக்கோம். அது என்ன பாடல் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறது இல்ல, அப்படி சுலபமா கொடுத்துட மாட்டோம். அது என்ன படம் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க.
1: கண்டிப்பா ட்ரை பண்றேன்,
0: முயற்சி பண்றீங்க. சரி, முதல் பாடல் என்ன அப்படின்னா இதுதான்.

0: மறுப்பேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க?
1: பாடல பாதியில நின்னு பண்ணிட்டீங்களே,
0: இது ஏகே உடைய தீவிர விசிறி. இதை நீங்க சொல்லலைன்னா அப்புறம் உங்க நண்பர்களுக்கு மத்தியில நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க.
1: இந்த படம் வந்துட்டு வில்லனா?
0: வில்லனா,
1: வில்லன் என்ன படம்
0: பாருங்க, தலையிலே அடிச்சுக்கிறாரு உங்க நண்பர். ஊட்டிட்டு வந்ததுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ நல்லா பண்ற அப்படின்ற மாதிரி.
1: திருப்பி ஒரு தடவை போடுங்க.
0: திரும்பவுமா?
1: திருப்பி ஒரு தடவை.
0: நீங்க திரும்பவும் கேட்டாலும் அந்த பாட்டு ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னு கேட்போம்.

0: இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம்.
1: இப்போண்ணே இந்த படம் வந்துட்டு என்ன படமாக இருக்கும்னா ஐடியா வரலண்ணே, நீங்களே சொல்லிடுங்க.
0: வாலி திரைப்படம்.
1: வாலி, ஐயோ மைண்டில் வந்துச்சு.
0: இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ அந்த படத்தை பார்த்தாலும் மினல் எஃப்எம் மறக்கவே கூடாது. இப்போ அடுத்து

0: என்ன பாட்டு
1: இது? என்ன படம்? போன வருஷம் வந்த படம் தானே விடாமுயற்சி.
0: விடாமுயற்சி என்பது சரியான பதில். அதனை பார்த்தேன், இதை மட்டும் தெரியலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அப்புறம் இருக்கு உங்களுக்கு அடுத்த படம்.

0: என்ன படம் சொல்லுங்க?
1: கிரீடம்.
0: கிரீடம் திரைப்படம் என்பது சரியான பதில். இப்போ அடுத்து

0: நல்ல பாடல்,
1: அருமையான பாடல்.
0: ஆமா, பாடல் தெரிந்து படம் பேர் சொல்லுங்க.
1: விவேகம்.
0: விவேகம், விவேகம் என்பது சரியான பதில். ஒரு வழியா நீங்க நல்லபடியா அதை நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியல, பரவல, அதை கைத்தட்டல் கொடுத்துறோம் நாங்க. அது என்ன படம்? வாலி படம். நீங்க சொல்லுவோம் வாலி படத்தை இனிமேல் நீங்க எடுத்து மறுபடியும் பாக்கணும், பிறக்கல அப்படின்னு
1: சொன்னீங்க. இந்த படம் இந்த ரீசனா வந்த குட் பேட் அகிலே தலை வந்து ஒண்ணு சொல்லிருப்பாரு, ஏகே சொல்லிருப்பாரு.
0: மறுபடியும் வந்துட்டீங்க வசனத்துக்கு.
1: ஏகே என்ன சொல்லிருப்பாருன்னா, வில்லனை பார்த்து சொல்லிருப்பாரு, வாலி படம் பாத்திருக்கியா, அப்ப நீ இன்னும் பிறக்கவே இல்லைன்னு. அந்த டைலாக் எனக்கு
0: அதனாலதான் அதை எடுத்து வச்சிருக்கேன் போல. அப்ப நானே சரி, இப்ப உங்ககிட்ட வந்து சொல்ல போற இளைஞர்கள்ட்ட, அதாவது அண்ணே நான் வந்துட்டு இப்ப உலக சாதனை படைக்கலான்னு இருக்கேன், என்ன பண்ணணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? டாக்டர் ஜெய பிரபாகரன் ஒரு உடற்பயிற்சி வீரரா என்ன சொல்லுவீங்க?
1: ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உடற்பயிற்சி இந்த மாதிரி வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்யணும்னு செய்யறாங்கன்னா முதல்ல அப்ரிஷியேட் பண்ணுவேன். அதுக்கு வந்து என்ன வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்யறாங்கன்னு முதல்ல அவங்க பிளான் பண்ணணும். அவங்க பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோட ஒபிஷியல் வெப்சைட் இருக்கும், அங்க போயிட்டு அவங்க லாகின் பண்ணிட்டு அதை செக் பண்ணணும். ஓகே, அந்த ரெக்கார்ட் ஏற்கனவே யாராவது பண்ணியிருக்காங்களா, இல்லை இன்னும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி, அப்படி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணோம். அப்படி யாராவது பண்ணலைன்னா அதை புதுசாக செட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணோம். அதை அப்ளை பண்ணோன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து இமெயிலில் தான் போவோம். ஸோ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து இமெயில் பண்ணுவாங்க அவங்களுக்கு, இமெயிலேருந்து அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்ன என்ன செய்யலான்னு. ஸோ அவங்க அந்த ஒரு டேட் கொடுத்துருவாங்க. நார்மலி வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா குறைந்தது வந்து 3 மாதம் டைமுக்குள்ளே தான் வந்து ரிப்ளை வரும், 90 டேஸ் டைம் எடுத்துக்கோங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டேட்டை செட் பண்ணிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்.
0: அதுக்குன்னு ஒரு காலம் வரும்போது நிச்சயமா நமக்கானது நம்மை தேடி வரும் அப்படின்ற மாதிரி பொறுமையா இருந்தா எதையுமே நம்மளால சாதிக்க முடியும். அதனால தான் நம்ம ஜெய் வந்து 3வது முறையா அந்த சாதனையை வந்து படைச்சிருக்கிறார். அதுவும் வேற யாருமே வந்து பிரேக் பண்ணல, உங்க சாதனையை நீங்களே வந்து உடைச்சிருக்கீங்க. இப்போ அடுத்த பாடல் நம்ம கேட்டலாம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா கலப்படம் நிகழ்ச்சி பிற்பகல் 3 மணிக்கு வந்து நடக்க போகுதுங்க. ஜோஹர் கூலாயில இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துல இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. மிக பிரம்மாண்டமான முறையில ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இன்றைக்கு நம்ம உள்ளூர் கலைஞர்கள், பிறகு நண்டு ரமேஷ், ஷான், பிறகு அறிவிப்பாளர்கள் எல்லோருமே உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்காங்க. மறக்காம த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் மால் லெவல் 1 மண்டபத்துக்கு இன்றைக்கு பிற்பகல் 3 மணிக்கு வந்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சரி, இதற்கடையில இன்றைக்கு டாக்டர் ஜெய் பிரபாகரன் நம்மோடு அவருடைய சாதனை பற்றி பேசிட்டு இருக்காரு. இப்போ தொடர்ந்து ஜெய் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு டாஸ்க் கொடுக்க போறோம். 3 விஷயத்த சொல்ல போறீங்க, உங்களை பற்றிய விஷயத்த. அதுல 2 உண்மை இருக்கும், 1 பொய் இருக்கும். அதுல எது பொய்ன்றத நான் கண்டுபிடிக்க போறேன்.
1: ஓகே,
0: சரியா போலாமா? சொல்லுங்க பாப்போம்.
1: ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒன் டைம்ல இருப்பேன், கரெக்டாக 1 டைமுக்கு வந்துடுவேன்.
0: சரி, 1
1: டைமிங் கரெக்டாக இருக்கும். எப்படின்னா, அந்த டைம் சொன்னால் அந்த டைமுக்கு வந்துடுவேன். அந்த மாதிரி
0: 1. 2வது
1: ரெண்டாவது வந்து நான் ஒரு மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்.
0: ஓகே, 2.
1: 3வது வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி அடிக்கடி நான் போஸ்ட் பண்ணுவேன் சோஷியல் மீடியாவில்.
0: இதில் 3வது போய் தொழில மட்டும் தான் காதலிப்பவர் என்பது எனக்கு தெரியும். சரி, இப்போ அடுத்ததுக்கு வந்துடலாம்.
1: அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நான் இன்னொரு வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்.
0: 1,
1: வேர்ல்ட் கப்ல வந்து நான் பிரேசிலுக்கு சப்போர்ட் பண்றேன்.
0: சரி,
1: 3வது பாத்தீங்கன்னா, எனக்கு லிவர்பூல்னா பிடிக்காது.
0: லிவர்பூல்னா பிடிக்காது, ஆனால் பிரேசில் சப்போர்ட் பண்ணுறீங்க. எது உண்மையாக இருக்கும், எது பொய்யாக இருக்கும்? ஐயோ, 2வதா?
1: கரெக்ட்.
0: ஆமாவா? நீ சரியா சொல்லிட்டப்பா. நானு அப்பாடா,
1: போர்ட்டுகல் ஃபேன் வேர்ல்ட் கப்ல.
0: அப்ப இப்ப நீங்க சொன்ன அந்த ரெண்டு குழு
1: ரெண்டுமே பிடிக்காது.
0: ரெண்டுமே பிடிக்காது.
1: கடைசியா ஒண்ணு சொன்ன ஒரு கிளப், அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது.
0: ஆஹா, இப்ப நீங்க யாருக்கு வந்து யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க அந்த ஃபிஃபா உலக கிண்ணத்துல?
1: வேர்ல்ட் கப்ல நான் நினைக்கிறேன் நம்ம தலைவர் CR7 தான் ஜெயிப்பாரு. ரொனால்டோ அவர் தான் கப்பு தூக்குவாருன்னு நினைக்கிறேன். அதுதான் நடக்கணும்.
0: நீங்க கப்ப தூக்கின மாதிரி அவர் அங்க தூக்கிடுவாருன்றீங்க. சரி, பாப்போமே. எதுவா இருந்தாலும் RTM கிளிக்ல அனைத்து ஆட்டங்களையுமே நம்முடைய நேயர்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு ஜெய். ஒரு வழியா வந்து நீங்க உங்களுடைய சாதனைகளை பற்றி எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. 3வது முறையா அந்த சாதனையை படைச்சிருக்கீங்க. இப்போ அடுத்தடுத்து என்னென்ன திட்டங்கள் உங்களுக்கு இருக்கு? இப்போ
1: அடுத்ததாக வந்து நேஷனல் மைசி யூத் கூட சேர்ந்து இன்னொரு ஏசியா ரெக்கார்ட் வந்து நான் பண்ண போகிறேன். அது வந்து நம்ம கேரளில் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து என்னோடய ஈவெண்ட் வந்து நான் கேரளில் செய்ய போகிறேன். ஸோ கேரள் மக்களோட சப்போர்ட்டுக்கு கிடைக்கணும்னு வந்து மிகவும் நம்புகிறேன். வந்து என்னோடய ரெக்கார்ட் ஈவெண்டில் வந்து கலந்துக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அது தொடர்ந்து வந்து ஹரிசுக்கண்ணுக்கா இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுறோம். 10வது மாதம்
0: மனமார்ந்த வாழ்த்து. இப்படி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கீங்க. ஒரு இளைஞரா துடிப்பா நான் ஒன்றுலேயே நின்றுறங்க அப்படின்னு நிற்காம தொடர்ந்து போயிட்டே இருக்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து உங்களுடைய சாதனைக்கு வெற்றி மட்டும் கிடையாது, ஒழுக்கம், பொறுமை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, வலிமை, இதெல்லாமே வந்து இந்த இலக்குக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்றத நாங்களுமே ரொம்ப நம்புகிறோம். இன்னும் பல உலக சாதனைகளை படைச்சு இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ எங்களுடைய கதைப்போமா நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த அளவில் விடை பெறுகின்றே நான் உங்கள் கிஷன். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு போன் கோகிலம் தர காத்துட்டு இருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி ஜெய், மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றிண்ணே, வாய்ப்புக்கு நன்றி.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.

0: ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் பரப்புரைகளை வலுப்படுத்த இன்று நேரில் களமிறங்குகிறார் பிரதமர். ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தி விபத்தை ஏற்படுத்தும் சம்பவங்கள் 50 விழுக்காடு அதிகரிப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நம்பிக்கை கூட்டணி பிஹெச் தலைவரும் பிரதமருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஜோஹர் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரைகளை வலுப்படுத்தும் நோக்கில் இன்று மாநிலம் முழுவதும் 7 நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பிற்பகல் 3:30 கூலாயில் இளைஞர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அவர், பின்னர் ஜோஹர் சமூக தலைவர்களுடனான தேநீர் சந்திப்பு, இந்திய சமூக பண்பாட்டு இரவு, சீன சமூகத்தினருடனான இரவு விருந்திலும் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே இளைஞர்களுடனான தொடர்பை வலுப்படுத்தும் வகையில் 9:30 ஃபெல்டா ஹுலு தப்ராவ் மண்டபத்தில் நடைபெறும் ஜோஹர் இளையோர் கலந்துரையாடல் அமர்விலும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் கலந்து கொள்கிறார். மடானி அரசாங்கத்தின் கீழ் மத்திய அரசுக்கும் ஜோஹர் மாநில அரசுக்கும் இடையிலான வலுவான ஒத்துழைப்பு மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் விரைவுபடுத்தும் முக்கிய காரணியாக அமைந்துள்ளதாக ஜனநாயக செயல் கட்சி ஜாசிகா துணைத் தலைவர் அங்கோர் மிங் தெரிவித்துள்ளார். ஒரே கூட்டணி மத்திய மாநில அரசுகளை வழிநடத்தும் போது ஒரே இலக்குடன் நெருக்கமான ஒத்துழைப்புடனும் செயல்பட முடிவதால் ஜோஹர் மாநிலம் மேலும் பல நன்மைகளை பெறும் திறன் கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். இரு அரசுகளுக்கு இடையில் நெருக்கமான ஒத்துழைப்பின் மூலம் மேம்பாட்டு திட்டங்கள், உள்கட்டமைப்பு திட்டங்கள், மக்களுக்கான பல்வேறு முனைப்புகள் திறம்பட செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஞாங்கோர் மிங் குறிப்பிட்டார். 2023 முதல் ஜோஹரில் செயலாக்க நிறுவனங்களின் திறனை மேம்படுத்தவும் பணியாளர்களின் நலனை வலுப்படுத்தவும் உள்துறை அமைச்சர் 429 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான நிதியை ஒதுக்கியுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு அரச மலேசிய காவற்படை, குடிநுழைவுத்துறை, சிறைத்துறை ஆகிய 3 முக்கிய செயலாக்க நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசித்துனே இஸ்மாயில் தெரிவித்தார். இதன்வழி ஜோஹர் மக்களின் பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என குறிப்பிட்ட அவர், பணியாளர்களின் நலனையும் உறுதிப்படுத்தும் வகையில் ஒதுக்கப்படும் ஒவ்வொரு நிதியும் சிறந்த முறையில் பயன்படுத்தப்படுவதை அமைச்சர் தொடர்ந்து உறுதி செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். ராக்கான் தமான் திட்டத்தில் 300 மேற்பட்டோர் கலந்து சிறப்பித்தனர் என கங்கார் மாநகர மன்ற தலைவர் எஃப் என்டி ரஜினிகாந்த் கூறினார். அந்த முனைப்பு பொது பூங்காக்களை பாதுகாக்கவும் பராமரிக்கவும் புத்துயிர் அளிக்கவும் ஊராட்சி தரப்பினருக்கு வியூக ஒத்துழைப்பை பொதுமக்கள் வழங்கும் தளமாக செயல்படுகிறது. பசுமையான நகர மேம்பாட்டுக்கு வலுச்சேர்க்கும் வகையில் இந்த முனைப்பு மாநிலத்தில் உள்ள பிற பூங்காக்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். இந்நிலையில் ராக்கான் தமான் திட்டம் வெற்றியடைய சமூகங்கள், குடியிருப்போர் சங்கங்கள், உயர்கல்விக் கழகங்கள், பெருநிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள் என அனைவரும் இதில் பங்கெடுக்குமாறு எஃப் என்டி ரஜினிகாந்த் அழைப்பு விடுத்தார். கவனக்குறைவாக அதேவேளை ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தி விபத்தை ஏற்படுத்தும் சம்பவங்களின் எண்ணிக்கை இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் 50 விழுக்காடு வரை அதிகரித்துள்ளது. இவ்வெண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் அதிகமாகும். இவ்வெண்ணிக்கை வாகன மூட்டிகளிடையே நிதானமற்ற போக்கு அதிகரித்துள்ளதை காட்டுகிறது. இது சாலை பகுதி அல்லது சீனமூட்டும் வகையில் வாகனத்தை செலுத்துவதற்கு இட்டுச் செல்லும் நிலையில் கவலை அளிக்கும் விவகாரமாக உருவெடுத்துள்ளதாக புகிர் அமான் சாலை குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ முகமது அஸ்புல்லா அலி தெரிவித்தார். இவ்வாறான விபத்துகள் தொடர்பில் இவ்வாண்டு ஜனவரி 1 தொடங்கி ஜூன் 28 வரை 1278 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தேசிய மடானி டாக்ஸி புதுப்பித்தல் திட்டத்தில் இணைவதன் வாயிலாக தேசிய பொது போக்குவரத்து அமைப்புக்கு வலுச்சேர்க்கும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு ஆதரவளிக்க உள்ளதாக புரோட்டோன் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் புரோட்டோன் கூறியுள்ளது. போக்குவரத்து அமைச்சின் இந்த முனைப்பு வெறுமனே பழைய வாகனங்களை மாற்றுவதில் மட்டும் கவனம் செலுத்தவில்லை, பொது போக்குவரத்தின் தரத்தையும் மேம்படுத்துவதற்கான முதலீடாக உள்ளது என புரோட்டோன் துணை தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் அப்துல் ரஷீத் மூசா கூறினார். பொது போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வேளை ஓட்டுநர்களுக்கும் பயணிகளுக்கும் வசதியான அனுபவத்தை வழங்குவதால் இந்த முனைப்புக்காக புரோட்டோன் S70 வாகனம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயத்தொல்லா அல் கமேனிக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக தலைநகர் தெஹ்ரானில் இன்று பெருந்திரளான மக்கள் திரண்டனர். அடுத்த மூன்று

உருவாக்கம் குறித்து ஐநா கடும் கவலை வெளியிட்டிருந்த போதிலும் ஆபத்தில் உள்ள உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் அது சேர்க்கப்படாமல் தப்பியுள்ளது. இந்நிலையில் குயின்ஸ்லாந்து மாநில கரையோரமாக 2300 கிலோமீட்டர் நீளத்தில் பறந்து விரிந்துள்ள இந்த உலக பாரம்பரிய சின்னத்தின் தகுதியை தொடர்வதற்கு யுனெஸ்கோ பரிந்துரைத்துள்ள வரைவு முடிவை ஆஸ்திரேலியா வரவேற்றுள்ளது. 2021 முதல் இந்த பவளப்பாறை பகுதியை யுனெஸ்கோ தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. உலக கிண்ண கால்பந்து. அர்ஜென்டினா சிறந்த 16 அணிகளுக்கான சுற்றுக்கு தகுதி பெற்றது. இன்று காலை 6:00 நடைபெற்ற கேப் வெர்டி அணியுடனான கடுமையான ஆட்டத்தில் 3-2 எனும் கோல் எண்ணிக்கையில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. 120 நிமிடங்களுக்கு நீடித்த வாட்டத்தில் 90th நிமிடம் வரையில் அவ்விரு அணிகளும் ஒரு கோலில் சமநிலையில் இருந்தன. அர்ஜென்டினாவின் நட்சத்திர விளையாட்டாளர் லியோனல் மெஸ்ஸி ஆட்டத்தின் 29th நிமிடத்தில் முதல் கோலை புகுத்தினார். பின்னர் கேப் வெர்டியின் டிராய் டுவார்டே 59th நிமிடத்தில் அடித்த கோலை அத்தீவு நாட்டு ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். இருப்பினும் லிசாண்ட்ரோ மார்டினேஸின் 2nd கோல் ஆட்டத்தை அர்ஜென்டினா வசமாக்கியது. அதன்பின் 105th நிமிடத்தில் சிட்னி லோபெஸ் கேப்ரல் கேப் வெர்டிக்கு 1 பெற்று தந்து ஆட்டத்தை சமநிலைப்படுத்தினார். இந்நிலையில் கேப் வெர்டேயின் டீனே போகேஸ் அடித்த சொந்த கோலை 3 உலக கிண்ண வெற்றியாளரான அர்ஜென்டினா இறுதி 16 குழுக்கள் சுற்றுக்கு தேர்வாக உதவியது. அர்ஜென்டினா அடுத்து எகிப்துடன் களம் காணும். இப்போட்டியின் வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்ச்சிகளில் ஒன்றை நிகழ்த்தும் தருவாயில் நின்று நடப்பு வெற்றியாளரான அர்ஜென்டினாவிடம் போராடி வீழ்ந்த பின்னரும் கேப் வெர்டே வீரர்கள் நம்பிக்கையை உலகிற்கு விட்டுச் சென்றுள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க கடற்கரைக்கு அருகே 500,000 சற்றே அதிகமான மக்கள் தொகையை கொண்ட சிறிய தீவு நாடான கேப் வெர்டே தனது முதல் உலக கிண்ண பயணத்திலேயே ஸ்பெயின், உருகுவே, சவுதி அரேபியாவை சமநிலைக்கு தள்ளி அனைவரையும் வியக்க வைத்தார். இதனிடையே சிறிய நாடுகளும் பெரிய கனவுகளை காண முடியும் என்பதை உலகிற்கு நிரூபிக்கவே தாங்கள் இப்போட்டியில் களமிறங்கியதாக அவனையின் தற்காப்பு வீரர் பிகோ லோபெஸ் தெரிவித்துள்ளார். இதனிடையே எகிப்து ஆஸ்திரேலியாவை 4-2 என வென்றதன் வழி சிறந்த 16 குழுக்களுக்கான சுற்றுக்கு முதல் முறையாக முன்னேறியுள்ளது. அவ்விரு அணிகளும் 1-1 என சமநிலை கண்டதை அடுத்து கூடுதல் நேரத்தை கடந்த பின்னர் பெனால்டி வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் எகிப்து வெற்றியை தன்வசமாக்கியது. ஆஸ்திரேலியாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலான ஆட்டத்தில் இமாம் அஷோர் 13th நிமிடத்தில் எகிப்துக்கான முதலாவது கோலை புகுத்தி அணியை முன்னிலைப்படுத்தினார். பின்னர் முகமது ஹனி அடித்த சொந்த கோலினால் ஆஸ்திரேலியா 1 எண்ணிக்கையில் ஆட்டத்தை சமன் செய்தது. எகிப்தின் நட்சத்திர விளையாட்டாளர் முகமது சாலா தனது பெனால்டியை வெற்றிகரமாக கோலாக மாற்றினார். அதன் பிறகு ஒசாம் அப்துல் மக்வீட் இறுதி பெனால்டியை கோலாக மாற்றி எகிப்தின் வெற்றியை உறுதி செய்தார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் பரப்புரைகளை வலுப்படுத்த இன்று நேரில் களமிறங்குகிறார் பிரதமர். ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தி விபத்தை ஏற்படுத்தும் சம்பவங்கள் 50 விழுக்காடு அதிகரிப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

தேர் திருவிழா ஒரு விறுவிறுப்பான பாடலோடு இன்றைக்கு நம்ம இசையும் இசையும் நிகழ்ச்சி தொடங்கி விட்டோம். வணக்கம் அன்பான நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? பொன்கோகில உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன். சரிங்க, இன்றைய பொழுது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? குறிப்பா கூலாய் மக்களே, எப்படி கிளம்பிட்டீங்களா நம்ம கலப்படம் நிகழ்ச்சிக்கு? இன்னும் இல்லை அப்படின்னா போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்காதிங்க, சட்டுன்னு கிளம்பி பட்டுன்னு போயிடுங்க. ஏன்னா நம்ம கலைஞர்கள் அறிவிப்பாளர்கள் உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்காங்க. இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல்கள் இருக்கின்றன. அதே வழியில் 70 ஆண்டுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் உங்களுக்காகவே அற்புதமான பாடல்கள் எல்லாமே இருக்கு. அதற்கு பிறகு 3:15 இன்றைக்கு யாதும் ஊரே நிகழ்ச்சியில் நாம கொலத்திருங்கானூர் பக்கம் செல்லவிருக்கின்றோம். அங்குள்ள அறிவிப்பாளர் நம்ம கிட்ட பேசுவதற்காக காத்துட்டு இருக்காங்க. இப்படி பல அம்சங்கள் இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே இனிய பாடல்களோடு காத்திருக்கின்றன. நீங்கள் என்ன செய்யணும்னா தொடர்ந்து நம்மோடு பயணிக்கணும், அவ்வளவுதான்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
0: கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.
2: தமைத்து பார் பார் பார் எங்கள் லிங்கம், துவைத்து பார் பார் பார் அதன் தரம்,
3: சமையல் பேசும் அதுவே எங்கள் பெருமை. லிங்கம்ஸ்.

அப்பா சிலம்பரசன் முழு மூச்சா பாடிட்டாரு. நாங்கள் நாலு பேர் அப்படிங்கிற அந்த திரைப்படத்திலேருந்து இடம்பெற்ற பாடலை நாம கேட்டோம். சரி, நாம எங்க போக போறோம் அப்படின்னு சொன்னா ஜேபி பக்கம் போக போறோம், கூலாய் பக்கம் போக போறோம். அதற்கு முன்பா ஒரு பாடலை கேட்டுருவோம். பாடலுக்கு பிறகு அங்கே என்ன நல்லா நடக்குது, நேர்கள்லாம் வந்துட்டாங்களா இல்லையா, அங்குள்ள நிலவரங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா மற்ற மாநிலங்களில் இருக்கின்றவர்கள் கூட ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க இல்லையா. சரி, கலப்படம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு தொடங்கிட்டாங்களா என்ன அப்படி அதனுடைய தயாரிப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே ஆரம்பமாகி விட்டது. அது குறித்து தான் நம்ம கேட்க போறோம் நம்முடைய அறிவிப்பாளர்கள்ட்ட. அதனால அதுக்கு முன்பு ஒரு பாடலை கேட்டுருவோம். பாடலுக்கு பிறகு நம்ம சந்திக்கலாம்.

0: கருணாஸ் அந்த பாடல கொண்டு வந்தாரு. சரிங்க, ஜோஹர் கூலாய் பக்கம் நாம செல்ல போகின்றோம். அங்க நம்முடைய கலப்படத்தோட தயாரிப்பாளர் பிரேமா காத்துட்டே இருக்காங்க. சந்திப்போம். வணக்கம் பிரேமா.
1: வணக்கம் பொன் கோகிலம். வணக்கம் நேயர்களே. மிக சிறப்பாக நம்ம வந்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதுவும் நம்மளுடைய நேயர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு தருணம் பொன்கோயிலம்.
0: கலப்படம்
1: நிகழ்ச்சி எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் எல்லாம் கேட்டுட்டே இருந்தாங்க. ஆக இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில பாத்தீங்கன்னா நம்ம த கம்யூன் லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் மாலுக்குள்ள அங்கதான் வந்து நடைபெற போகுது. எதிர்பார்த்த தருணம் சொல்லலையா பொன்கோயிலம். அங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 1.5 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி தொடங்க போகின்றது. இன்னும் சொல்ல போனா இப்ப ஒத்திகை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பொன்கோயிலம். வேற நம்மள பாடகர்கள் எல்லாம் ரொம்ப பாத்தீங்கன்னா தயார் நிலையில இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க. ஏன்னா ஜோஹர்ல வந்து படைப்பு வரணும் ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இன்றைக்கு நம்ம நேயர்களோடு சேர்ந்து இந்த கலப்படம் நிகழ்ச்சியில நம்ம பெருமையோடு நடத்துதல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கலைஞர்கள் பாத்தீங்கன்னா பாடல் இருக்கு. அப்புறம் நம்ம நகைச்சுவை கலைஞர்கள் நண்டு ரமேஷ் வந்திருக்கிறாங்க, ஷான் வந்திருக்கிறாங்க. நேற்றே வந்து அந்த ஒத்திகையெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம நேயர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. பொன்கோயிலாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாரும் பாக்குறதுக்கு.
0: நேத்தே ஒத்திகையை பாக்குறதுக்கு வந்துட்டாங்க நம்ம நேயர்கள்.
1: நம்ம நேயர்கள் நேற்றே வந்து ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா கலப்படம் நிகழ்ச்சி நடக்கிற போது அப்படின்றதால மகிழ்ச்சியில வந்து அவங்களுமே எப்படிதான் நடக்குது, ஐயோ பிரேமா வந்திருக்கீங்களா, தெய்வீகன் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க வந்திருக்காங்க. அதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவங்களை எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து தயார் நிலையில இருக்கிறாங்க நம்ம வந்து மடானி அரசாங்கத்தின் மக்கள் சேவைக்காக பல முகப்புகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. மித்ரா வந்திருக்கிறாங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொக்கு வந்திருக்கிறாங்க, நாடி வந்திருக்காங்க, கீஸ் இவங்க எல்லாருமே வந்து நேயர்களுக்காக அவங்களுடைய சேவைகளை வழங்க வந்திருக்கிறாங்க. ஆக நேயர்கள் மறக்காம பிற்பகல் 3 மணிக்கு இன்று ஜோஹர் கூலாய் லைஃப் ஸ்டைல் த கம்யூன் லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் மாலுக்கு வந்துடணும். இப்ப என் பக்கத்துல வந்து பாடகர் நேஷர் இருக்காரு, அவருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளணும். நானும் பேச முடியுமான்னு கேட்டிருக்காரு பொன் கிலோ, அவர்கிட்ட கொடுக்குறேன்.
0: நிச்சயமாக. வணக்கம் நேஷ்.
2: வணக்கம் பொன் கோகுலம்,
0: எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அதுவும் இந்த தருணத்துல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். நானும் என்னுடைய ஜோஹர் கலைஞர்கள் அனைவரும் வந்துட்டு இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். என்ன ஒண்ணுனா மின்னல் எஃப்எம் வந்து நம்ம எப்போதும் வானொலி தான் கேட்போம், ஸ்டூடியோல இருப்பீங்க. இன்னைக்கு மின்னல் எஃப்எம்ஏ இங்க நேர்ல வந்து இங்க கூட நேரடியா இந்த நிகழ்ச்சிய கலந்து படைக்கிறதுக்கு இருக்கிறாங்க. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சரி, என்ன பாடல வச்சிருக்கீங்க நீங்க இன்னைக்கு?
2: நாங்க இன்னைக்கு நிறைய பாடல்கள், புதிய பாடல்கள் பழைய பாடல்கள் கலந்து கலக்க போறோம். அதனால கூலாய் வட்டார மக்கள், அதுக்கப்புறம் ஸ்கூடாய், தம்போய், எங்க இருந்தாலும் டிராவல் பண்ற தூரத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கூலாய் கம்யூன் லைஃப் ஸ்டைல் மாலுக்கு வந்துருங்க.
0: நிச்சயமா. இப்ப நான் வந்து நேர்கள்ட்ட சொல்ல போறேன், நேஷ் நம்ம நேர்களுக்காக ஒரு பாடலை இப்ப வழங்க போறாரு அப்படின்னு கொஞ்சமா எங்களுக்காக.
2: ஓகே, மின்னலக்கம்னாலே 80s தான், அதனால உங்களுக்காக ஒரு 80s பாடல்.

0: புதிய பாடல்கள் பழைய பாடல்கள் அப்படியே ஒரு கலவையா இந்த கலப்படும் நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து அமர்கலமா பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. அங்க இந்த நேரத்தில் வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளுடைய நேயர்கள் வானொலி கேட்டுட்டு இருக்காங்க. ஜோஹர் பக்கமா வந்துட்டு இருக்கீங்களா? இப்ப தலைநகர்ல இருந்து ஜோஹர் பக்கம் வரவங்களும் வரலாம். ஜோஹர்ல இருக்கக்கூடிய சிங்கப்பூர் மக்கள் எல்லோருமே நான் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம்.
1: நிச்சயமாக கலப்படத்தினுடைய தயாரிப்பாளர் பிரேமா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரங் ஜோஹர் வேற பெரிய பிரேமா. அதனால நம்ம மண்ணின் மைந்தர் பிரேமா அங்க இருக்காங்க அப்படிங்கறதுக்காக பிரேமா ஓ ஒரங் ஜோஹரா அப்படின்னு
0: நன்றி.
1: வாழ்த்துக்கள், சிறப்பா அமையட்டும்.
0: நன்றி பொன்கோயிலும். நன்றி நேர்களே.

வரலாம். அடுத்து முகேந்திராவ் கொண்டு வரக்கூடிய பாடலை நாம கேட்க போகின்றோம். மலேசிய பாடல் ஷான் எக்ஸ்ட்ரீம் இசையை வழங்கியிருக்கின்றார்கள்.

0: சொல்றது?
1: லிங்கம்
2: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம்.
3: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
1: லிங்கம்
2: 90 ஆண்டிலே
4: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்.
2: லிங்கம் லிங்கம்
5: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
6: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
5: மாமா டி அசி.
6: என்னடா திட்டியா?
5: இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடு நினைத்தாலே இனிக்கும்
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன்
2: மென்மையான காதல் மறக்க முடியாத வரிகள் இதயத்தோடு பேசும் குரல்கள்
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க
2: நினைத்தாலே இனிக்கும்
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன் நீ வர வேண்டும்
2: கேளுங்க ரசிங்க
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க ஆமாங்க 70ஆம் ஆண்டு பாடல்கள் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க சனிக்கிழமை உங்களுக்காகவே 2 மணி முதல் 3 மணி வரை காத்திருக்கின்றது கடந்த வாரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய அழைப்புகள் இந்த வாரமும் உங்களுக்காக இனிய பாடல்கள் அணிவகுத்து காத்துட்ருக்கு 2 மணிக்கு பிறகு தொடர்ந்து நீங்கள் நம்மோடு இணைய மறவாதீர்கள்
4: தூக்குத்தொரண அடாவடி தூக்குத்தொரண அளப்பறை

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நாட்டில் தொழில் முனைவோருக்கான நிதி ஒதுக்கீட்டில் ஆதரவு கடிதம் வழங்கும் முறை தகர்க்கப்பட வேண்டும். மேலும் நெருங்கியவர்களின் தொடர்பை பயன்படுத்துவதால் பதவியில் இருக்கும் உறவினர்களை பயன்படுத்தி சலுகைகளை பெறுதல் உள்ளிட்ட நடைமுறைகளை நிறுத்திக் கொள்ளுமாறு பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். ஜோஹர் மக்களுக்கு முதன்மை விவகாரங்களை மதிப்பிடக்கூடிய சிறந்த முடிவை எடுக்கக்கூடிய தங்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யக்கூடிய விவேகமான நிகராளிகள் தேவைப்படுவதாக டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஜோஹர் முன்னோக்கி செல்ல ஹரப்பானுக்கு வாக்களியுங்கள் எனும் கருப்பொருளில் முகநூலில் வெளியிட்டுள்ள காணொலியில் பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். திரங்கானு கொலனரோஸ் கடல் பகுதியில் கணவாய் பிடிக்கும் நடவடிக்கையின்போது படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்த உதவி படகோட்டி உடல் ஆற்றலையும் சுய நினைவையும் இழக்கும் வரை நீரில் சிக்கிய பயணிகள் சிலரை காப்பாற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 37 வயது அகமத் நசருடின் கணவாய் பிடிக்கும் பருவங்களில் கூடுதல் வருமானத்திற்காக பகுதி நேர படகு உதவியாளராக வேலை செய்வது வழக்கம் என அவரது மூத்த சகோதரர் தெரிவித்தார். தாய்லாந்து எல்லை கடந்த இணைய முறைகேடு ஆழ்கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களை களையும் நடவடிக்கையாக ஒருங்கிணைந்த அகப்பக்க செயலி ஒன்றை மேம்படுத்தியுள்ளது. இந்த தகவல் பரிமாற்ற ஒருங்கிணைந்த தரவு முனையம் தோழமை நாடுகள் தரவுகளை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பரிமாறிக்கொள்ள உதவும் என அந்நாட்டு தேசிய காவல்துறை துணை ஆணையர் தாய்ச்சி பினேலாபோ தெரிவித்தார். மேலும் அந்த ஒருங்கிணைந்த செயலி எல்லை கடந்த தொடர்பின் வழி பன்னாட்டு இணைய முறைகேட்டு குற்றங்களை அடைய காண உதவும் என அவர் கூறினார். சிரியா தலைநகர் டமஸ்கஸின் புறநகர் பகுதியில் பயணிகள் பேருந்தை குறிவைத்து மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த வெடிகுண்டு தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சின்ஹுவா குறிப்பிட்டுள்ளது. அண்மைய நாள்களாக தலைநகரையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதாக அது கூறியது. இதனிடையே பேருந்தினுள் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடிப்பதற்கு முன்பே பாதுகாப்பு படையினர் அதனை கண்டுபிடித்து எவ்வித சேதமும் ஏற்படாதவாறு அகற்றியது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

மின்னலின் இசையும் இசையும் நிகழ்ச்சியில இப்பொழுது தொடக்கம். நாம் 70ஆம் ஆண்டு பாடல்களை கேட்க போகின்றோம். சரி, அதே வேளையில நாங்க வெவ்வேறு ஊர்கள்ல இருக்கோம், ஜோஹருக்கு வர முடியல, நாங்க கலப்படத்தை பார்க்க முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே டிக்டாக் வழியாக நாம் வந்து நேரலையை வழங்குகின்றார்கள். அதனால அங்கிருந்து நம்முடைய அறிவிப்பாளர்கள் நேரலையாக நீங்க டிக்டாக்ல கலப்படம் அங்க நிகழ்ச்சி எப்படி எல்லாம் நடைபெறுது அப்படிங்கறத நீங்க டிக்டாக் வழியாக, மின்னல் டிக்டாக் வழியாக பார்க்கலாம், ரசிக்கலாம். அடடா, நம்ம போக முடியலையே அப்படின்னு லேசா வருத்தப்படலாம் தான், ஏன்னா எங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்க தானே செய்யுது. இருந்தாலும் கூட இப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கும் போது தொழில்நுட்பம் எவ்வளவு நம்மை நெருக்கத்துக்கு கொண்டு வருது பாருங்க. அதனால அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கணும் இல்லையா. உங்களுக்காகவே நேரலையில நீங்க டிக்டாக் மின்னலை பின்தொடர்ந்து பார்க்கலாம். சரி, தொடக்க பாடலுக்கு செல்வோமா? ஜானகி கொண்டு வரக்கூடிய பாடல்.

0: கேட்கும் மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்கள் ஒண்ணா இணைக்குதா, அம்மாவ போல் அணைக்குதா, ஆமான பாபாஸ் தான்.
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம் வணக்கம் பொன்கோகிலம்,
1: எப்படி இருக்கீங்க பிகே?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். அப்ப ஜோஹர்ல ஜோரா அப்படி உற்சாகமா உங்களுடைய குரல் ஒலிக்கிறது கேட்கும் போது மகிழ்ச்சியா தான் இருக்கு.
0: ஆமா, வந்து இறங்கினதுல இருந்து அந்த ஜோர் வந்து அப்படியே பற்றி கொண்டது நம்ம எல்லா அறிவிப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள் கிட்டையும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த கம்யூன் லைஃப் ஸ்டைல் ஹால் முதலாம் மாடி இந்த மண்டபத்துல தான் இருக்கும். கலப்படம் நிகழ்ச்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்கினது, எல்லாம் ரொம்ப பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க.
1: சரி, நம்ம நேயர்கள்லாம் வந்துட்டாங்களா?
0: நேயர்கள் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. வந்து வந்து அவங்க பெயரை பதிவு செய்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு விளங்கும், இப்பவே மேல வந்து நம்ம பிரேமாக்கு அடுத்தடுத்து என்ன படைப்புகள் வருதோ அதெல்லாம் சரியான அந்த வரிசையில வந்து அடுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்தோம்னா நிறைய நேயர்கள் வந்துட்டாங்க. இப்பவே நம்ம அறிவிப்பாளர்கள் கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கூட கூட ஒரு நேயர் வந்து இணைந்து இருக்காங்க இந்த வேலையில.
1: தாராளமா அவங்கள்ட்ட பேசலாமா?
0: கண்டிப்பா பேசலாம். வணக்கம், உங்க பெயரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கீங்க.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: சரஸ்வதி பேசுறேன். இப்ப வந்து இது கலப்படம் பாக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு.
1: என்னது, எந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க? எந்த பக்கம், எந்த பக்கம் நீங்க? கூலாய் தானா? அப்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம அறிவிப்பாளர்கள் கலைஞர்கள் எல்லாம் பாத்துட்டீங்களா? நிகழ்ச்சி எப்படி இருக்கு? சரி, ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுனதுல. நிறைவா இன்றைக்கு உள்ள சனிக்கிழமை சிறப்பா உங்களுக்கு அமையட்டும். மகிழ்ச்சியா இருங்க, நிகழ்ச்சி கடைசிக்கு பாருங்க. நன்றிங்க, வணக்கம்.
0: ரொம்ப சத்தமா இருக்கு, ஒத்திகை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால நம்ம நேயர்கள் கூட தெளிவா பேசணும்னு சொல்லிட்டு இப்ப நான் வெளியே ஓடி வந்துட்டேன். இப்ப வந்துட்டேன், இப்ப சொல்லுங்க.
1: சரஸ்வதி நல்லா பேசினாங்க. கூலாய் பக்கம் தான் இருக்காங்களா? கலப்படம் பாக்குறதுக்கு ஆர்வமா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நம்மளுடைய மகிழ்ச்சி இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா. கூலாய் மட்டும் இல்ல, ஜோர்ல சுற்றி உள்ள வட்டாரங்கள்ல எங்க நீங்க இருந்தாலும் இப்பவே இந்த கம்யூன் எக்ஸிபிஷன் மால் முதலாம் மாடி ஹாலுக்கு வந்துருங்க. நம்ம மடானி அரசாங்கத்தின் அந்த அரசாங்க உதவி முகப்புகளும் இங்க வந்துட்டாங்க. படைப்புகள் எல்லாம் உங்களுக்கு தயாரா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து எங்க கூட இணைஞ்சுக்கங்க. ரொம்ப நன்றி.
1: நன்றி பிகே, நாம சந்திப்போம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப நன்றி. கொண்டோகிலும் நேயர்களுக்கு வணக்கம். நன்றி
1: நன்றி. ஆக இப்பொழுது கூலாயில நம்மளுடைய கலப்படம் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாய்ப்பு இருக்கின்றவர்கள் பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு எட்டி பாத்துட்டு வாங்களேன்.
3: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் FM.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM-இல் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

அடுக்குமல்லி திரைக்காக வாணி ஜெயராம் அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. 70ஆம் ஆண்டு பாடல்களை நாம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். நிகழ்ச்சி நிறைவு பாடலுக்கும் வந்துவிட்டோம். இன்றைய நமது நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து வழங்கியவர் ராஜேஸ்வரி ராஜ்மாணிக்கம். நிறைவு பாடலோடு SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பூமி புத்திராக்களை வலுவூட்டும் செயல் திட்டம் இனி குறிப்பிட்ட நிறுவனத்தின் கடப்பாடாக இல்லாமல் அது அனைத்து அமைச்சுகள், நிறுவனங்கள், அரசாங்க நிறுவனங்கள் ஆகியவை செயல்படுத்த வேண்டிய தேசிய செயல் திட்டமாக இருத்தல் அவசியம் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அரசாங்க நிறுவனங்கள் தத்தம் கொள்கைகளையும் திட்டங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும். பூமி புத்திராக்களை மேம்படுத்துவதற்கான இலக்கை முழுமையாக செயல்படுத்துவது இதன் வழி உறுதி செய்ய இயலும் என்றார் அவர். மனிதவள அமைச்சு ஒவ்வொரு வேலை வாய்ப்பை உருவாக்குவது சந்தை தேவையை பூர்த்தி செய்வதற்காக அன்று, மாறாக வேலை தேடுபவர் தகுதிக்கேற்ற உயர்ந்த சம்பளத்தை பெறுவதில் மனிதவள அமைச்சு முக்கிய கவனம் செலுத்தும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். முழுமையான தளத்தின் மூலம், குறிப்பாக மை ஃபியூச்சர் ஜாப் அகப்பக்கத்தின் வாயிலாக, மனிதவள அமைச்சர் தற்போது முதிர்ச்சியான தொழில் சந்தை சூழல் அமைப்பை கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். பொரளிஸ் காங்கார் படாங் பஹோர் சாலையில் உள்ள வளாகத்தின் மீது நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 400 மின் சிகரெட் வேப் திரவங்களும் அது தொடர்பான 70 கருவிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மாநிலத்தில் கள்ளத்தனமாக வேப் விற்கப்படுவதாக பொதுமக்களிடமிருந்து கிடைத்த புகார் உளவு தகவல் மூலம் அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக காங்கார் நகராண்மை கழக தலைவர் எஃப்என்டி ரஜினிகாந்த் தெரிவித்தார். பெரு தேர்தல் ஆணைய தலைவர் ரொபேர்டோ புரேரோ பாப்புலர் ஃபோர்ஸ் கட்சியின் கெய்கோ ஃபுஜிமோரியை அந்நாட்டின் அதிபராக அறிவித்தார். தேர்தல் செயல்முறைக்காக தேசிய அலுவலகத்தின் அதிகாரப்படியான எண்ணிக்கையின்படி கடந்த மாதம் 7 தேதி நடத்தப்பட்ட தேர்தலில் ஃபுஜிமோரி 50 விழுக்காட்டுக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றதையடுத்து 2026-2031 தவணைக்கான அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். விளையாட்டு 2026 உலக கிண்ண கார்பந்து சிறந்த 16 அணிகளுக்கான சுற்றுக்கு முன்னேறுவதற்காக கூடுதல் நேரத்தில் கப்வேர்டிக்கு எதிராக 3-2 எனும் கோல் எண்ணிக்கையிலான பரபரப்பு வெற்றி நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறிய தீவு நாடான கப்வேர்டே ஆட்டத்தின் கடைசி நிமிடம் வரை அர்ஜென்டினா அணிக்கு கடும் சவாலை அளித்ததாக பயிற்றுநர் லியோனல் ஸ்காலோனி கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் நரிகிருஷ்ணன். வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருந்தால் அதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி. அதே வழியில் ஜோஹரை நோக்கி நீங்கள் இப்பொழுது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது கூலாயில் நம்ம கலப்படும் நிகழ்ச்சிக்காக இப்பொழுது பயணம் செய்து கொண்டே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் இன்னும் இன்னும் மகிழ்ச்சி. சரிங்க, அடுத்து 3:15 நம்முடைய சிலாங் புடாயு அப்படிங்கிற நம்முடைய யாதும் ஊரே நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கின்றது. அக டிஜே அவாங் அவரும் வந்து தயாராக காத்துக்கிட்டே இருக்காரு. நாம் வந்து கொலத்திரங்கானுவுக்கு போக போகிறோம். அக திரங்கானுவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். 3:15 இணைய தவறாதீங்க.

உடல் நலத்திற்கு லிஷ் தேன், இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம் 500 கிராம் அளவில் லிஷ் தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.

சக்திஸ்ரீ கோபாலன் வைஷாலி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக பம்பா பாக்கியா ஏ ஆர் அமீன் குழுவினர் கொண்டு வரக்கூடிய பாடல்.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

பின்னளவில் இசையும் இசும் நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து விடுவோம். அடுத்த தீரா இசையில இனிய பாடல்களோடு உங்களை சந்திக்கிறாங்க நளினி அச்சுதன். நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் பொன்கோகிலும். நாளைக்கு காற்றின் மொழியில 8 மணிக்கு சந்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். அடுத்த ஆண்டுக்குள் நாட்டில் மக்கள் அடர்த்தி மிக்க பகுதிகளில் இணைய தொடர்பை 100 விழுக்காட்டிற்கு உயர்த்த அரசாங்கம் இலக்கிட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் அப்துல் ஹலீம் அம்சா தெரிவித்துள்ளார். தேசிய இலக்கவியல் கட்டமைப்பு ஜெண்டேலா செயலாக்கத்தின் மூலம் அந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் ஜலான் யூத்தான் சுற்றியுள்ள சில பாதைகள் குழாய் சீரமைப்பு பணிகளுக்காக வரும் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி 31 வரை தற்காலிகமாக மூடப்படுகிறது. ஜலான் யூத்தானிலிருந்து ஜலான் துன்ரசாக்கும் ஜலான் துன்ரசாக்கிலிருந்து ஜலான் லங்கா கோல்ஃபுக்குமான வழிகள் முழுமையாக மூடப்படுவதாக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் DBKL ஃபேஸ்புக்கில் இடுகையிட்டுள்ளது. நாட்டின் 8 மாநிலங்களில் மாலை 6 மணி வரை பலத்த காற்று இடியுடன் கூடிய அடைமழை கணிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. கடா, பேரா, திரங்கானு, பஹாங், ஸ்லாங்கூர், நகரிசிம்பிலான் ஆகிய மாநிலங்களில் இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சபா சரவாக்கின் சில பகுதிகளிலும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அமெரிக்கா சுதந்திரமடைந்து 250 ஆண்டுகள் ஆகின்றன. தேசிய பிளவுக்கும் அமெரிக்கர்களை வாட்டும் அதீத வெப்பத்துக்கும் நடுவே அதன் கொண்டாட்டம் இடம்பெறவுள்ளது. 160 மில்லியன் மக்கள் அதீத வெப்பத்தால் அவதியுறும் நிலையில் நாடு முழுவதும் திட்டமிடப்பட்டிருந்த அணிவகுப்புகளும் கொண்டாட்டங்களும் பாதிக்கப்படக்கூடும் என கூறப்படுகிறது. ரஷ்யாவின் 2வது பெரிய நகரமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கிலும் அதனை சுற்றியுள்ள லெனின்கிராட் வட்டாரத்திலும் உக்ரைன் நள்ளிரவில் பேரளவிலான திருக்குருதி தாக்குதலை மேற்கொண்டது. குறிப்பாக எண்ணெய் ஏற்றுமதியை கையாளும் பால்டிக் கடல் துறைமுகம் தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. சிறந்த 16 அணிகள் சுற்றில் பின்னிரவு 1 மணிக்கு நடைபெறும் மொரோக்கோ உடனான ஆட்டம் சவால் மிக்கதாக இருக்கும் என்று கனடா பயிற்றுநர் ஜெஸ்ஸி மார்ஷ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தரமிக்க மத்திய திடல் ஆட்டக்காரர்களை மொரோக்கோ கொண்டிருப்பதை மறுக்கவியலாது என்றார் அவர். கனடா 16 அணிகள் சுற்றுக்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். திரா இசையில் மீண்டும் சந்திக்கிறோங்க. சனிக்கிழமை பொழுது எப்படிங்க போகுது? நல்லா தூங்கி எழுந்திருச்சு, மதிய உணவெல்லாம் சாப்பிட்டு இப்போ அமைதியா 80-ஆம் 90-ஆம் ஆண்டுகளின் பாடல்களை ரசிப்பதற்கான நேரம். உங்க மனசை அப்படியே எங்ககிட்ட கொடுத்துருங்க. பாடல்கள் கொடுத்து உங்க மனசை 8 மணி வரைக்கும் நாங்க மிக பத்திரமா பாத்துக்கிறோம். கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும் சனிக்கிழமை திரா இசை. இப்போ இந்த நொடி உங்க மனசு எந்த பாடலை கேட்க இயங்குது அழைத்து சொல்லுங்க. இதுவரை வாய்ப்பு கிடைக்காத நேர்கள் உங்களுக்காக பூமி கண்ட சொர்க்கம். இந்த தீராசை உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேரிகளை கோலாலம்பூர், புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலாலம்பூர், புத்திர ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.
2: வெளியே போறோம், வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: பாட்டு கேட்க சொல்லுங்க, கேட்கலாங்களா?
1: தாராளமா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்? யார் பேசுறீங்க?
0: ஓகே, நான் வந்து டாக்டர் அலி பேசுறேன்.
1: டாக்டர் அலி?
0: இது மெடிக்கல் டாக்டர் இல்ல, பிஎச்டி.
1: தந்தானா அழைப்பு சரியா கேட்கல அப்படின்னும் போது நீங்க சொன்ன அந்த பாடல் கேட்டுருச்சு. நன்றி நன்றி டாக்டர் அலி.

இதய ஒலியின் ஜதியில் எனது இருதயம் அடிக்கடி இறந்தது தருகிறதோம் தருக.

0: என்ன பாட்டு வேணும்?
1: நீதானி நாள்தோறும் அந்த பாட்டு போட முடியுமா?
0: நீதானி நாள்தோறும் நான் பாட காரணமா?
1: ஆமா அதே பாடல் தான்.
0: ரபேகா பாடுவீங்களா?
1: பாடுவேன்.
0: சரி அப்போ கொஞ்சம் பாடுங்களேன்.
1: பாடக்கா?
0: பாடுங்க.
1: ஓகே வெயிட் பண்ணுங்க. நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம்.

பெற்றோர்களே உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படினா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309 7 29 19.

0: வணக்கம். சனிக்கிழமை பொழுது என்ன சொல்லுது?
1: வணக்கம், சங்கர் கணேஷ் ஃப்ரம் ஜெரந்தூர்.
0: சங்கர் கணேஷ் இசையமைப்பாளர் இருப்பார் தெரியுமா?
1: பிடிச்ச பாடல் ஒண்ணு போடணும்
0: சொல்லுங்க. 80ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டுகளில் உள்ள பாடல் என்ன வேணும் சொல்லுங்க.
1: நானும் என் மனைவியும் காதல் பண்றப்ப அந்த பாட்டு தான் கேட்போம்.
0: இந்த பாட்டு
1: ஒரு ஜீவன் அழைச்சது.
0: அந்த ஜீவன் நீங்க தான், அவங்கள அழைச்சிருக்கீங்க. சரிங்க, மனைவி பேர் என்ன?
1: மனைவி பேரு ஷாமலா.
0: ஷாமலாவுக்காகவும் சங்கர் கணேஷ்காகவும் இந்த பாடல் வருதுங்க. உங்க காதல் நினைவுகளை மீட்டு எடுத்து கொடுக்கறோம், எடுத்துக்கோங்க.

0: வணக்கம். நான் என் பேரு நளினி.
1: வணக்கம். உங்க பேரும் நளினியா?
0: என் பேரு நளினி.
1: நளினி நளினி ஒரே அழைப்புல நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். சொல்லுங்க நளினி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: நீங்க முதல்ல எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த நளினி எப்படி இருக்கீங்க?
0: இந்த நளினி நல்லா இருக்கேன்.
1: சரி சொல்லுங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. போங்க, என்ன பாடல் உங்களுக்காக நான் இன்னைக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொன்னான நாள் இது, சொல்லுங்க.
0: எனக்கு வந்து வலையோசை பாட்டு போடுங்க.
1: வலையோசை சத்யால இருந்து.
0: சத்யால இருந்து.
1: சரிங்க, கொடுக்கறோம் உங்களுக்கு.
0: உங்களுக்கு நான் டெடிகேட் பண்றேன் நீ.
1: அப்பாட பாருங்க, எத்தனை பேர் பாட்டு கேட்டாங்க. எனக்காக சொல்லல, நீங்க எனக்காக கேட்டிருக்கீங்க.
0: உங்களுக்காக.
1: நன்றி நளினி.

0: சாந்தி பேசுறமா, பூச்சோங்களே.
1: சாந்தி எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? சனிக்கிழமை
0: சமைச்சுக்கிட்டு இருக்கமா.
1: இப்ப சமைச்சிட்டு இருக்கீங்களா? இரவு சாப்பாட்டுக்கா?
0: ஆமாமா.
1: அப்படியா, சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு வந்து ஒரு பாடல் என்பது,
1: ஒரு காதல் என்பது உன் கண்ணில் உள்ளது, அதுவா?
0: ஆமா ஆமா.
1: சரிங்க, உங்களுடைய விருப்ப பாடல் அது.
0: ரொம்ப பிடிக்கும்.

0: வணக்கம்.
1: வணக்கம் அக்கா. கவிதா, கவிதா பேசுறேன்.
0: கவிதா எங்க இருந்து?
1: கப்பங்கல இருந்துக்கா.
0: கப்பங்கல இருந்து. என்ன பாடல் கவிதாவுக்கு வேணும்?
1: கண்ணே என் கண்மணி, அந்த பாடல் ஒலிபரப்புறீங்களா?
0: கண்ணே என் கண்மணி, என் கண்ணில் வந்த பூந்தோட்டமே. சரி சரி, கொடுத்துரு அம்மாவுக்காக. அம்மா பேர் என்ன?
1: அம்மா பேர் சாந்தி. அம்மாக்கும் அப்பாக்கும் சேர்த்து. அப்பா பேரு கிருஷ்ணன், அம்மா பேர் சாந்தி.

0: லிங்கம்ஸ்
1: ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட நிகராளியை தேர்வு செய்யுமாறு பிரதமர் வலியுறுத்தல். வேலை தேடுபவர்கள் தகுதிக்கேற்ற சம்பளம் பெறுவதில் மனிதவள அமைச்சு கவனம் செலுத்தும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஜோஹர் மக்களுக்கு முதன்மை விவகாரங்களை மதிப்பிடக்கூடிய, சிறந்த முடிவை எடுக்கக்கூடிய, தங்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யக்கூடிய விவேகமான நிகராளிகள் தேவைப்படுவதாக பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அவ்வகையில் நம்பிக்கை கூட்டணி மக்களின் குரலை செவிமடுத்து மாநில முக்கியத்துவங்களுக்கு முன்னுரிமை அளித்து வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லும் கட்சியாக விளங்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஜோஹர் முன்னோக்கி செல்ல ஹரப்பானுக்கு வாக்களியுங்கள் எனும் கருப்பு முகநூலில் வெளியிட்ட காணொலியில் பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பூமி புத்திராக்களை வலுவூட்டும் செயல் திட்டம் இனி குறிப்பிட்ட நிறுவனத்தின் கடப்பாடாக இருக்கலாகாது. மாறாக அது அனைத்து அமைச்சுகள், நிறுவனங்கள், அரசாங்க நிறுவனங்கள் ஆகியவை செயல்படுத்த வேண்டிய தேசிய செயல் திட்டமாக இருக்க வேண்டும் என பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். அரசாங்க நிறுவனங்கள் தத்தம் கொள்கைகளையும் திட்டங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும். பூமி புத்திராக்களை மேம்படுத்துவதற்கான இலக்கை முழுமையாக செயல்படுத்துவது இதன் வழி உறுதி செய்ய இயலும் என்றார் அவர். 2035 பூமி புத்ரா பொருளாதார உருமாற்ற திட்டம் புத்ரா 35 அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தற்போது இத்திட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மனிதவள அமைச்சு ஒவ்வொரு வேலை வாய்ப்பையும் உருவாக்குவது சந்தை தேவையை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமன்று, மாறாக வேலை தேடுபவர் தகுதிக்கேற்ற உயர்ந்த சம்பளத்தை பெறுவதில் மனிதவள அமைச்சு முக்கிய கவனம் செலுத்தும் என அமைச்சர் டதுஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். முழுமையான தளம், குறிப்பாக மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் அகப்பக்கம் வாயிலாக மனிதவள அமைச்சு தற்போது முதிர்ச்சியான வேலை சந்தை சூழல் அமைப்பை கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் அகப்பக்கத்தில் 300,000 அதிகமானோர் வேலைக்கு விண்ணப்பித்துள்ளதாகவும், அவற்றில் 200,000 பேர் வேலை வாய்ப்புகளில் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டதாகவும் டதுஸ்ரீ ஆர் ரமணன் குறிப்பிட்டார். அதில் 100,000 அதிகமான வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த ஆண்டுக்குள் நாட்டில் மக்கள் அடர்த்தி மிக்க பகுதிகளில் இணைய தொடர்பை 100 விழுக்காட்டிற்கு உயர்த்த அரசாங்கம் இலக்கிட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் அப்துல் ஹலீம் அம்சா தெரிவித்துள்ளார். தேசிய இலக்கவியல் கட்டமைப்பு ஜெண்டேலா செயலாக்கத்தின் மூலம் அந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 31 வரை அப்பகுதிகளின் அகண்ட அலைவரிசை 99.71 விழுக்காட்டை எட்டியது. மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் உயர் கடப்பாட்டின் வெளிப்பாட்டை இது உணர்த்துகிறது என அவர் கூறினார். ஜெண்டேலாவின் செயலாக்கத்திற்கு முன் இணைய தொடர்பு 90 விழுக்காடாக மட்டுமே இருந்த வேளை, தற்போது அதை 4G 5G சேவைகள் வரை உயர்த்துவதில் MCMC கவனம் செலுத்தியுள்ளதாக டாக்டர் அப்துல் ஹலீம் அம்சா கூறினார். தலைநகர் ஜலன் யூதான் சுற்றியுள்ள சில பாதைகள் குழாய் சீரமைப்பு பணிகளுக்காக வரும் திங்கட்கிழமை தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி 31 வரை தற்காலிகமாக மூடப்படுகிறது. ஜலன் யூதாண்டிலிருந்து ஜலன் துன்ராசாக்குக்கும், ஜலன் துன்ராசாக்கிலிருந்து ஜலன் லங்கா கோல்ஃபுக்குமான வழிகள் முழுமையாக மூடப்படுவதாக கோலாலம்பூர் மாநகர மன்றம் DBKL ஃபேஸ்புக்கில் இடுகையிட்டுள்ளது. தொடர்புடைய சாலை பயனர்கள் முன்கூட்டியே தங்களது பயணத்தை திட்டமிட அறிவுறுத்தும் படுகின்றனர். நாட்டின் 8 மாநிலங்களில் மாலை 6 மணி வரை பலத்த காற்று இடியுடன் கூடிய அடைமழை கணிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. கெடாவின் கோதாஸ்தார், யான், பெண்டாங், குவலமுடா, சீக், பேராக்கின் மஞ்சோங், பேரா திங்கா, திரங்கானு, கமாமான் ஆகிய பகுதிகளில் இந்த வானிலை கணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பஹாங்கின் குவாந்தான், ஸ்லாங்கூரின் ஹுலுலாங்கான், நெகிரி சம்பிலானின் சிரம்பானிலும் இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சபா சரவாக்கின் சில பகுதிகளிலும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பன்னாட்டு ஆற்றல் நெருக்கடி, கடுமையான கட்டுப்பாடுகள் போன்றவை சுகாதார கட்டணத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. எனவே மருத்துவ சாதனம் உட்பட மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் விநியோகத் தொடரை முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியம். இது நீண்டகால அடிப்படையில் மக்களுக்கான மருந்து கையிருப்பு போதுமானதாக இருப்பதை உறுதி செய்யும் என அறிவுறுத்தப்படுகிறது. மலேசியாவில் தற்போது மருந்துகளுக்கான பதிவுக்கும் ஒப்புதலுக்கும் நீண்டகாலம் தேவைப்படுவதால் அத்தொழில்துறை சார்ந்தோருக்கு காலக்கடப்பாடும் அதிக தொகையும் தேவைப்படுவதாக மருத்துவ சாதன தொழில்துறை ஆலோசகர் அல்வின் லிம் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
1: அமெரிக்கா சுதந்திரமடைந்து 250 ஆண்டுகளாகின்றன. தேசிய பிளவுக்கும் அமெரிக்கர்களை வாட்டும் அதீத வெப்பத்துக்கும் நடுவே அதன் கொண்டாட்டம் இடம்பெறவுள்ளது. 160 மில்லியன் மக்கள் அதீத வெப்பத்தால் அவதியுறும் நிலையில் நாடு முழுவதும் திட்டமிடப்பட்டிருந்த அணிவகுப்புகளும் கொண்டாட்டங்களும் பாதிக்கப்படக்கூடும் என கூறப்படுகிறது. ஆயினும் இந்த கொண்டாட்டத்தை தம்மை மட்டுமே இலக்கிட்ட விழாவாக அனுசரிக்கும் அதிபர் டொனால்டு டிரம்பின் எண்ணத்தை அது சிறிதும் மாற்றவில்லை. 107 செல்சியஸுக்கு மத்தியில் தாம் தேர்தல் பரப்புரை போன்ற கூட்டத்தை நடத்த உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். பெரு தேசிய தேர்தல் ஆணைய தலைவர் ரோபேர்டோ போர்னியோ பாப்புலர் ஃபோர்ஸ் கட்சியின் கெய்கோ ஃபுஜிமோரியை அந்நாட்டின் அதிபராக அறிவித்தார். தேர்தல் செயல்முறைக்கான தேசிய அலுவலகத்தின் அதிகாரப்படியான எண்ணிக்கையின்படி கடந்த மாதம் 7ஆம் தேதி நடத்தப்பட்ட தேர்தலில் ஃபுஜிமோரி 50 விழுக்காட்டுக்கும் அதிகமான வாக்குகள் பெற்று 2026-2031 தவணைக்கான அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பெருமக்களின் இறையாண்மையின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கெய்கோ ஃபுஜிமோரியை பெருவின் அதிபராக ரோமேர்டோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ரஷ்யாவின் 2வது பெரிய நகரமான செயின்ட் பீட்டர்ஸ்பர்கிலும் அதனை சுற்றியுள்ள லெனின்கிராட் வட்டாரத்திலும் உக்ரைன் நள்ளிரவில் பேரளவிலான திருக்குருதி தாக்குதலை மேற்கொண்டது. குறிப்பாக எண்ணெய் ஏற்றுமதியை கையாளும் பால்டிக் கடல் துறைமுகமும் தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் 6 மில்லியன் மக்கள் வசிக்கும் அந்நகரத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதை உறுதிப்படுத்திய செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஆளுநர் அலெக்சாண்டர் பெக்லோ குறிப்பிட்ட இலக்குகள் குறித்த விவரங்களை வழங்கவில்லை. ஆயினும் அந்நகரின் எண்ணெய் முனையத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக பூமாக உள்ளூர் ஊடக தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 உலகக்கிண்ணம். உலகக்கிண்ணத்தின் சிறந்த 16 அணிகளுக்கான சுற்றுக்கு முன்னேறுவதற்காக கூடுதல் நேரத்தில் கேப் வெர்டேக்கு எதிராக 3-2 எனும் கோல் எண்ணிக்கையிலான பரபரப்பான வெற்றி நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு அர்ஜென்டினா பயிற்றுநர் லியோனல் ஸ்காலோனி கூறியுள்ளார். மேற்கு ஆப்பிரிக்க கடற்கரைக்கு அருகே 600,000

தொகையை கொண்ட சிறிய தீவு நாடான கேப் வெர்டே ஆட்டத்தின் கடைசி நிமிடம் வரை அர்ஜென்டினா அணிக்கு கடும் சவாலை அளித்தது என அவர் சொன்னார். அந்நாட்டின் நட்சத்திர ஆட்டக்காரர் லியோனல் மெஸ்ஸி இம்முறை நடைபெறும் உலகக் கிண்ணத்தில் இன்று 7வது கோலை புகுத்தினார். அவர் இதுவரை உலகக் கிண்ண போட்டிகளில் பங்கேற்றதில் இது 20வது கோலாகும். இதனிடையே சிறந்த 16 அணிகள் சுற்றில் பின்னிரவு 1 மணிக்கு நடைபெறும் மொரோக்கோவுடனான ஆட்டம் சவால் மிக்கதாக இருக்கும் என்று கனடா பயிற்றுநர் ஜேசே மார்ஷ் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தரமிக்க மத்திய திடல் ஆட்டக்காரர்களை மொரோக்கோ கொண்டிருப்பதை மறுக்கவியலாகாது என்றார் அவர். கனடா 16 அணிகள் சுற்றுக்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ளது. அதுமட்டுமின்றி அடுத்தடுத்த சுற்றுக்கு முன்னேற தனது அணி கங்கணம் கட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட நிகராளியை தேர்வு செய்யுமாறு பிரதமர் வலியுறுத்தல். வேலை தேடுபவர்கள் தகுதிக்கேற்ற சம்பளம் பெறுவதில் மனிதவள அமைச்சு கவனம் செலுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

திரு இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் இப்போது மாலை மணி 5:15 ஆயாச்சு. குலாய் ஜோஹூரில் கலப்படம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கிருந்து நேரடி நிலவரங்களை உங்களுக்காக நாங்கள் வழங்க காத்திருக்கோம். மாலை மணி 5:30 வாக்கில் அங்கிருந்து நேரடி நிலவரங்களை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். பாடல்களை முதல்ல கேட்டு ரசிக்கலாம்.

நாங்களும் கூட உங்களை தாங்க நினைக்கிறோம். என்னன்னா, நீங்க மனசுல என்ன நினைப்பீங்க, என்ன மாதிரியான பாடல்களை சனிக்கிழமைகளில் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அப்படின்னு நினைச்சு உங்களுக்காக பாடல்களை ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து தேர்வு செய்து கொடுத்துட்டே இருக்கோம். உங்கள் மாலை நேரத்து மயக்கம் இந்த தீரா இசை, அந்த மயக்கத்துக்கான மருந்தும் இதே தீரா இசை தாங்க. இன்றைய தீரா இசை பாடல்கள் ஒரு சிறிய முன்னோட்டம் உங்களுக்காக வழங்குறோம், கேட்டு பாருங்க.

0: லிங்கம்ஸ்
1: உணவகங்களில் இட்லி வடை தோசைக்கு இப்போது அமோக வரவேற்புடன் லிங்கம்ஸ் முழு உளுந்து.
2: உங்கள் ஆதரவு இன்றும் தொடர வேண்டும்.
0: லிங்கம்ஸ்
3: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 3309072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

சனிக்கிழமை தீரா இசை அப்படின்னு சொன்னாலே உங்க மனசு சட்டனை எது தேடும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல், எப்படியாவது சனிக்கிழமை உங்களுக்கு தேடி பிடிச்ச ஒரு பாடலை கொண்டு எடுத்துட்டு வந்துருவோம். அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு பாடல் இருக்குங்க. 1994 இயக்குனர் நீலகந்தா திரைக்கதை அமைத்து இயக்கிய முதல் திரைப்படம் பிரியங்கா. பிரபு, ஜெயராம், ரேவதி மற்றும் நாசர் முக்கிய கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இது 1993 வெளியான தாமினி அப்படிங்கிற ஒரு இந்தி திரைப்படத்தின் மறு ஆக்கம். இந்த பாடல் வந்து வாலி வரி அமைச்சிருக்காரு, இளையராஜா இசை. ரொம்ப நாளாச்சு நாம கேட்டு நீங்களும் மறந்திருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புறோம். 1994 வந்த திரைப்படம் தான், இருந்தாலும் ரொம்ப நாளாச்சுங்க கேட்டு. இது நாம் கேட்டு மறந்த பாடல், கேட்க மறந்த பாடல்.

0: மின்னலின் திரா இசையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இன்று சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி தொடங்கி ஜோஹோர் குலாய் த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியில் கலப்படம் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது அங்குள்ள நிலவரங்களை நமக்காக கொண்டு வருகின்றார் நமது அறிவிப்பாளர் பிரவீன் குமார். வணக்கம் பிரவீன்.
1: வணக்கம் வணக்கம் நளினி, எப்படி இருக்கு அறிவிப்பு அறையிலாம்?
0: இங்க நல்லா இருக்கு, அங்க எப்படி இருக்கு?
1: ஐயோ, 6 வாரமா இருக்கு, அதுதான் சொல்லணும். நம்ம கலப்படம் நிகழ்ச்சி இப்பதான் ஜூன் போனால் ஜூலை காற்றை பாடல் முடிந்து ஆத்தங்கர மரமே பாடல் நம்ம சுகன்யா பாடிட்டு இருக்காங்க. பின்னால கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன்.
0: கேக்குது கேக்குது. கூட்டம் எப்படி வந்திருக்காங்க? நம்ம மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்கறாங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு கலப்படம்.
1: ஆமா, நம்ம மக்களின் ஆதரவு சொல்லவா வேணும். எத்தனை வருடம் கழித்தாலும் அந்த ஆதரவும் அந்த ஆரவாரமும் அதே நிலையிலதான் இருக்கு, அப்படிதான் சொல்லணும். நம்ம சொன்ன மாதிரியே நிகழ்ச்சியை 3 மணிக்கு நம்ம தொடங்கிட்டோம். மக்கள் வந்து ஆனா இன்னும் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே 3 மணிக்கு வந்தாங்களா தெரியாது, ஆனா வந்து இன்னமும் வந்துட்டு இருக்காங்க. ஏறத்தாழ நம்முடைய அந்த அரங்கம் இருக்கு இல்லையா, இந்த கம்யூன் ஹால் ஏறத்தால நிறைஞ்சிருச்சு. ஆனா இன்னமும் வந்து மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நாமும் வந்து சமூக ஊடகங்கள்ல இந்த காணொலிகள் அதெல்லாம் தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த கலப்படம் அப்படின்னு சொல்லும் போது இது வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி இல்ல, ஏன்னா நேயர்களுக்கு சில பேருக்கு தெரியும், ஆனா எனக்கு இதுதான் முதல் அனுபவம் இல்லையா கலப்படம் நிகழ்ச்சியை பார்ப்பது. எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பாளரா இருந்து நானும் ஒரு நேயரா பாக்குறேன்னு வச்சுக்கோங்களா, அப்பதான் எனக்கே தெரியுது சில விஷயங்கள். ஏன்னா ஆரம்பத்துல பார்த்தோம்னா வந்து வெறும் பாடல்கள் நடனம் இது மட்டும் இல்லாம நம்ம இணைய பாதுகாப்பு கருத்தரங்கு கொஞ்ச நேரம் நடந்துச்சு. அதன் பிறகு பார்த்தோம்னா நம்ம தொடர்பு துணை அமைச்சர் YB பான் தியோனி சிங் அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட உரையை நிகழ்த்திட்டு அப்புறம் நம்ம அரசாங்கம் மடானி அரசாங்கத்தின் இந்த முகப்புகள் எல்லாம் நிறைய வச்சிருக்கோம் இல்லையா. நலிந்த கலைஞர்களுக்கு நம்மால் முடிந்த ஒரு சின்ன நிதி உதவி வேற அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதோட சேர்த்து பாடல்கள் நடனம் மாணவர்களோட படைப்பு யோகா படைப்புன்னு சொல்லி அப்படியே நம்ம அரங்கம் வந்து தொடர்ந்து வந்து அந்த திளைப்பல் தான் இருக்காங்க, அப்படிதான் சொல்லணும்.
0: அரங்கம் அதிருது.
1: ஆமா, கண்டிப்பா அதிர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. 3 மணி தொடங்கி இன்னும் அதிர போகிறது. இன்னும் ஏன்னா நிறைய பாடல்கள் இருக்கு நமக்கு.
0: எத்தனை மணி வரைக்கும் நிகழ்ச்சி அதை சொல்லிருங்க மக்களுக்கு. இன்னும் வரலாமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்பதான் நான் ஒரு பாடகர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், நம்ம பாடுற ஒருத்தர்கிட்ட. அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இன்னும் ஒரு 10 பாடல்கள் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆக வந்து இன்னமும் மக்கள் யாராவது கூலாய் பக்கமா இல்ல ஜோர் வட்டாரங்கள்ல யாராவது இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த கம்யூன் எக்ஸிபிஷன் ஹால் Level 1 மண்டபத்துக்கு வந்து இந்த கலப்படம் நிகழ்ச்சியை கண்டு களிக்கலாம்.
0: சரிங்க, நேயர்கள் ரொம்ப காலமா காத்திருந்த நேயர்கள், கலப்படம் வருமா கிடைக்குமா அப்படின்னு காத்திருந்த நேயர்கள் வந்தாங்களா, பேசுறாங்களா, மனசுல இருந்து என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்க பிரவீன்.
1: அவங்க இன்னைக்கு வரல, அவங்க நேத்தே வர ஆரம்பிச்சு. நேத்து வந்த சிலர் என்ன சொல்லிருந்தாங்கன்னா, இன்னைக்கு எங்களால வர முடியாம போயிருச்சு, ஒரு முக்கியமான நிகழ்ச்சியா ரொம்ப தூரம் போனோம், அதனால நிகழ்ச்சியை பாக்கலனாலும் பரவாயில்ல, இந்த ஒத்திகை செய்றீங்க பாத்தீங்களா அதை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லி நேத்தே நேயர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா இன்று வந்த நேயர்கள் வந்து ஏறத்தாழ 3 மணின்னு சொன்னோம், ஆனா 2 மணிக்கே சிலர் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. நிறைய பேர் சந்திச்சு பேசணும், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாம் வந்து இந்த கலப்படம் நிகழ்ச்சியோட அந்த முந்தைய அனுபவங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இங்க கூலாயிலிருந்து வந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 80கள் 90களில் இதே கூலாயில நடந்த கலப்படம் நிகழ்ச்சியை பத்தி ரொம்ப சிலாகிச்சு பேசினாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப மன நெகிழ்வா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம்.
0: நேத்து கூட வந்து மின்னல் குடும்பத்தை ரொம்ப தாமதமா தான் அறைக்கு திரும்பி இருக்கீங்க, ஒத்திகையெல்லாம் முடிந்த பிறகு. இன்றைக்கு காலையில எத்தனை மணிக்கு வந்தீங்க?
1: இன்றைக்கு காலையில பார்த்தோம்னா நம்ம ஒரு காலையிலே ஏஞ்சிட்டோம் எல்லாரும். எழுந்துட்டு எல்லாம் இந்த அலங்கார வேலைகள் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு இல்லையா, அதனால சிலர் இங்க இருந்தாங்க. அப்ப நம்ம தெய்வீகன் மோகன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கான அந்த பயிற்சி இருக்கு இல்லையா, அவங்க தொகுப்புக்கான பயிற்சி அதை செய்துட்டு இருந்தாங்க. சிலர் வந்து வெளியே போய் மக்களோட கருத்துக்கள் எடுப்பது, அதை வந்து சமூக ஊடக காணொலியா மாற்றுவது, இந்த வேலையில இறங்கி இருந்தாங்க. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலையை எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இது ஒரு கூட்டு முயற்சி தான். கூட்டு முயற்சி நம்ம மட்டும் இல்ல, இந்த ஒட்டு மொத்த மின்னல் நேயர்கள் எல்லாருடைய முயற்சி, எல்லாருடைய அன்பு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து இந்த கலப்படம் நிகழ்ச்சியை இந்த தூரத்திற்கு கொண்டு வந்து விட்டு இருக்கு.
0: ஆமா ஆமா, இங்க இருந்து நீங்க எல்லாம் அங்க போயிருக்கீங்க, நாங்க இங்க இருந்து அறிவிப்பறைய பாத்துக்கிட்டு இருக்கோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுடைய பங்கும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒலிபரப்புல சொல்லிட்டே இருக்கீங்களே நம்ம நேயர்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி.
0: அப்ப இன்னும் வரவங்க வரலாம்
1: கண்டிப்பா,
0: நேயர்கள் பக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தாராளமா வரலாம். கலப்படம் நிகழ்ச்சியை இன்னும் நீங்க போய் கண்டு கழிக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம் உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு.
0: நன்றி பிரவீன்.
1: மிக்க நன்றி நளினி, மீண்டும் சந்திப்போம்.
0: மீண்டும் சந்திக்கலாம் பிரவீன்.
1: நன்றி.
0: இன்று சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி தொடங்கி ஜோஹர் குலாய் த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பெருங்காடியில் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அங்குள்ள நிலவரங்களை நமக்காக பிரவீன் குமார் கொடுத்திருந்தாங்க. அரங்கம் அதிரது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாடல். அதுக்கப்புறம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படின்னு நீங்க அக்கம் பக்கத்துல இருக்கீங்க. இன்னும் போகல அப்படின்னு சொன்னா இப்போ கூட நீங்க போகலாங்க, எதுவுமே தாமதம் இல்லை. இப்ப கூட நீங்க போய் நிகழ்ச்சியை கண்டு களிக்கலாம்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சாதனா செல்லையா பாதை.
1: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
2: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
3: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
1: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அமைதியா இருங்க.
4: அப்படின்னா அது என்ன?

0: எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
1: பிரமாதம்.
0: கண்ணான கண்ணுக்கு ஒரு கழுதாசி போட்டேனே.
1: சபாஷ் சபாஷ்,

மனு வாணி ஜெயராம் இணைந்து வழங்கியிருந்த பாடல் அது. முதல்ல பிரவீன்குமார் சொல்லியிருந்தாங்க, ஜோர்லேருந்து நேரலை அங்கிருந்து நமக்காக வழங்கியிருந்தாங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நேர்கள் கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க, அந்த அன்பும் பாசமும் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மின்னலை தொடர்ந்து நேசித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றிங்க, ரசனைக்கு நன்றி. இப்படியே எப்போதுமே எங்கள் கூடவே இருங்க. உங்களுக்கும் எங்களுக்குமான உறவின் பாலமே இந்த பாடல்கள் தான். அதனால தான் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து உங்களுக்காக நாங்கள் பாடல்களை அனுப்பி வச்சுட்டே இருக்கோம். தீராயிசையின் பாடல் தேர்வுக்கு, அதன் அழகுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம். நீங்க மட்டும் தாங்க காரணம்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். ஜோஹரில் அடுத்த வாரம் 11ஆம் நாள் சனிக்கிழமை சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து வெளி மாநிலங்களில் வசிக்கும் அம்மாநில மக்கள் தவறாமல் தத்தம் தொகுதிகளுக்கு வருகை புரிந்து தங்களின் மக்களாட்சி கடமையை நிறைவேற்றுமாறு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். நாட்டில் 2050ஆம் ஆண்டுக்குள் உணவு பொருள் இறக்குமதியை 50 விழுக்காடு வரை குறைக்க புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு இலக்கு வகுத்துள்ளதாக அதன் அமைச்சர் டத்தோசிரி டாக்டர் அஹமத் ஜைத் அமிரி தெரிவித்தார். ஆண்டுக்கு 80 பில்லியன் ரிங்கிட்டை எட்டும் தேசிய உணவு இறக்குமதி செலவை எதிர்கொள்ளும் நடவடிக்கையாக அது அமையும் என துணை பிரதமருமான அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு அமைச்சு நீண்டகால அடிப்படையிலான முனைப்புகளை வரைந்துள்ளதாக அவர் கூறினார். சரவா சீபுவில் 6ஆம் முறையாக நடைபெறும் மூளை காயம் தொடர்பான டிரான்ஸ்ஃபார்மிங் பிரெயின் இன்ஜுரி மாநாட்டில் மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பீன்ஸ் நாடுகளைச் சேர்ந்த ஏறக்குறைய 450 சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்டனர். நரம்பியல், அறுவை சிகிச்சை கல்வியிலும் மருத்துவ மேன்மையிலும் சீபுவை வட்டார முனையமாக அதன் பங்களிப்பை வலுப்படுத்தும் நோக்கில் அம்மாநாடு நடைபெறுகிறது. இன்று தொடங்கி 2 நாள் நடைபெறும் அம்மாநாட்டை சீபு மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை ஏற்பாடு செய்துள்ளது. உலக கத்தோலிக்க தலைவர் போப் லியோ அகதிகள் பாதுகாப்பு விவகாரம் தொடர்பில் ஆக்ககரமான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு ஐரோப்பாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இது கடுமையான சவாலாக உள்ள போதும் புதிய அகதிகள் வருகையை கையாளும் வகையில் வியூக நடவடிக்கை மேற்கொள்ளும் அதே வேளை வளரும் நாடுகள் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் கூறுகளில் கவனம் செலுத்துமாறு அவர் வலியுறுத்தினார். அகதிகள் விவகாரத்திற்கு தீர்வு காணும் ஆற்றலை ஐரோப்பா கொண்டிருப்பதாக இத்தாலியின் லம்பெடூசா தீவுக்கு வருகையளித்த போது போப் லியோ கூறினார். அமெரிக்காவின் பசிபிக் தீவு பகுதிகளான குவாம், வட மரியானா உள்ளிட்ட பகுதிகளில் 2ஆம் கட்ட அதிவேக புயல் ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் 5ஆம் கட்ட சூறாவளியை எதிர்நோக்க தயாராகி வருகின்றனர். 200,000 பேர் வசிக்கும் அத்தீவுகளில் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எரிபொருள் நிலையங்களிலும் உணவுப் பொருள்களுக்காக பேரங்காடிகளிலும் குவிந்துள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. வணக்கம்.

மாலை 6 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நாம் தீரா இசையோடு இணைகின்றோம். இன்றைக்கு உங்களுக்காக 2 கேள்விகளோடு நாங்க வந்திருக்கோம். ஒரு பாடலை கேட்டுட்டு வாங்க. பாடலுக்கு பிறகு உங்களுக்கான கேள்விகள் உங்களை நாடி தேடி வரப்போகுது. நீங்க தான் எப்போதுமே சொல்வீங்களே, என்னங்க ரொம்ப சாதாரணமா கொண்டுட்டு வரீங்க கேள்வி அப்படின்னு. இன்றைக்கு பாக்கலாங்க, நீங்களா நாங்களா அப்படின்னு பாக்கலாம். தெரியலங்க, நீங்க நிச்சயமா பதில் சொல்லிருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குதான். நம்பிக்கை நிறையவே இருக்கு, ஏன்னா எல்லா விவரங்களும் அப்படியே விரல் நுனியில வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படிங்க பாக்கலாம். இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க. கேள்வி என்ன அப்படிங்கறத நாங்க சொல்றோம்.

கதையும் பத்திரிகையாளராகவும் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் இயக்குனர் வசந்த். பிறகு கே பாலச்சந்தருக்கு துணை இயக்குனராக பணியாற்றி இருந்தார். இவர் பின்னாளில் வந்து தானாகவே படங்களையும் இயக்கி இருந்தார். அது கேள்வி இல்லை, அடுத்துதான் கேள்வி வருது. இயக்குனர் வசந்த் இயக்கிய ஒரு திரைப்படத்தில் நடிகை ராதிகா அழும் காட்சியே தான் இயக்கிய முதலாவது காட்சி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது எந்த திரைப்படம், அதை தாங்க நீங்க சொல்லணும். அடுத்து சொல்லுங்க, 3228255733 அல்லது 4767 மறுபடியும் சொல்லணுமா? சிறுகதை எழுதியிருக்கிறாரு, பத்திரிகையாளரா அப்படிதான் அவங்க வந்து வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு இயக்குனர் வசந்த். அதுக்கப்புறம் கே பாலச்சந்தர் அவர்கிட்ட வந்து துணை இயக்குனரா இருந்திருக்காரு, பின்னாளில் தானாகவே படத்தை வந்து இயக்கி இருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் இயக்கிய ஒரு திரைப்படத்துல வந்து நடிகை ராதிகா அழும் காட்சி தான் தான் இயக்கிய முதலாவது காட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த திரைப்படம், அதை தாங்க நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம். 3228255733 அல்லது 4768 இது உங்கள் தீரா இசை, அழைங்க சொல்லுங்க.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1309729
1: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

நேரம் மாலை மணி 6:21 ஆயாச்சு. நீங்க பயணத்துல இருக்கீங்களா, சாலையில இருக்கீங்களா, பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க. உங்களுக்கு துணையா பாடல்களை நாங்க இங்க இருந்து உங்களுக்காக அனுப்பி வச்சுட்டே இருக்கோம், பாடல்களை ரசித்தபடி. ஆனா இந்த சாலை விதிமுறைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப பத்திரமா பின்பற்றி நடக்கணும். வேகமா போய் சேரணும் ஒரு இடத்துக்கு அப்படிலாம் நினைக்கூடாது, பாதுகாப்பா சென்று சேரணும். அதை மட்டும் கண்முன் நிறுத்தி மனசுல நிலை நிறுத்தி பயணம் செய்யுங்க.

0: மனோ மின்மினி கொண்டு வந்த பாடல் அது. சரிங்க, முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இயக்குனர் வசந்த் இயக்கிய ஒரு திரைப்படத்தில் நடிகர் ராதிகா அழும் காட்சியை தான் இயக்கிய முதலாவது காட்சி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது எந்த திரைப்படம் அழைத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேர்கள் என்ன சொல்றாங்க கேட்கலாம்.
1: நான் பத்மா பிஜில இருந்து கூப்பிடுறேன்.
0: சொல்லுங்க பத்மா.
1: எனக்கு பதில் தெரியும், கேளடி கண்மணி.
0: கேளடி கண்மணி,
1: ஆமா.
0: எப்படிங்க தெரியும்?
1: ஏன்னா இயக்குனர் வசந்த் எனக்கு ஃபேவரட் டைரக்டர். அவர் படம் எல்லாத்தையும் நான் பாத்திருக்கேன். சோ கேளடி கண்மணி கண்டிப்பா இந்த ஆன்சரா தான் இருக்கும்.
0: தெரியுமா?
2: எனக்கு தெரிஞ்ச பதில் வந்து கீழடி கண்மணி நினைக்கிறேன்.
0: உங்களுக்கு தெரிஞ்ச பதில், தெரியாத பதில் என்ன இருக்கு?
2: கண்டிப்பா சொல்லுங்க. இதுதான் எனக்கு கீழடி கண்மணி.
0: எங்குங்க, எப்படி தெரியுது?
2: வணக்கம்.
0: வணக்கம்ங்க. என்னங்க அடுத்து அடிச்சிருவீங்க போல?
3: ரொம்ப வேகமா பேசிட்டேன். ஓகே, என் பேரு சத்யா, சத்யவாணி. நான் சரம்பால் தம்மியாங்கல இருந்து கால் பண்றேன். நடித்த படம் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு படம் தான் நினைக்கிறேன். அஜித் குமார் நடிச்சிருக்காரு, ஏஆர் அம்மன் மியூசிக்.
0: அவர் இயக்கிய முதல் காட்சின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் ராதிகா காட்சி தான்.
3: அதான் அந்த படம் ரொம்ப டச்சிங்கா இருக்கும். ஏன்னா அவர் கேன்சர் பேஷண்ட். சோ மேபி அந்த சீனா இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட்
0: நினைக்கிறேன். அந்த படத்துல ராதிகா அழுதது உங்க மனசு ரொம்ப பாதிச்சிருக்கு.
3: இருக்கலாம்.
0: சரி இருங்க, என்ன பதில்ன்னு கடைசியா கேளுங்க.
3: ஓகே, கண்டிப்பா.
0: நன்றி,
3: நன்றி, வணக்கம்.
0: ஆனா இன்னொரு முறை யாருக்காவது அழைச்சீங்கன்னா அப்படி படார் சடார்னு பேசக்கூடாது, சரியா?
3: ரொம்ப
0: கணீர்னு வழங்கிருச்சு போல. ரொம்ப கணீர். நன்றி.
4: சரவணன் பேசுறேன்.
0: சரவணன், எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க? சரவணன்,
4: ஜோஹர்ல இருந்து பேசுறேன்.
0: ஜோஹர்ல இருந்து சொல்லுங்க, பதில் தெரியுமா சரவணனுக்கு?
4: கேளடி கண்மணி.
0: கேளடி கண்மணி,
4: ஆமா.
0: யார் சொன்னது?
4: ரொம்ப ஈஸியான
0: பாருங்க, நான் சொல்லல. இப்படிதான் நீங்க சொல்வீங்க, எல்லாரும் இப்படிதான் சொல்றீங்க. நன்றி சரவணன். வணக்கம், சொல்லுங்க.
5: வணக்கம், நான் இப்போ இருந்து கலைச்செல்வி பேசுறேன். எனக்கு தெரிஞ்சு கேளடி கண்மணி அவங்க பாலசுப்ரமணியம் நடிச்ச படம்.
0: அந்த படம் தான் நினைக்கிறேன். நன்றி, நன்றி கலைச்செல்வி. ஆமாங்க, மிக சரியான பதில் கேளடி கண்மணி. அதுதான் 1990 வசந்த் இயக்கிய முதல் திரைப்படம் தான் இது. இந்த திரைப்படத்தில் ராதிகா அழுத காட்சி தான் தான் இயக்கிய முதல் திரைக்காட்சி அப்படின்னு அவரே குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. ஆக தொடர்ந்து கேளடி கண்மணி திரையிலிருந்து பாடலை கேட்கலாம். கே ஜி யேசுதாஸ், உமா ரமணன் குரலில்.

அழகான ஒரு பாடல், இந்த மாலை நேரத்துக்கு ரொம்ப இதமான சுகமான பாடலாக இருந்திருக்கோன்னு நம்புகிறோம். சரிங்க, அடுத்த கேள்வி தயாராக இருக்கு. என்னென்னா, பாலு மகேந்திரா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் 1989 வெளியான ஷி டெவல் என்ற அமெரிக்க திரைப்படத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் வந்து நடிகர் ஜெயராம் முக்கிய கதாபாத்திரத்துக்கு தேர்வானார். ஆனால் அவருக்கு தேதி கிடைக்காததால் படக்குழுவினர் நடிகர் ரமேஷ் அரவிந்தை தேர்வு செய்திருந்தாங்க. அது என்ன திரைப்படம், அதை தான் நீங்கள் சொல்ல. இன்னொரு குறிப்பும் கொடுக்குறோம். இந்த திரைப்படத்தில் வந்து பழனி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு. அந்த கதாபாத்திரத்துக்கு ரோஹிணியை இயக்குனர் பாலு மகேந்திரா தேர்வு செய்தார். ஆனால் இறுதியில் அந்த முடிவும் மாற்றப்பட்டது. அந்த கதாபாத்திரத்துக்கு கோவை சரளா தேர்வானார். என்ன திரைப்படம்ங்க, அழைத்து சொல்லுங்க. நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. ஜெயராம்க்கு பதிலாக ரமேஷ் அரவிந்த் உள்ள வந்தார், அப்புறம் ரோஹிணிக்கு பதிலாக கோவை சரளா உள்ள வந்திருக்காங்க. என்ன படமா இருக்கும் கூப்பிட்டு சொல்லுங்க.

0: புதுமையின் பிறப்பிடம், ஏழாம் சுவையின் இருப்பிடம். நீ கோழி இறைச்சி குருமா நல்லெண்ணெய் உருகா.
1: சமையலை சுவையாக்கிட கூடவே உள்ள லிங்கம்ஸ் மசாலைகள் தான்.
2: மலேசியாவிலேயே தரமான சுவையான மசாலை லிங்கம்ஸ் மசாலை தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.
1: ருசியான உணவை தயாரித்தோம் என்ற உணர்வு சமையல் ராணிகளே, உங்கள் உள்ளத்தில் உள்ளே ஒரு பெருமிதம். உங்கள் அருகிலேயே எளிதில் கிடைக்கும்
3: லிங்கம்ஸ்.
4: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
5: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
4: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
5: 2 மணி நேரமா காணமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
4: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனோ, இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
5: அதிகமாவா? அதிகமானா?
4: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்து தான் பதிவு செஞ்சேன் சார்.
5: நேத்து தான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
4: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் ஒரு இதுல பேசிட்டு இருக்கீங்க?
5: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
4: சார்
5: என்னது,
4: என் பையன் கிடைச்சிட்டான் சார், இங்கதான் இருந்திருக்கான்.
5: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
4: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
5: இப்படிக்கு
4: மின்னல்
6: உடல் நலத்திற்கு லிஷ்தேன். இமயமலை அடிவாரத்தில் எடுக்கப்பட்ட இயற்கையான தேன். 250 கிராம், 500 கிராம் அளவில் லிஷ்தேன் கிடைக்கும். துளசி கலந்த தேன். விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
7: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: சரிங்க, முதல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நீயர்கள் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்போ பாக்கலாம்.
1: உதவி
0: செஞ்சிருக்கோமா இல்லையா?
1: கண்டிப்பா
0: கோவை சார்லா சொல்ல வேணா நினைச்சேன், இதனால பரவாயில்ல, நம்ம நேயர்
1: தானே,
0: யாரு எங்களுடைய அன்புக்குரிய நேயர்கள், உங்களுக்கு சிரமப்படுத்தலாமா நாங்க? நன்றி
1: நன்றி நன்றி.
0: வணக்கம்
2: வணக்கம்.
0: யாருங்க?
2: கோமலா பேசுறேன்.
0: கோமலா எங்க இருந்து?
2: பேரா
0: என்ன இது எது உருளுது?
2: இப்ப
0: நல்லா கேக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: கரிசூடு கட்டிட்டு
0: இருக்க. கறி சூடு கட்டிட்டு இருக்கீங்களா? சரிங்க, அடுப்பு பக்கமா போய் பேசக்கூடாது, தொலைபேசி நல்லதுங்க, ரொம்ப பாதுகாப்பா தான் செயல்படுறீங்க போங்க. சரி சொல்லுங்க என்ன பதில்.
2: சதி
0: லீலாவதி.
2: சரிங்க, அவங்க பேரு பழனி, கம்மாசு மணியா நடிப்பாங்க.
0: பழனி எல்லாம் ஞாபகம் இருக்கு பாருங்க,
2: அந்த பேருக்கு எல்லாம் ஞாபகம் வந்து பழனி அந்த பேரு. நகைச்சுவை அடிக்கடி
0: என்ன குறை எங்களுக்கு சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சதி லீலாவதி நினைக்கிறது என்ன?
3: இல்ல இல்ல, அது உண்மைதான்.
0: உண்மைதான்.
3: ஆமா.
0: நன்றிங்க நன்றிங்க.
3: சொல்லுங்க. கொஞ்ச நாளாச்சு பேசி. அந்த படம் பேர் வந்து சதி லீலாவதி.
0: அந்த படம் பேர் சதி லீலாவதி. உங்க பேர் என்ன?
3: என் பேர் வந்து சாந்தி.
0: சாந்தி எங்க இருந்து?
3: இப்போ இருந்து.
0: என்னங்க நிறைய பேர் இன்றைக்கு வந்து பேர் அலைந்து கூப்பிட்டு இருக்கீங்க?
3: ஆமா, அவங்கள மிஸ் பண்றோம்.
0: வருவோம் வருவோம், பேராக்கு பாக்கலாம்.
3: என்னோட முழு பேரு சரளா தான்.
0: அப்படியா, சரளா என்கிற சரா. நன்றி.
3: அவங்க கமலாசனுக்கு ஜோடியா நடிச்சது வந்து அது நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
0: நீங்க பெருமைப்படுறீங்க? உங்க பேர் சரளா, அவங்க நடிச்சதுக்கு நீங்க பெருமைப்படுறீங்க, இது கமல்ஹாசனுக்கு தெரியணுங்க. நன்றி.
3: நேர்ல சந்திச்சப்ப இத நான் சொன்ன
0: சொல்லிட்டீங்க, அதையும் சொல்லி மகிழ்ச்சியா இருக்குங்க உங்ககிட்ட பேசுனது. நன்றிங்க.
3: நன்றி.
0: பாருங்க நேயர்கள், எப்படிப்பட்ட நேயர்கள் பாருங்க, உங்க கூட பேசுறது அவ்வளவு மகிழ்ச்சி. சரி, மிக சரியான பதில் சதி லீலாவதி தான். அந்த திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக தங்களது பங்களிப்பை நிரூபித்துள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜைட் அமிரி தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த வணிக நடவடிக்கைகளில் அவர்கள் 97 விழுக்காடு ஆதிக்கம் செலுத்துவதாக புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான அவர் கூறினார். அத்துடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 52 விழுக்காடு வரை பங்களிப்பதாக மலேசிய புள்ளியியல் துறை தரவு காட்டுகிறது என்றார் அவர். கூட்டுறவு நிதி விண்ணப்பங்களுக்கான ஒப்புதலை துரிதப்படுத்த மலேசிய கூட்டுறவு ஆணையமும் தொழிலாளர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சும் வலியுறுத்தப்பட்டுள்ளன. நிபந்தனைகளை நிறைவு செய்துள்ள விண்ணப்பங்களுக்கான ஒப்புதலை ஒரு வாரத்திற்குள் வழங்க இலக்கிடும்படி அமைச்சர் ஸ்தீவன் சிம் சீக்யோங் அறிவுறுத்தியுள்ளார். கூட்டுறவுகள் அரசாங்க ஒதுக்கீட்டின் மூலம் உடனடி பலனை பெற இது அவசியம் என அவர் கூறினார். ஜெர்மனியில் தீவிர வலதுசாரி கட்சி AFD-யின் ஆண்டு மாநாட்டை முடக்கும் நோக்கில் 20,000 ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏர்போர்ட் நகரில் திரண்டனர். அத்துடன் அவர்கள் முக்கிய சாலைகளை இடைமறித்து பொது போக்குவரத்துக்கும் தடை ஏற்படுத்தினர். இருப்பினும் பெரும்பாலான AFD பிரதிநிதிகள் உரிய நேரத்தில் மாநாட்டு மையத்தை சென்றடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு யுக்ரைனின் கோஸ்தினாந்திஃபா வட்டாரத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டதாக ரஷ்ய ராணுவம் அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் தெரிவித்துள்ளது. டொனட்ஸ் வட்டாரம் வழியாக மோஸ்கோ முன்னேறி வரும் வேளையில் நீண்ட காலமாக கைப்பற்ற முயன்று வரும் முக்கிய இடமாக அது உள்ளது. கட்டளை மையத்திற்கு சென்று உயர் தளபதிகளிடமிருந்து அவ்வட்டாரத்தை கைப்பற்றியது தொடர்பான அறிக்கையை பெறும் காணொலிகளில் புட்டின் இடம்பெற்றுள்ளார். விளையாட்டு. ஜப்பான் யட்சுஷிரோவில் நடைபெறும் 2026 ஆசிய இளையோர் பூப்பந்து போட்டி கலப்பு இரட்டையர் பிரிவில் அகமது ரிட்வான் ஜுல்ஃபக் கரிசால் லாவ் ஜியோ தேசிய இணையினர் இறுதியாட்டத்துக்கு முன்னேறினர். அவர்கள் தைவானின் ஷாங் மின் லின் லியாங் சிங்சுன் இணையை 21-16, 23-25, 21-10 என வென்றனர். உலகரங்கில் அந்த இணையினர் முதல் முறையாக களமிறங்கியுள்ளதால் இந்த வெற்றி உண்மையிலேயே பொருள் பொதிந்ததாக உள்ளது. தேசிய இணை நாளை சீனாவின் வெய் காங்ஸெங் லீ மெங்ஹான் இணையுடன் பொருதுவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

தீரா இசையில் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றிங்க. தீரா இசையில் இரவு 8 மணி வரைக்கும் பாடல்களை உங்களுக்கு கொடுக்க போறோம். இடையே 7:15 சிலந்தி பூச்சி அப்படிங்கிற தலைப்பில் சிறுகதை மறு ஒளிபரப்பாக உங்களுக்காக இடம்பெறும். அதையும் கேட்க மறக்காதீங்க.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நீரிலி, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:29. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:29.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். சுய

0: நேரம் 7:15. சிறுகதையில மீண்டும் சந்திக்கின்றோம். சிலந்தி பூச்சு நடராஜன் ஆதி மூலம் இந்த கதை எழுதியிருக்காங்க. தெய்வீகன் குரல் கொடுத்திருக்காங்க. கொலை, மர்மம், பரபரப்பு, விசாரணை, இப்படிதான் இன்றைய கதை இருக்க போகுது. ரொம்ப நல்லாயிருச்சுல்ல இந்த மாதிரி புலன் விசாரணை கதையெல்லாம் கேட்டு. இன்றைக்கு கேக்குறீங்களா? வாங்க.
1: அது ஆதரவற்ற முதியோர்களை மட்டும் பராமரிக்கும் ஓர் அன்பு இல்லம். தொழிலதிபர் சந்திரசேகரின் ஆதரவில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆதரவின்றி வரும் வயதான முதியோர்களை அன்புடன் அரவணைத்து காப்பாற்றும் கருணை மிக்கவர்தான் தொழிலதிபர் சந்திரசேகர். அவர் கடந்து வந்த வாழ்க்கை பாதையை பின்னோக்கி பார்த்தால் கரடுமுரடானது. ஆரம்ப பள்ளியில் பயிலும் சமயத்தில் பெற்றோருடன் ஜோஹர் மாநிலத்திற்கு சுற்றுலா பயணத்தை முடித்துவிட்டு வீடு திரும்பும் வழியில் அவர்கள் பயணித்த பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வேகமாக வந்து கொண்டிருந்த மணல் லாரி ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதி குடை சாய்ந்து சாலையில் இருந்து விலகி 100 மீட்டர் பள்ளத்தில் தலைகீழாக விழுந்தது. அந்த விபத்தில் சந்திரசேகரின் பெற்றோர் இருவருமே உயிரிழந்தார்கள். அதிர்ஷ்டவசமாக சந்திரசேகர் சிறு காயங்களுடன் உயிர் பிழைத்தார். உறவினர்கள் யாரும் சிறுவன் சந்திரசேகரை அழைத்து செல்லவில்லை. வேறு வழியின்றி அரசாங்கத்தின் சமூக நல பாதுகாப்பு சிறுவர் பராமரிப்பு மையத்தில் இவர் சேர்க்கப்பட்டார். இளம் வயதிலேயே அனுபவித்த பல பல துயரங்களை சவாலாக எதிர்கொண்டு கல்வியை திறம்பட கற்று தேர்ந்தார். மேலும் அரசாங்கம் வழங்கிய தொழில் திறன் பயிற்சி வழி அனுகூலங்களை பெற்று கடுமையாக உழைத்தார். உழைப்பு, சேமிப்பு, திறமை மூலம் சமுதாயம் போற்றும் ஒரு தொழிலதிபராக உருவானார். குடியிருப்பு மற்றும் வணிக தளங்களுக்கு தேவைப்படும் குளிரூட்டி ஏர்கோனை விற்பனை செய்து வருகிறார். விற்பனை பெருகவே மேலும் 2 குளிரூட்டி கிளை கடைகளுக்கு உரிமையாளர் ஆனார். அவரது வியாபாரத்தில் கிடைக்கும் முழு லாபத்தில் 30% பணத்தை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இளம் வயதில் பறிக்கொடுத்த பெற்றோரின் நினைவாக ஓர் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தையும் தத்தெடுத்து இன்று வரை அதன் காவலராக இருந்து வருகிறார் சந்திரசேகர். ஒவ்வொரு ஆண்டும் பெற்றோரின் நினைவு நாளில் முதியோர் இல்லத்தில் அறுசுவை விருந்து உபசரிப்பை வழக்கமாக தவறாது செய்து வருபவர் சந்திரசேகர். அன்றைய தினம் 8:00 விருந்து ஆரம்பமானது. அனைவருக்கும் சந்திரசேகரும் அவரது மனைவியும் சேர்ந்து இன்முகத்துடன் சுவையான உணவை பரிமாறி முதியோர்களை மகிழ்ச்சி படுத்தினார்கள். விருந்து முடிந்து எல்லோரிடமும் நல்லாசி பெற்று கொண்டு மகிழ்ச்சியுடன் இனிய நினைவுகளோடு வீடு திரும்பினார்கள். அன்றிரவு 11 மணியளவில் சந்திரசேகர் திடீரென்று மூச்சு திணறலால் சிரமப்பட்டார். இதற்கு முன் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை கண்டதில்லை. எப்போதும் சுறுசுறுப்புடனும் கம்பீரத்துடனும் அவ்வளம் வரும் சந்திரசேகருக்கு எந்த ஒரு கடுமையான நோயும் வந்ததில்லை. காரணம், சந்திரசேகர் எப்போதும் தனது உடல் நலத்தை பேணி காத்து வரும் நல்ல ஆரோக்கியமான மனிதர். குழப்பத்தில் இருந்த அவரது குடும்ப உறுப்பினர்கள் வேறு வழியின்றி உடனடியாக மருத்துவமனையின் அவசர பிரிவில் கொண்டு சேர்த்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர் சந்திரசேகர் இறந்து 10 நிமிடங்கள் ஆகிவிட்டன என்ற அதிர்ச்சி தகவலை சொன்னார். உயிரற்ற உடலை வீட்டுக்கு எடுத்துச் செல்ல சில மணி நேரம் காத்து கிடந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு மீண்டும் ஒரு துயரச் செய்தி இடிபோல் வந்தது. தலைமை உடற்கூறு மருத்துவர் சந்திரசேகரின் சடலத்தை முழுமையாக சவப்பரிசோதனை செய்ததில் ஒரு திடுக்கிடும் தகவலை சொன்னார். சந்திரசேகரின் உடலில் நச்சுத்தன்மை கொண்ட இரசாயன மருந்து கலந்திருப்பதை உறுதிப்படுத்தினார். நிச்சயமாக அது நஞ்சுணவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே போலீஸ் குற்றவியல் துறைக்கு தலைமை மருத்துவர் தாமதிக்காது புகார் கொடுத்து விட்டார். அடுத்த 10வது நிமிடத்தில் இன்ஸ்பெக்டர் ஆதி மூலம் மருத்துவமனையை நோக்கி விரைந்து வந்து விவரங்களை பதிவு செய்து கொண்டு புலன் விசாரணையை தொடர்ந்தார். டாக்டரின் மருத்துவ அறிக்கையை மிகவும் கவனமாக படித்து முடித்த பிறகு ஓர் முடிவுக்கு வந்தார். நிச்சயமாக இது ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகம் அவரின் மனதில் ஆழமாக தோன்றியது. மருத்துவ அறிக்கையில் தெள்ள தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. இதய துடிப்பை மெல்ல மெல்ல செயலிழக்க வைக்கும் ஆபத்தான நஞ்சு சந்திரசேகரின் இரத்தத்தில் கலந்திருக்கின்றது என்பதை உறுதியுடன் குறிப்பிட்டிருந்தார் மருத்துவர். மேலும் ஆதாரமாக இறந்தவரின் இடது கால் தொடையில் மருத்துவ ஊசி போட்டதற்கான அடையாளமாக வீங்கிய தடித்த தழும்பை காண முடிந்தது. ஆகவே சந்திரசேகரின் மரணத்தில் சந்தேகமின்றி சூது நடந்து இருக்க வாய்ப்புகள் நிறையவே உண்டு. குடும்ப உறுப்பினர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் சந்திரசேகரின் மனைவி, ஒரே மகள் மற்றும் மருமகனும் அடங்குவர். அப்படியென்றால் யார் அந்த உண்மை குற்றவாளி? வெளியிலிருந்து வந்தவனா அல்லது முதியோர் மையத்தில் உளவும் ஒருவரா? ஆழ்ந்த குழப்பத்தில் இருந்தார் போலீஸ்காரர். யாரிடமும் எவரிடமும் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி வர்த்தகத்துறையில் சிறப்புடன் வலம் வந்தவர் தொழிலதிபர் சந்திரசேகர். எல்லோரிடமும் மிகவும் அன்பாகவும் நட்புடனும் பழகக்கூடிய பண்பாளர். மறுநாள் முதியோர் இல்லத்தில் இருந்து விசாரணையை தொடங்கினார். இரவு நிகழ்ச்சி அன்று சந்திரசேகர் தான் இறுதியாக அங்கிருந்து வெளியேறியவர். அதன் பிறகு அதே இரவில் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. நிச்சயம் முதியோர் இல்லத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும். அதன் பின்னணியில் என்னவாக இருக்கும் என்பதை கண்டறிய அங்கு வாழும் முதியோர்களிடம் பேச்சு கொடுத்தார். அனைவரும் சந்திரசேகரை கர்ணனின் மறுவுருவமாக எண்ணி வணங்குகிறார்கள். அவரின் இறப்பை அறிந்து கலக்கம், பீதி, சோகம் என்று இருந்தது அந்த இல்லம். சந்திரசேகரை உளமாற நேசிக்கின்றார்கள் என்றும் இன்ஸ்பெக்டர் ஆதிமூலத்திற்கு தெரிய வந்தது. இல்லத்தை முழுமையாக சுற்றி பார்த்தார். பிறகு இல்லத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் அனைத்து 6 ரகசிய கேமராவில் பதிவான காட்சிகளை தனது மடிக்கணினியில் பதிவேற்றம் செய்து கொண்டார். மேல் நடவடிக்கைக்காக போலீஸ் நிலையத்தை நோக்கி விரைந்தார். சுமார் 12 நபர்களிடம் தீவிர புலன் விசாரணையை நடத்தினார் இன்ஸ்பெக்டர் ஆதிமூலம். 2 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் எந்த ஒரு சாதகமான ஆதாரமும் கிட்டவில்லை. ஒன்று மட்டும் உறுதி: குற்றவாளி நிச்சயம் ஜாலியாக அருகில்தான் உலாவிக் கொண்டிருக்கின்றான் என்பதை மட்டும் உறுதியாக நம்பினார். ரகசிய கேமராவில் பதிவான காட்சிகளை சில தடவைகள் மீண்டும் மீண்டும் பார்த்ததில் ஓர் ஆதாரம் கிடைத்தது. அன்றைய இரவு விருந்தில் சந்திரசேகரின் அருகில் இடது பக்கம் நெருக்கத்துடன் இருக்கும் நபர் யார்? அவள் சந்திரசேகரின் முதியோர் இல்லத்தை திறம்பட நிர்வகிக்கும் மிஸ் ஜோதி. சில வருடமாக அந்த இல்லத்தில் தங்கியிருக்கும் முதியோர்களை அன்புடன் அரவணைத்து ஒரு மகளாய் தாய்மையுடன் சேவை செய்து கொண்டு வருபவர். இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. கூடிய விரைவில் ஜோதிக்கு திருமணம் செய்து வைக்க சந்திரசேகர் முடிவு செய்திருந்தார் என்ற புதிய தகவல் விசாரணையில் தெரிய வந்தது. அன்றைய இரவு நிகழ்ச்சியில் ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டது. மகிழ்ச்சியுடன் அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் திடீரென ஒரு கட்டத்தில் 5 வினாடிகள் மின் தடை ஏற்பட்டன. தடைப்பட்டு மீண்டும் மின் விளக்குகள் பிரகாசிப்பது தெரிய வந்தது. இதை யதார்த்தம் என்று கருதிவிட முடியாதென இன்ஸ்பெக்டர் ஆதிமூலத்தின் ஆழ் மனதில் சந்தேகம் எழுந்தது. மீண்டும் முதியோர் இல்லத்திற்கு சென்று ஆய்வு செய்யும் போது ஓர் உண்மையும் கூடவே தெரிய வந்தது. மின்சாரம் தடைபடுவதற்கு முன்பட்ட நேரத்தில் சந்திரசேகரின் மருமகன் மோகன் பிரதான மின்சார சுவிட்ச் பெட்டி அருகில் சிகரெட் புகைத்துக் கொண்டிருந்ததை முதியவர் ஒருவர் பார்த்திருக்கின்றார். அந்த பிரதான மின்சார சுவிட்ச் பெட்டி அவர் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் இருந்தது. முதியவர் கழிப்பறைக்கு சென்ற சமயத்தில் ஆதரவற்ற இல்லம் முழுவதும் திடீரென்று மின் விளக்கு அணைந்துவிட்டது. பயந்து போன பெரியவர் கழிப்பறையில் இருந்து அவசர அவசரமாக வெளியேறி இருக்கிறார். அப்போது மீண்டும் மின்சார விளக்கு எரிந்திருக்கின்றது. மின்சார சுவிட்ச் பெட்டி அருகே நின்று கொண்டிருந்த மோகன் ஐயாவை காணவில்லை என்றார். அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏதோ ஒன்று நிச்சயம் நடந்திருக்க வேண்டும் என்பதை உறுதியாக இன்ஸ்பெக்டர் ஆதிமூலம் நம்பினார். மேலாளர் ஜோதியிடம் புலன் விசாரணை செய்த போது சில கேள்விகளுக்கு எதிரும் புதிருமாக முரணான பதிலை கூறவே இன்ஸ்பெக்டர் ஆதிமூலம் விழித்துக் கொண்டார். தொடர்ந்து கேள்விகள் கேட்க பயத்தில் நடந்த உண்மை அனைத்தையும் அவள் கூறினாள். திருமணத்திற்கு பிறகு சொகுசான வாழ்க்கை பயணத்திற்கு பணத்தின் தேவை அதிகம் இருந்ததால் சந்திரசேகரின் மருமகன் மோகனின் ஆசை வார்த்தைக்கு இணங்கி சந்திரசேகருக்கு விஷம் கலந்த ஊசியை இடது பக்கத்தொடையில் திட்டம் போட்டபடி மின்சார தடைப்பட்ட அந்த வினாடி நேரத்திற்குள் லாவகமாக ஏற்றிவிட்டதாகவும் கூறினார். ஜோதியின் வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்ட இன்ஸ்பெக்டர் ஆதிமூலம் வழக்கின் சாட்சி பொருளான விஷ ஊசியை கைப்பற்றினார். ஜோதியை கை விளங்கிட்டு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றார். போலீஸ் குற்றவாளி வளையத்திற்குள் தாமதிக்காது சந்திரசேகரின் மருமகன் மோகனையும் கைது செய்தார்கள். மோகன் அளித்த வாக்குமூலம் இது. சந்திரசேகரின் மருமகன் நான். கிளை நிறுவனம் ஒன்றில் எனக்கு மிக உயர்ந்த பதவியை அவர் வழங்கினார். அந்த பதவியின் அதிகாரத்தை தவறான வழியில் பயன்படுத்தினேன். வருமானத்தில் கிடைக்கும் பணத்தின் ஒரு பகுதியை என் வங்கிக் கணக்கில் மாற்றிவிட்டேன். இந்த திருட்டு அவருக்கு தெரிய வந்தது. போலீஸில் புகார் செய்யவில்லை, ஆனால் சாதாரண குமாஸ்தாவாக நியமனம் செய்தார். எனக்கு பெருத்த அவமானம் ஏற்பட்டது. அவரை பழிவாங்குவதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த சமயத்தில் ஜோதியிடம் நேசத்துடன் பழகினேன். அவளுக்கு பணம் தேவைப்பட்டதால் அதை சாதகமாக பயன்படுத்தி அவளுக்கு பெரிய தொகை ஒன்றை தந்தேன். மறுப்பு கூறவில்லை, மிகவும் மகிழ்ச்சியுடன் சம்மதம் தெரிவித்தாள். சந்திரசேகரின் அனைத்து குடும்ப சொத்துக்களையும் அபகரிக்க மோகன் வகுத்த திட்டமே இது. அவையாவும் நிறைவேறாமல் வெறும் கனவாக போனது. அடுத்தவரின் சொத்துக்களை குறுக்கு வழியில் அபகரிக்க ஆசைப்படும் கையவர்களுக்கு மோகன் எனும் இந்த நபர் ஓர் படிப்பினை. மோகனை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தினார் இன்ஸ்பெக்டர் ஆதிமூலம்.
0: கதை கேட்டீங்களா? இப்போ உங்களுக்கு கொலையாளி யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். நடராஜன் ஆதிமூலம் எழுதிய சிலந்தி பூச்சி சிறுகதை கேட்டீங்க. இந்த சிறுகதைக்கு பின்னணியில் தெய்வீகன் குரல் கொடுக்கும் போது என்னவெல்லாம் சுவாரஸ்யங்கள் இருந்துச்சு அதையும் கேட்க போறீங்க. இப்போ விடைபெறுகிறேன், உங்கள் சுகன்யா.
1: அந்த விபத்தில் சந்திரசேகரின் பெற்றோர் இருவருமே உயிரிழந்தனர். உயிரிழந்தனர். நீ சிரிப்ப, நான் சொன்ன யார் மோகன் அளித்த வாக்கு மூலத்தில். மோகன் அளித்த வாக்கு மூலம் இது.
2: இது ஒரு மறு ஒளிபரப்பு.
0: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா சிறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
1: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
0: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்கள் எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானே சொல்ல வரீங்க?
1: நீ சொல்றது சரிதான்.
2: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு
3: 9 7 29 19.

சனிக்கிழமைகளில் இரவு மணி 7:15 சிறுகதை, ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு மணி 7:30 வானொலி நாடகம். இந்த மாதிரி நீங்களும் எழுதி அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா எழுதி அனுப்புங்க. எங்க அனுப்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா storybox.minnal@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைங்க. கூடவே உங்களுடைய கைபேசி எண்களையும் குறிப்பிட்டு அனுப்புங்க. முதல் முயற்சி காலடி எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் சரியா வருதா இல்லையான்றது பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, முதல்ல எழுதி அனுப்புங்க, இங்க தயாரிப்பாளர்கள் பார்த்து அது சரியா எப்படி திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அழைத்து நம்ம சொல்வோம். இல்ல சரிங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கதை அப்படின்னு கூட நாங்கள் அழைத்து சொல்வோம். ஆக நீங்க எழுதி அனுப்ப மறக்காதீங்க. வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஆர்வம் கொடுங்க, எழுத சொல்லுங்க. புதிய புதிய எழுத்தாளர்கள் நீங்க எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் காத்திருக்கோங்க. தொடர்ந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அடுத்த பாடல் டூயட் 3 இருந்து கே ஜி எஸ் தாஸ் குரலில்.

0: பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01090712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01090712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ.
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் FM.

நேருக்கு நேர் திரைப்பாடல் இன்றைய திர இசையை நிறைவு செய்து வைக்க போகுது. மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் நேச மனசுக்கு ரொம்ப நன்றிங்க. 8 மணிக்கு மேல் காற்றின் மொழியில் உங்களோட பேச கிஷன் வந்திருக்காங்க. எப்போதுமே உங்கள் பயணம் எங்களோடு இருக்கட்டும். மனசையும் உடம்பையும் பார்த்துக்குங்க. இந்த அளவில் விடைபெறுகின்றேன் நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் நாளைக்கு திர இசையில் சந்திக்கலாம். வணக்கம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். கூட்டரசு மாநில ஊராட்சி நிலைகளில் தலைமைத்துவ பொறுப்புகளில் உள்ளவர்கள் சமூகத்தினர் அனைவரிடத்திலும் நியாயமாக பழக வேண்டும் என பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். ஒற்றுமையை பேணவும் நீண்டகால நிலைத்தன்மையை தற்காக்கவும் அது அவசியம் என அவர் கூறினார். மற்றொரு நிலவரத்தில், தொழில் முனைவோருக்கான கடனுதவியை அங்கீகரிப்பதில் பரிந்துரை கடிதம், அரசியல் நட்பு, உறவினர் ஆதரவு ஆகியவற்றை பயன்படுத்தும் நடைமுறை நிறுத்தப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். இதனால் அரசாங்க நிறுவனங்கள் விரயத்தை சந்திப்பதோடு பல வணிகங்கள் தோல்வியடையவும் வித்திட்டுள்ளதை நிதி அமைச்சருமான டாக்டர் அன்வார் சுட்டிக்காட்டினார். கூட்டரசு அரசாங்கம் ஒருபோதும் பாகுபாட்டை கடைபிடித்ததில்லை. அத்துடன் நிதி பகிர்ந்தளிப்பிலும் முதலீட்டை ஈட்டுவதிலும் எந்தவொரு மாநிலமும் புறக்கணிக்கப்பட்டதில்லை என பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகர் தெங்கு டாக்டர் ஜஃப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். மாறாக, மக்கள் அனைவரும் நியாயமாக மேம்பாட்டு பலனை பெறுவதை உறுதிப்படுத்தும் கடப்பாட்டை அரசாங்கம் கொண்டுள்ளது என அவர் கூறினார். ஸ்பெயின் கோஸ்தா பிராவாவில் ஏற்பட்ட கடும் காட்டு தீ பரந்த அளவிலான மரங்களையும் புதர்களையும் அழித்துவிட்டது. மேலும் முகாமிலிருந்து 150 சுற்றுப்பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் ஸ்பெயின் தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தனர். நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வழக்கமாக ஆண்டுதோறும் இந்நேரத்தில் சுற்றுப்பயணிகள் விடுமுறைக்காக அங்கு அதிக அளவில் கூடுவர். வியூக முக்கியத்துவம் வாய்ந்த கிழக்கு நகரம் கொஸ்தாந்தினிவ்கா இன்னும் யுக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அந்நகரம் கைப்பற்றப்பட்டு விட்டதாக ரஷ்யா கூறி வரும் நிலையில் ஜெலன்ஸ்கி அதனை மறுத்துள்ளார். விளையாட்டு 2026 உலக கிண்ணம். இன்றுடன் 32 அணிகள் சுற்று நிறைவுக்கு வந்தது. குறுகிய வேறுபாட்டில் வெற்றி பெறும் அணியை தீர்மானிக்கும் போட்டியாக இம்முறை உலக கிண்ண போட்டி மாறியுள்ளதாக சின்வா தகவல் வெளியிட்டுள்ளது. முதல் 13 நாக்அவுட் ஆட்டங்களில் 8, வழக்கமான ஆட்ட நேரத்தின் இறுதி 10 நிமிடங்களில் கூடுதல் நேரம் அல்லது பெனால்டியின் மூலம் தீர்மானிக்கப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

காற்றின் மொழி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த பக்கம் கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு ஒரு நிறைவான பொழுதா உங்களுக்கு இருக்கும். வார இறுதி நாட்கள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய திட்டங்கள் இருக்கும். இப்போ குடும்பத்தோட எங்கேயாவது வெளியே போயிட்டு இருப்பீங்க, பாதுகாப்பான ஒரு பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். நெரிசல் அது வழக்கம் போல இருக்கதாங்க செய்யும். நெரிசல் இல்லாத இடம் எங்க இருக்கு இல்ல? ஒரு சில இடங்கள்ல இப்போ அதிகமான நெரிசல் இருக்கலாம். இந்த பக்கமா நாங்க ரொம்ப தயாரா இருக்கும் மருந்து மாதிரி உங்களுக்காக பாடலை வழங்கிட்டே இருக்கிறதுக்கு. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம தெலுங்கு பாடலை கேட்டு ரசிக்க போறோம். தொடக்க பாடல் சித்ரா கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45.
3: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30. எழுத்து சாதனா செல்லையா. பாதை
4: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
5: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
6: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
4: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அமைதியா இருங்க.

பலராம் பாம்பே ஜெயஸ்ரீ குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு தெலுங்கு பாடல்களை நம்ம வந்துட்டு 9 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறோம். அதற்கு பிறகு 10 மணிக்கு பிறகு நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்றைக்கு டிக்டாக் நேரலை பக்கமாக வந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்கள் விரும்பி கேட்கலாங்க. 11 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அழைத்து பாடல்களை கேட்குற வாய்ப்பு. 60களில் வெளிவந்த பாட்டில் உங்களுக்கு என்ன பாட்டு வேணுன்றதை இன்றைக்கு நீங்கள் அழைத்தே கேட்கலாம்.

0: நாடு நகரம் எங்கிலும்
1: சும்மா
2: அதிரதில்ல. அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
3: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
2: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்றீங்க நீங்க.
3: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
2: ஆமாமா, நீங்க கட்டிருங்க. நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
3: இப்பனு பாத்தா?
2: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
3: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
2: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
3: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
2: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
3: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம்.

அன்னையா படத்துக்காக அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். சரி, மீண்டும் கலப்படம் நிகழ்ச்சி ஒரு வழியா இன்றைக்கு வந்து கலப்படம் நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுங்க. வந்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வேலையில சொல்லி ஆகணும், இதன் வெற்றிக்கு காரணம் நீங்க, நீங்க மட்டும்தாங்க. சரி, இன்றைக்கு வந்து கலந்திருந்த உங்களுக்கு நன்றி சொன்னது மட்டும் இல்லாம நீங்களும் பயனடைஞ்சிருப்பீங்க இல்லையா. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பாதுகாப்பான இணைய பயன்பாடு இயக்கம் KIS பற்றி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்புறம் நம்ம மித்ராவின் கீழ் இருக்கக்கூடிய உயர்வு மடானி, கல்வி மடானி, ஆரோக்கிய மடானி, இதை பற்றினா நீங்க வந்து பயனுள்ள விவரங்களை அதிகாரிகள்ட்ட கேட்டே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் கலைஞர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைச்சிருந்தது. அதுவும் குறிப்பாக இரும்பு தோட்டம் அப்படின்ற திரைப்படம் வந்து July 23 வந்து திரையரங்குகளை வெளிவரப்போகுது. அதன் கலைஞர்கள் வந்து இன்றைக்கு அங்கே வந்திருந்தாங்க, அவங்களும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருந்தது. நம்ம மினலஃபம் அறிவிப்பாளரோடு நீங்கள் புகைப்படம் எடுத்திருக்கலாம், நிகழ்ச்சியை நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவு செய்ய மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பதிவு செய்யுங்க, எங்களை மறக்காம டேக் பண்ணுங்க, சரியா? அதை நாங்களும் பாக்குறோம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக கிங் படத்துக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

ஜூலை முதலாம் நாள் நடைமுறைக்கு வந்துள்ள பூடி டீசல் திட்டத்தின் மூலம் தகுதி பெற்ற தனியார டீசல் வாகன உரிமையாளர்கள் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்ட் விலையில் டீசலை வந்து பெறலாம். தகுதியை சரிபார்க்க வாகனங்களுக்கு கூடுதல் ஒதுக்கீட்டை விண்ணப்பிக்க அல்லது மேலதிக தகவலை பெற பூடி மடானி .gov.my பக்கத்தை நாடலாம்.

0: தலைமைத்துவ பொறுப்பில் உள்ளவர்கள் சமூகத்தினருடன் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். நாட்டின் மொத்த வாணிக நடவடிக்கைகளில் குறு சிறு நடுத்தர வணிகங்கள் 97% விழுக்காடு பங்களிப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். கூட்டரசு மாநில ஊராட்சி நிலைகளில் தலைமைத்துவ பொறுப்புகளில் உள்ளவர்கள் சமூகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் நியாயமாக பழக வேண்டும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். ஒற்றுமையை பேணவும் நீண்டகால நிலைத்தன்மையை தற்காக்கவும் அது அவசியம் என அவர் கூறினார். தேசிய நிலையிலான உருமாற்றங்களை மடானி அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இருப்பினும் அரசாங்கத்தின் திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில நிலையிலும் ஊராட்சி நிலையிலும் சவால்கள் நிலவு அவர் சுட்டிக்காட்டினார். முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவது மட்டும் நல்லாட்சியாக முடியாது. வெளிப்படையான சமமான முறையில் அனைவரின் கருத்துகளும் செவிமடுக்கப்படுவதே அதை உறுதிப்படுத்தும் என பிரதமர் நினைவூட்டினார். தொழில் முனைவோருக்கான கடனுதவியை அங்கீகரிப்பதில் பரிந்துரை கடிதம், அரசியல் நட்பு, உறவினர் ஆதரவு ஆகியவற்றை பயன்படுத்தும் நடைமுறை நிறுத்தப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இதனால் அரசாங்க நிறுவனங்கள் விரயத்தை சந்திப்பதோடு பல வணிகங்கள் தோல்வியடையவும் வித்திட்டுள்ளதை நிதி அமைச்சருமான டாக்டர் அன்வார் சுட்டிக்காட்டினார். உண்மையிலேயே ஆற்றலும் கடப்பாடும் உடைய தொழில் முனைவோருக்கே அரசாங்க உதவிகள் வழங்கப்பட வேண்டும். பொது நிதி தவறாக பயன்படுத்தப்படுவது பொறுத்து கொள்ளப்படாது என அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். கூட்டரசு அரசாங்கம் ஒருபோதும் பாகுபாட்டை கடைபிடித்ததில்லை. அத்துடன் நிதி பகிர்ந்தளிப்பிலும் முதலீட்டை ஈட்டுவதிலும் எந்தவொரு மாநிலமும் புறக்கணிக்கப்பட்டதில்லை என பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகர் தெங்கு டாக்டர் ஜஃபருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். மாறாக மக்கள் அனைவரும் நியாயமாக மேம்பாட்டு பலனை பெறும் கடப்பாட்டை அரசாங்கம் கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜோஹர் கடந்த ஆண்டு மிக அதிகமாக 110 பில்லியன் ரிங்கின் முதலீட்டை பதிவு செய்தது. அரசாங்கம் பொருளாதார ஆற்றலுக்கும் மேம்பாட்டு தேவைக்குமே முன்னுரிமை அளிக்கிறது என்றும் அரசியல் நிலைப்பாட்டை சார்ந்ததில்லை என்பதற்கும் இது சான்று பகர்கின்றது என்றவர் தெரிவித்தார். குறு சிறு நடுத்தர வணிகங்கள் நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக தங்களது பங்களிப்பை நிரூபித்துள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் டாக்டர் அஹமத் ஜஹீர் அமிரி தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த வாணிக நடவடிக்கைகளில் குறு சிறு நடுத்தர வணிகங்கள் 97% ஆதிக்கம் செலுத்துவதாக புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான அவர் கூறினார். அத்துடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 52% வரை பங்களிப்பதாக மலேசிய புள்ளியியல் துறை தரவு காட்டுகிறது. மற்றொரு நிலவரத்தில் நாட்டில் 2050 உணவு பொருள் இறக்குமதியை 50% வரை குறைக்க புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு இலக்கு வகுத்துள்ளதாக டாக்டர் அஹமத் ஜஹீர் அமிரி தெரிவித்தார். ஆண்டுக்கு 80 பில்லியன் ரிங்கிட்டை எட்டும் தேசிய உணவு இறக்குமதி செலவினத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கையாக இது அமையும் என்றவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு அமைச்சு நீண்டகால அடிப்படையிலான முனைப்புகளை வரைந்துள்ளதாக கூறிய அவர், அவை அடுத்த 30 கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்றார். இதன் தொடக்கமாக 2030 உணவு இறக்குமதியை 15% 2040 அதனை 30% உயர்த்தவும் அமைச்சு இலக்கிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். கூட்டுறவு நிதி விண்ணப்பங்களுக்கான ஒப்புதலை துரிதப்படுத்த மலேசிய கூட்டுறவு ஆணையமும் தொழிலாளர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சும் வலியுறுத்தப்பட்டுள்ளன. நிபந்தனைகளை நிறைவு செய்துள்ள விண்ணப்பங்களுக்கான ஒப்புதலை 1 வழங்க இலக்கிடும்படி அமைச்சர் ஸ்தீபன் சிம் சீக்யோங் அறிவுறுத்தியுள்ளார். கூட்டுறவுகள் அரசாங்க ஒதுக்கீட்டின் மூலம் உடனடியாக பலனை பெற இது அவசியம். இது அவர்களின் வணிகத்தை விரிவுபடுத்தவும் நாட்டின் பொருளாதாரத்தில் அத்துறையின் பங்களிப்பை வலுப்படுத்தவும் வழிவகுக்கும் என அவர் கூறினார். சரவா சீபுவில் ஆறாம் முறையாக நடைபெறும் மூளை காயம் தொடர்பான டிரான்ஸ்ஃபார்மிங் பிரெயின் இன்ஜுரி மாநாட்டில் மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பீன்ஸ் நாடுகளைச் சேர்ந்த ஏறக்குறைய 450 சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இது நரம்பியல் அறுவை சிகிச்சை கல்வியிலும் மருத்துவ மேன்மையிலும் சீபுவை வட்டார முனையமாக அதன் பங்களிப்பை வலுப்படுத்துவதாக உள்ளது. இன்று தொடங்கி இருநாள் நடைபெறும் அம்மாநாட்டை சீபு மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை ஏற்பாடு செய்துள்ளது. மருத்துவர்கள், தாதியர், மருத்துவ உதவியாளர்கள், மருந்தக அதிகாரிகள் கலந்து கொண்ட இம்மாநாட்டை சுகாதார துணை அமைச்சர் டத்தோ ஹனீஃபா ஹஜார் தாயிப் அதிகாரப்படியாக தொடங்கி வைத்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே வலம் வாருங்கள் berita.rtm.gov.my.
0: உலக கத்தோலிக்க தலைவர் போப் லியோ அகதிகள் பாதுகாப்பு விவகாரம் தொடர்பில் ஆக்ககரமான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு ஐரோப்பாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இது ஒரு கடுமையான சவாலாக உள்ள போதும் புதிய அகதிகளின் வருகையை கையாளும் வகையில் வியூக நடவடிக்கையை மேற்கொள்ளும் அதேவேளை வளரும் நாடுகள் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் கூறுகளில் கவனம் செலுத்துமாறு அழைப்பு விடுத்தார். அகதிகள் விவகாரத்திற்கு முழுமையான அளவில் தீர்வு காணும் ஆற்றலை ஐரோப்பா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். இத்தாலியின் லம்பசுடா தீவுக்கு வருகை அளித்த போது போப் லியோ இந்த வலியுறுத்தலை முன்வைத்தார். ஸ்பெயின் கோஸ்தா பிராவாவில் பரவியுள்ள கடும் காட்டுத்தீ பரந்த அளவில் மரங்களையும் புதர்களையும் அழித்துவிட்டது. மேலும் முகாம்களிலிருந்து 150 சுற்றுப்பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் ஸ்பெயின் தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்தனர். ஆண்டுதோறும் இக்காலகட்டத்தில் சுற்றுப்பயணிகள் விடுமுறைக்காக அங்கு அதிகளவில் கூடுவது வழக்கமாகும். நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் சுமார் 2200 ஹெக்டேர் வனப்பகுதி தீயில் கருகின. ஆயினும் 1/3 பகுதி காட்டுத்தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துருக்கி அங்காரா விமான நிலையத்திலிருந்து மத்திய நகருக்கான நெடுஞ்சாலையில் பூச்செடிகள் நடப்படுகின்றன. அத்துடன் பாழடைந்த வீடுகளையும் வறுமையில் உள்ள சுற்றுப்புற பகுதிகளையும் மறைப்பதற்காக பெரிய பதாகைகள் பொருத்தப்படுகின்றன. செவ்வாய்க்கிழமை நேட்டோ மாநாடு தொடங்கும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உட்பட 32 நாடுகளின் தலைவர்களின் வருகையை முன்னிட்டு துருக்கியின் தலைநகர் புதுப்பொலிவு பெற்றுள்ளது. எனினும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள கடுமையான பாதுகாப்பு அணுகுமுறைகளால் சில முதன்மை சாலைகளும் வணிக மனைகளும் மூடப்படுகின்றன. இதன் பாதிப்பை உள்ளூர் மக்கள் எதிர்நோக்குவதாக குர்திய ஆதரவிலான எதிர்க்கட்சி சாடியுள்ளது. வியூக முக்கியத்துவம் வாய்ந்த கிழக்கு நகரம் கொஸ்தாந்தினிவ்கா இன்னும் யுக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அதிபர் ஓலடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அந்நகரம் கைப்பற்றப்பட்டு விட்டதாக ரஷ்யா கூறி வரும் நிலையில் ஜெலன்ஸ்கி அதனை மறுத்துள்ளார். முன்னதாக அவ்வட்டாரத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் அதன் இராணுவம் தெரிவித்திருந்தது. இதற்கிடையில் ரஷ்யா பொய்யுரைப்பதாகவும் புதிய கதை கட்டுவதாகவும் ஜெலன்ஸ்கி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நிறைவாக விளையாட்டு 2026 உலக கிண்ணம். இன்றுடன் 32 அணிகள் சுற்றுக்கு நிறைவு வந்தது. குறுகிய வேறுபாட்டில் வெற்றி பெறும் அணியை தீர்மானிக்கும் போட்டியாக இம்முறை உலக கிண்ணம் மாறியுள்ளதாக ஜின்வா தகவல் வெளியிட்டுள்ளது. முதல் 13 நவ்கார்ட் ஆட்டங்களில் 8 வழக்கமான ஆட்ட நேரத்தின் இறுதி 10 நிமிடங்களில் கூடுதல் நேரம் அல்லது பெனால்ட்டியின் மூலம் தீர்மானிக்கப்பட்டது. இம்முறை ஃபீஃபா விரிவாக்கம் செய்த 48 அணிகள் கொண்ட வடிவம் போட்டியின் 2 கட்டத்தின் விறுவிறு குறைத்துவிடும் என்று சிலர் எதிர்பார்த்தனர். ஆனால் இது உலக கிண்ணத்தின் இறுதி கட்டங்களில் வழக்கமாக காணப்படும் திருப்பங்களையும் உணர்ச்சிகளையும் உருவாக்கியுள்ளது.

0: தலைமைத்துவ பொறுப்பில் உள்ளவர்கள் சமூகத்தினருடன் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். நாட்டின் மொத்த வாணிக நடவடிக்கைகளில் குறு சிறு நடுத்தர வணிகங்கள் 97 விழுக்காடு பங்களிப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 1969 இன்றைய நாளில் மலேசிய அரசாங்கமும் மிட்சுபிஷி சோஜி கைஷா நிறுவனமும் பஹாங் குவாந்தான் செயற்கைக்கோள் நிலையத்தை அமைப்பதற்கான உடன்பாட்டில் கையெழுத்திட்டன. மலேசிய அரசின் சார்பில் தேசிய தொலை தொடர்பு இயக்குநர் சியூ காம்போக் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். மிட்சுபிஷி நிறுவன நிகராளியாக தென்கிழக்காசிய வட்டார இயக்குநர் இஜி யோகோயாமா கையெழுத்திட்டார். இந்த செயற்கைக்கோள் நிலையம் நிறுவப்பட்டதன் வழியாக இந்திய பெருங்கடலில் இயங்கிய செயற்கைக்கோள் கட்டமைப்பின் மூலம் பிரிட்டன், ஆஸ்திரேலியா, ஜப்பான், பாகிஸ்தான், இந்தியா,

0: ஆசிய நாடுகளுடன் மலேசியாவின் தொலைத்தொடர்பு சேவையை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைத்தது.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: வணக்கம். 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம் சுவையிலே உச்சம்.
1: அன்று
2: போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
3: கவரும் மனம் கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெஞ்சினிலே.
4: சிம்பிள் சமையலும் சூப்பர் சமையல் ஆயிடுமே.
0: லிங்கம்
5: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபாம் கேட்கணுமா?
6: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
5: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க,
6: அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபாம் உங்கள் கண்கள்ல படும்.
5: அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: நீங்க சாப்பிடுங்க, நான் போய் எடுக்கிறேன்.
1: முஸ்திகாவா இருந்தா என்ன கூப்பிடு சுமையா?
0: சரிங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இல்ல, சாப்பிட்டு இருந்தேன். எங்க அவரும் ஓடி ஓடித்தான் வலிக்கிறாரு. கணக்கு பார்த்தா என்ன மிஞ்சுது. சரி, வச்சிடறேன்.
1: போன்ல யாரு சுமையா?
0: எல்லாம் உங்க தொங்கச்சி தான்.
1: யாரு? முஸ்திகாவா? நான் தான் சொன்னேன் சுமையா, முஸ்திகாவா இருந்தா என்ன கூப்பிடுன்னு. என் போனை வேற நான் ரிப்பேர் பண்ண போட்டிருக்கேன்.
0: ஆமா, அந்த புள்ள எதுக்கு உங்களை கூப்பிடுதுன்னு எனக்கு தெரியும். அதான் நீங்க இல்லன்னு போன வச்சிட்டேன்.
1: ஏன் தங்கச்சி ஏன் கூட பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை சுமையா?
0: என்ன பிரச்சனையா? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க. மாசத்துக்கு 4 வாட்டி போன் அடிக்குது. 4 வாட்டியும் 1000 வெள்ளி 500 வெள்ளின்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. நீங்களும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. 4 காசு பணத்தை சேர்த்து வச்சாதானே நாளை பின்ன நம்ம புள்ள குட்டிக்கு உதவும். நீங்க பாட்டுக்கு இப்படி அள்ளி அள்ளி இறைச்சிங்கன்னா தெருவுலதான் நிக்கணும்.
1: பாரு சுமையா, என் தங்கச்சிக்கு ஒரு கஷ்டம்னா என்கிட்ட கேட்காம யாருகிட்ட கேக்கும்? என்னமோ அந்த புள்ளையோட வாழ்க்கை அப்படி அமைஞ்சு போச்சு. அந்த புள்ள மாப்பிள ஒழுங்கா லட்சணமா சம்பாரிச்சு கொடுத்தானா ஏன் என்கிட்ட கேட்க போகுது?
0: அப்ப காலத்துக்கும் இப்படி அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பொண்டாட்டினா எதையும் என்னன்னு கேட்க கூடாது, எதுவும் சொல்ல கூடாது, அப்படித்தானே?
1: இப்ப நீ எதுல குறைஞ்சிட்ட? நான் மத்தவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு ஒன்னையும் புள்ளிங்களையும் பட்டினியா போட்டுக்கிட்டு இருக்கேன்?
0: 3 வேளையும் வாய்க்கு ருசியா சாப்பிட்டா மட்டும் போதாதுங்க. 4 நகை நட்டு காரு வீடுன்னு வாங்கி போட வேணாமா? இப்படி சம்பாதிக்கிற காசு பூரா தங்கச்சிக்கும் வரவும் போறவனுக்கும் அள்ளி கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு எங்களை தெருவுலதான் விட போறீங்க. பொண்டாட்டி சொல்ல கேட்டா தான் என்ன, குறைஞ்சா போயிருவீங்க?
1: பொண்டாட்டி நல்லத சொன்னா கேட்டுக்கலாம். சைத்தான் உன்ன கஞ்சத்தனத்தை கொண்டு ஏவுறான், அதனால நீ இப்படி பேசுற. அல்லாஹ் சொல்லலையா நீங்க தர்மம் செய்யறதால உங்க செல்வம் குறைஞ்சிரும்னு? சைத்தான் உங்களுக்கு கஞ்சத்தனத்தை கொண்டு உபதேசிப்பான். ஆனா உண்மையிலேயே அந்த செல்வமும் அதனால கிடைக்கிற நன்மையும் பல்கி பெருகுமே தவிர குறையாதுன்னு.
0: அதே அல்லாதான் சொல்றான். உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு கைய விரிச்சுக்கிட்டு உட்காராதீங்கன்னு.
1: நான் ஒண்ணு இருக்கிறத பூரா கொடுத்துடலையே, நமக்கு நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு எல்லாம் அப்பப்ப எடுத்து வச்சுக்கிட்டு தானே இருக்கோம். சுமையா கவலைப்படாத, அல்லாஹ் நம்மோட கடையில அமோகமான வியாபாரத்தை தந்திருக்கான், நல்ல லாபத்தையும் தர்றான். அப்படி இருக்கும் போது சொந்த தங்கச்சிக்கு கொடுக்காம இருந்தா நல்லா இருக்குமா?
0: தங்கச்சினாலும் ஒரு வரமுறை இல்லையா, அதுக்காக இப்படியா? மாசத்துக்கு 7 வாட்டி வந்து நிக்குது. அவளாவது தங்கச்சி சரி, தெரிஞ்சவன் தெரியாதவன் போறவன் வரவனுக்கு எல்லாம் குடுத்துட்டு கடைசியில நீங்க உங்க தேவைக்கு கைய பணஞ்சுகிட்டு நிக்கிறத நானும் பல தடவை பாத்திருக்கேங்க. வாங்கிட்டு போன யாரும் உங்க அவசரத்துக்கு உதவ மாட்டாங்க, அத முத புரிஞ்சுக்குங்க.
1: அதெல்லாம் அல்லாஹ்வோட சோதனை சுமையா, அதுல இருந்தெல்லாம் அல்லாஹ் என்ன மீண்டு வர வைக்கலையா என்ன? அப்படியே விட்டுட்டானா? நமக்கு எந்த குறையும் இல்ல சுமையா. இந்த அளவுக்கு நம்மள கௌரவமா வாழ வைக்கிற ரப்புக்கு முதல்ல நன்றி சொல்ல பழகிக்க சுமையா.
0: நான் சொல்லி நீங்க எப்ப கேட்டீங்க? இன்னும் கொஞ்சம் சோறு வைக்கவா?
1: போதும் போதும், வயிறு நிறைஞ்சிருச்சு.
0: அது சரி, எங்க அண்ணன் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்ல.
1: அதான் அப்பயே சொல்லிட்டேன் சுமையா, இப்போதைக்கு முடியாதுன்னு. மறுபடியும் ஏன் ஆரம்பிக்கிற?
0: உங்க தங்கச்சினா போதும், ஓடி போய் கொடுத்துட்டு வந்துருவீங்க. அது எங்க அண்ணன் கேட்டா முடியாதுவீங்க, தெரிஞ்சதுதானே.
1: சுமையா, என் தங்கச்சி அவளோட வாழ்க்கை செலவினத்துக்காக 200-500 கேப்பா, ஆனா உங்க அண்ணன் திடீர்னு 50,000 கேட்டா நான் எங்க போவேன்?
0: எல்லாம் தெரியும், போங்க. எங்க அண்ணன் நான் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம்.
1: உரமிச்சிட்டியா?

இஸ்லாமிய வானொலி நாடகம் இறை நாட்டம், எழுத்து நசிமா பி. இறை நாட்டம் இஸ்லாமிய வானொலி நாடகம்

0: டென்ஷன் ஆகாத வேஸ், நீ என்ன கடன் வாங்கவா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இன்னொருத்தனுக்கு பணம் கடனாக கொடுக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. வருவான் வருவான், வந்ததான் கொடுத்துட்டு அப்புறமா வருத்தப்படு.
1: இல்லை, 9 மணிக்கு வரணும்னு சொன்னால் 9:30 ஆச்சு, இன்னும் அவனை காணும். நான் அவரை கடைக்கு போகணும்.
0: அவனை வேணும்னா கடையில் வந்து வாங்கிக்க சொல்ல.
1: இல்லை, அவன் இங்கே தான் பக்கத்தில் இருக்கான், இங்கே தான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னான். அதான்
0: உன்ன மாதிரி ஒருத்தனை செல்லடை போட்டு சலிச்சாலும் பார்க்க முடியாது. கடன் கேட்டவன் 9 மணிக்கு வர்றேன்னு சொல்லி 9:30 ஆகியும் வரல. நீ என்னடான்னா அவனுக்காக பணத்தோட 8:30 காத்துக்கிட்டு இருக்க. என்னத்த சொல்றது?
1: இல்ல சபிகே, கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியாச்சு.
0: சரி,
1: அதை நம்ம இடத்துல கொடுத்தான்னா, கேக்குறவங்களோட இடத்துல கொடுத்தான்னா. குலாம் ரொம்ப நல்லவன். இவ்வளவு கால பழக்கத்துல அவன் என்கிட்ட ஒத்த காசு கெடுது தெரியுமா?
0: உனக்கு அவன் கொடுத்தது இல்லைன்னு சொல்லு.
1: நீ வேறப்பா, அவனுக்கு என்ன கஷ்டமோ நஷ்டமோ தெரியல, அவசரமா தேவைப்படுதுன்னு சொன்னான். அதனாலதான்
0: 1000-2000 இல்ல ஹவேஸ், முழுசா 30,000 வெள்ளி.
1: அடா, வந்தா 2 மாசத்துல திருப்பி தந்துடுறேன்னு சொல்றானே சபிக்கு. அவனும் ஒரு வியாபாரி தான், அதெல்லாம் ஒண்ணு ஏமாத்த மாட்டான்.
0: இப்படி நீயே சொந்தமா ஒருத்தனை பத்தி எடை போட்டுக்குவ, அவன் நல்லவனு நீனே முடிவெடுத்துப்ப. அப்புறம் கொடுத்துட்டு உன்னோட அவசரத்துக்கு எதுவுமே இல்லாம அங்க இங்கன்னு அல்லாடிட்டு இருப்ப. இது என்ன புதுசா? என்னத்தையோ பண்ணி தொலை.
1: டேய் டேய், நீயும் சரி, என்னோட மனைவியும் சரி, என்னோட நல்லதுக்கு தான் சொல்றீங்க.
0: ஆமா,
1: அது எனக்கு புரியாம இல்ல. அல்லாஹ் தந்திருக்கான், அவசரத்துக்கு கொடுத்து உதவுறேன். சில பேர் நாணயமா நடந்துக்கிறாங்க, சில பேர் தாமதப்படுத்துறாங்க, பல பேர் ஏமாத்துறாங்க. என்ன பண்றது? அதுக்காக உதவுறத தர்மம் செய்யறத தவிர்த்துக்க முடியுமா? அது ஒரு நல்ல முஸ்லீமுக்கு ஆகுமா? அல்லாஹ்வை நம்பித்தானே எல்லாத்தையும் செய்யறேன், அவன் பார்த்துப்பான் இன்ஷால்லாஹ்.
0: என்னமோப்பா, நல்லா இருந்தா சரி, ஏதோ கூப்பிட்டேன்னு வந்தேன்.
1: ஏய், அதுவும் வந்துட்டான்.
0: எங்க?
1: உனக்கு என்ன பிரச்சனையோ, இரு இரு, கொடுத்துட்டு போயிடலாம். நானே உன்னை வீட்டில் விட்டுறேன். குலாம், குலாம்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஃபீஸ்.
1: வாலைக்கும் சலாம். என்ன முதலாளி கடப்பக்கம்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. வாங்க வாங்க, உள்ள வாங்க, வந்து இப்படி உட்காருங்க.
2: நல்லதுப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் வந்தேன். நீ என்னடா பயங்கர பிஸியா இருக்க? அது சரி, வியாபாரம்லாம் எப்படி போகுது?
1: அதுக்கு என்ன முதலாளி, அல்லாவோட நாட்டத்தில் நல்லா போயிட்டு இருக்க. அல்ஹம்துலில்லாஹ். என்ன குடிக்கிறீங்க முதலாளி?
2: நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கேன் ஹஃபீஸ்.
1: அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸீம், மன்னிச்சிருங்க பாய்.
2: அதனால என்ன? அது வந்து ஹபீஸ், நான் உன்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்னு சொன்னல, நான் இந்த கட்டிடத்தையும் பின்னால் உள்ள இடத்தையும் விற்கலான் இருக்கிறேன்.
1: என்ன முதலாளி, திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? கடை வியாபாரம் இப்பதான் ஒரு 6 மாசமா நல்லா டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு, திடீர்னு இப்படி சொல்றீங்க? முதலாளி, வாங்குறவன் தொடர்ந்து கடையையும் சரக்கு குடானையும் நடத்த விடுவானா என்னன்னு தெரியலையே. என்ன முதலாளி?
2: தம்பி ஹபீஸ், இந்த கட்டிடத்துல 4 கடை தான் இருக்கு, அதுவும் தரைத்தளம் மட்டும்தான் இருக்கு. பின்னாடி இருக்கிற இடத்த நீ குடோனா பயன்படுத்துற. சரிதான், எனக்கும் வயசாயிருச்சு, நான் கேலிருந்து வந்து அடிக்கடி இந்த சொத்தை கவனிச்சிருக்க முடியல, அதனால தான் இதை விற்கிறோம்னு முடிவு பண்ணிக்கிறேன்.
1: என்ன முதலாளி, என்ன பண்ணுவேன்னு தெரியலையே.
2: அட, அவசரப்படாத ஹாஃபீஸ், இந்த முடிவை எடுத்த கையோட என் பொண்டாட்டி பிள்ளைங்கள்ட்ட சொல்லிட்டு அடுத்து உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். வேணும்னா இந்த கட்டடத்தை நீயே விலைக்கு எடுத்துக்கேன். உன்னோட விருப்பத்தை கேட்டுதான் நான் மற்றவங்க கிட்ட இல்ல ஏஜென்ட் கிட்ட பேசலாம்னு இருக்கிறேன்.
1: கேட்டதுல சந்தோஷம் முதலாளி. ஆனா இவ்வளவு பெரிய இடத்தை விலைக்கு வாங்குறதுன்னா அவ்வளவு கதையா முதலாளி? நான் வச்சிருக்கிறது ஹார்ட்வேர் ஷாப்பு, அப்படியே சிமெண்ட் செங்கல் ஜல்லி மணல்னு உங்க இடத்த பயன்படுத்தி லேசா முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கேன். இதுல எவ்வளவு முதல் போட்டாலும் கொண்டா கொண்டான்னு சொல்லுமே தவிர அவசரத்துக்கு ஒரு அமௌண்ட் எடுக்கவே முடியாது முதலாளி. இப்ப என்ன பண்றதுன்னு புரியல முதலாளி.
2: நல்லா யோசி ஆபீஸ், இந்த 3 மாசம் டைம் இருக்கு. உன்னை தவிர மத்தவங்க வாங்கினாங்கன்னா இத பெரிய அப்பார்ட்மெண்ட்டை கட்டிடுவாங்க, இல்ல பெரிய கடை தொகுதியாக மாத்திருவாங்க. மெயின் ரோடுக்கு பக்கத்துல இருக்கு ஹபீஸ்.
1: உண்மைதான் முதலாளி, ஆனா இவ்வளவு பெரிய தொகையை நான் எப்படி புரட்டுவேன்னு தெரியலையே. என்னை பொறுத்தவரை இது முடியாத காரியம் முதலாளி. சொத்துக்கு சொந்தக்காரர் நீங்க, எந்த நேரத்திலையும் எதையும் முடிவெடுக்கலாம், விற்கலாம். ஆனா எங்க நிலைமை தான் ரொம்ப கஷ்டம்.
2: முயற்சி பண்ணு ஹபீஸ், அல்லா நான் நடக்காது எதுவும் இல்லை. சரி ஹபீஸ், அப்ப நான் கிளம்புறேன், உனக்கு 3 மாசம் டைம் இருக்கு, அதுக்கு பின்னால நான் வேற யாருக்காவது விற்க முயற்சி பண்றேன். சரியா, போயிட்டு வரேன் இன்ஷால்லா.
1: சரி, போயிட்டு வாங்க முதலாளி. அஸ்ஸலாமு அலைக்கும்.
2: வாலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.
1: என்னடா அல்லாஹ் இப்படி ஒரு சோதனையை தந்துட்டே. இதையும் கடந்து போற சக்தியை கொடுறாள்லா. என்ன பண்ண போறனோ தெரியலையே. எல்லாம் வல்ல ரப்பே எனக்கு உதவி செய்ய ரஹ்மானே.

0: எப்ப பார்த்தாலும் இப்படி கைய பிணைஞ்சுக்கிட்டு நிக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. இதே நம்ம கையில இருந்தா இப்ப உங்க அவசரத்துக்கு உதவும்ல? பொண்டாட்டி சொல்றது கேட்டாதான் என்ன?
1: எப்போ போய் எதை பேசிக்கிட்டு இருக்க? நானே என்ன பண்றேன்னு தெரியாம தவியா தவிச்சு போய் நிக்கிறேன். நீ வேற வெறுப்பேத்திக்கிட்டு.
0: வெறுப்பேத்துறனா? உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்னு பொண்டாட்டி கையில குடுத்து வச்சிருக்கணும், இல்லனா தங்கம் நிலம்னு முதலீடு வாங்கி போட்டு வச்சிருந்திருக்கணும். எல்லாத்தையும் எடுத்து எடுத்து நீட்டனா இப்படித்தான் நம்மோட அவசரத்துக்கு தவிச்சு போய் நிக்கணும்.
1: சரி சரி, அதையே பேசிட்டு இருக்காம உருப்படியா ஏதாவது யோசி. என்ன பண்ணலாம்?
0: நீங்க அந்த கடையை தொடர்ந்து 8 வருஷம் ஆச்சுங்க. எடுத்து 3 மாசத்துல இருந்து அடுத்த கடையையும் எடுத்து வியாபாரத்தை விரிவு பண்ணிருந்தாம்னு கனவு கண்டுகிட்டு இருந்தீங்க. இப்ப அந்த கடை உங்களை தேடி வருது. அட்வான்ஸ் கொடுத்து கடையை நம்ம பேர்ல மாத்த இப்ப கையில ஒண்ணுமே இல்ல. காசு பண்ண இல்லாட்டி பரவாயில்லைங்க. அவனுக்கும் இவனுக்கும் எடுத்து நீட்டாம இருந்திருந்தா நம்ம கிட்டயே 1.5 லட்சம் இருந்திருக்கும். எடுத்து கொடுத்துட்டு கடைய கைப்பற்றிருக்கலாம். இப்ப முழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. நீங்களும் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் போன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. 10 காசு கூட திரும்பி வந்த மாதிரி இல்ல. சொல்லு பேச்சு கேட்டாதானே?
1: வாஹூ, சரி சரி, ஆரம்பிக்காத. வெறும் கையில முளம் போட முடியாது.
0: மனசாரி இருக்கும். இருந்தும் கடையை எடுக்க முடியலன்னு நினைச்சா ஆத்திரமா வருதுங்க.
1: சரி ஒரு சுமையா, எதுக்கு இப்ப அதையே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க? அல்லா நாடல, அல்லா நாடாத ஒண்ணு நம்மள எப்படி வந்து அடையும் சொல்லு. என்னமோ ஒரு நல்லதுக்கு அல்லாஹ் அதை தடுத்துட்டான்னு மனசை தேத்திக்க வேண்டியதுதான். சரி சுமையா, நாளைக்கு நான் கேளுக்கு போக வேண்டி இருக்கு. ஏற்பாடுலாம் பண்ணணும். மறக்காம அந்த பவர் பேங்க் எடுத்து வை.
0: சரிங்க. அப்படியே எங்க அண்ணனை நேர்ல பார்த்து இப்போதைக்கு முடியாது, அடுத்த மாசம் பாத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துருங்க.
1: ஆரம்பிச்சிட்டியா? சுத்தி சுத்தி அங்கேயே வர. சரி பாக்கலாம்.

0: என்னங்க அல்லாஹ்வோட மகத்தான பேரோரில் பார்த்தீங்களா?
1: நான் தான் சொன்னேன் சுமையா, அல்லாஹ் அவனை நம்பினவனை கையே விட மாட்டான்.
2: அதெல்லாம் சரிதான் ஹபீஸ். மூணே மாசத்துல இந்த கட்டடத்தை நீ வாங்கிட்ட, இப்ப இது உன்னோடது. ஆனா இவ்வளவு பெரிய தொகையை நீ எப்படி ரெடி பண்ணின?
1: சாபிக்கே, மிஸ்டர் லிம் கிட்ட விஷயத்தை சொன்னேன், அவர் ஒரு 15% அமௌண்ட் தந்துட்டாரு. அப்புறம் நம்ம வஹாபாஜி 20% அமௌண்டையும் தந்துட்டாரு. நான் கொஞ்சம் அப்படி இப்படி ரெடி பண்ணி பேங்க்ல லோன்லாம் போட்டு ஒரு 35% அமௌண்ட் சரி பண்ணேன்.
2: அப்படியும் பார்த்தா 30% இன்னும் பாக்கி இருக்குதா?
1: அள்ளி குடுக்கறான், தூக்கி குடுக்கறான்னு, போறோம் வரவனுக்கெல்லாம் குடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 20% தந்தாங்க. மீதி 10% பில்டிங் ஓனரு ஒரு வருஷத்துல அடைச்சிருப்பான்னு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்ஹம்துலில்லா,
0: கடை போச்சுன்னு அப்ப நான் உங்களை ரொம்ப திட்டேங்க. ஆனா இப்ப மொத்த கடையும் குடோனுமா எல்லாமே நம்மளோடதான் ஆயிருச்சு. அல்ஹம்துலில்லா,
1: எல்லாம் மகத்துவமிக்க அல்லாஹ்வோட கருணை சுமையா.
0: ஆமாங்க,
1: அல்ஹம்துலில்லா.
3: நேர்களே, இதுவரை நசிமா பி எழுதிய இறை நாட்டம் இஸ்லாமிய வானொலி நாடகம் கேட்டீர்கள். இந்நாடகத்தில் அமீர் அப்பாஸ், சஸ்ரின் சுல்தான், சைட் நசீர் மற்றும் இப்ராஹிம் வஹாப் ஆகியோர் பங்கேற்றனர்.
4: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரான் ஜாக்கிம்.
5: இளமை, புதுமை, இனிமை.
6: You are in the mix with DJ Das.

That's it!

இப்படி சொல்ல.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஜோஹர் மாநிலத்தின் எதிர்காலத்தையும் வளப்பத்தையும் உறுதிப்படுத்த இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை தொடர்ந்து பேணப்பட வேண்டும். பிளவை ஏற்படுத்தும் உணர்ச்சிகர விவகாரங்களில் மக்கள் ஆட்பட்டுவிடக்கூடாது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தினார். இனம் மதம் பாராமல் ஒருவரை ஒருவர் மதித்தல், அன்பு பாராட்டுதலை பேணும்படி பிரதமர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். ஜூன் முதலாம் நாள் செயல்படுத்தப்பட்ட 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் ஒன்சாவின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட 2 நெறிமுறைகளை அனுமதி பெற்ற சமூக ஊடக தளங்கள் எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றன என்பதை தொடர்பு அமைச்சு இன்னும் மதிப்பீடு செய்து வருகிறது. இடர் குறைப்பு நெறிமுறை RMC, சிறார் பாதுகாப்பு நெறிமுறை CPC ஆகியவை அந்த 2 நெறிமுறைகள் என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோனிங்ஜிங் தெரிவித்தார். இதனிடையே கலப்படம் இசை நிகழ்ச்சி குறித்து பேசிய தியோ, அதற்கு மீண்டும் புத்துயிர் அளிப்பதே உள்நாட்டு கலைஞர்கள் குறிப்பாக தமிழர்களுக்கு RTM-இல் தங்கள் திறனை வெளிப்படுத்த வாய்ப்பை உருவாக்கி தருவதாக குறிப்பிட்டார். இந்திய சமூகத்தினரிடையே பிரபலமாக இருந்த கலப்படம் தொடர வேண்டும் என கலைத்துறை ஆர்வலர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதை அடுத்து அதனை மீண்டும் தொடங்க முடிவெடுக்கப்பட்டது என்றார் அவர். July 4 அமெரிக்காவின் சுதந்திர நாளை முன்னிட்டு வடப்பகுதியில் திட்டமிடப்பட்டிருந்த வான வேடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டன. அங்கு 41 காட்டுத்தீ சம்பவங்கள் இன்னும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்படவில்லை என்பதால் வான வேடிக்கைகளுக்கு தற்காலிக தடை விதிக்கப்படுவதாக உதா ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. எகிப்துக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் 5 பில்லியன் யூரோ நிதியுதவியில் மீதமுள்ள தொகையில் 1.5 மில்லியன் யூரோ வரும் நாட்களில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சர் பதர் அப்துல்லதி தெரிவித்துள்ளார். எஞ்சியுள்ள 3 பில்லியன் யூரோ இரு கட்டமாக 1.5 யூரோவாக பகிர்ந்தளிக்கப்படும் என மத்திய தரைக்கடலுக்கான ஐரோப்பிய ஆணையர் டுப்ராவஸ்க் சூசா உடனான செய்தியாளர் சந்திப்பில் அவர் அறிவித்தார். விளையாட்டு. பிரிட்டன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பந்தயம். F1 பட்டியலில் முன்னணி வகிக்கும் கிமி அந்தோனெல்லி, லூயிஸ் ஹேமில்டன் தமது சொந்த மண்ணில் வெற்றி பெறும் நம்பிக்கையை சிதைத்தார். இதன் ஸ்பிரிண்ட் பந்தயத்தில் அந்தோனெல்லி இதுவரை 7 முறை உலக வெற்றியாளரான ஹேமில்டனை வீழ்த்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு காற்றின் மொழி நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. ஆர்டிஎம் கிளிக் செயலியை பதிவிறக்கம் செய்தாச்சா? இன்னும் இல்லை அப்படின்னா இப்பவே பதிவிறக்கம் செய்யுங்க. எங்கிருந்தாலும் மின்னல் FM நீங்க மிக சுலபமாக பார்க்கலாம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்ஸ்.

வரிசையில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரூபன் அவருடைய அன்பு மனைவி சந்திரமதிக்காக வெட்டி பசங்க திரையிலிருந்து நம்ம உள்ளூர் பாட்டை வந்து கேட்டிருக்காரு. அவங்களுக்காக அந்த அன்பு பரிசு இப்ப போக போகுது, கேட்கலாம்.

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
1: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட்டை திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ.
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou. இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30. எழுத்து சாதனா செல்லையா. பாதை.
5: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
6: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
7: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
5: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன்.
6: அமைதியா இருங்க. அப்படின்னா அது என்ன?

0: நம்ம உள்ளூர் பாட்டுனா உள்ளூர் பாட்டு தாங்க. என் கலைவாணி ஆர் சிவா குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். சரி, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா மன்னி நட்சத்திரம் நிகழ்ச்சி வந்து 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் இடம்பெற்று வருதுங்க. இதில் வந்து நம்ம உள்ளூர் கலைஞர்களின் திறமைகளை நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஆக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 12 மணி தொடங்கி 1 மணி வரைக்கும் நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை விரும்பி கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த பாடல் வந்து சுசிலா அவங்களுடைய அன்பு கணவர் ரமேஷ்காக கேட்டிருக்காங்க, கேட்கலாம்.
1: மயிலிறகே மயிலிறகே மணிக்கிளியே மணிக்கிளியே

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: I wanna dance. Yeah, yeah. Machi ready ya? Machi ready ya?

எஸ்டிஆர் ரோஷினி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. 11 மணிக்கு பிறகு நீங்கள் தாராளமாக அழைக்கலாம். பழம் பாடல்கள் உங்களுக்கு என்ன பாட்டு இப்போ கேட்கணும்னு தோணுதோ அதை தாராளமாக நீங்கள் அழைத்தே கேட்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 யாருக்காக என்ன பாட்டு, அதுவும் கேட்ட நேர்களே கேட்க வேண்டாங்க, புதிய நேர்களுக்கு இன்றைக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருவோம் சரியா. இப்போது அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா நாதன் கௌசல்யாவுக்காக அந்த பாடல் வந்து கேட்டிருக்காரு, கேட்கலாம்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஜோஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSSEZ வியூக முறையில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என பொருளாதார அமைச்சு கூறியுள்ளது. அதற்கு ஈடான கொள்கை செயலாக்கத்தையும் தயார் நிலையையும் உறுதிப்படுத்துவதோடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த அது அவசியமாகிறது. பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இவ்வாண்டு 4ஆம் காலாண்டில் மலேசியா சிங்கப்பூர் உயர்நிலை தலைவர்கள் கூட்டத்தில் JSSEZ திட்டத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளார். 16வது ஜோஹோர் சட்டமன்ற தேர்தல் தனிநபர் மீதான வாக்கெடுப்பு இல்லை. மாநிலத்தின் எதிர்காலத்தை உருவாக்கும் திறனுடைய தலைவரை தேர்ந்தெடுக்க வாக்காளர்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு என நம்பிக்கை கூட்டணி PH தொடர்பு பிரிவு இயக்குநர் டத்தோ ஃபாமி ஃபடில் கூறியுள்ளார். தொடர்பு அமைச்சருமான அவர் இன்று கம்போங் இஸ்தானா குடியிருப்பாளர்களை சந்தித்த பின் ஊடகங்களிடம் பேசினார். ஹார்மோஸ் நீரினை அந்நிய நாடுகள் இராணுவ ஆற்றலை வெளிப்படுத்தும் களம் அன்று. மாறாக பொறுப்புமிக்க வட்டார நாடாகவும் பாதுகாவலராகவும் உள்ள ஈரான் அந்த நீர்வழியில் எந்தவோர் இராணுவ நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படக்கூடாது என எச்சரித்துள்ளது. கடலோர நாடுகள் அதனை கூட்டாக பேணிக்காக்க வேண்டும் என்று பன்னாட்டு சட்ட விவகாரங்களுக்கான ஈரான் வெளியுறவு துணை அமைச்சர் கசிம் கரிபஹ்வாடி வலியுறுத்தியுள்ளார். உலகளவில் மொரோக்கோவின் கார்பந்து எழுச்சிக்கு அந்நாட்டின் அரிய இயற்கை வளம் ஃபாஸ்பேட் உர விற்பனையிலிருந்து கிடைக்கும் வருவாய் முதன்மை நிதி ஆதரவை வழங்குகிறது. உலகின் மிகப்பெரிய ஃபாஸ்பேட் உர உற்பத்தியாளரும் ஏற்றுமதியாளருமான OCP குழுமம் 2024 தொடங்கப்பட்ட தேசிய கார்பந்து பயிற்சி நிதியத்தின் மூலம் மொரோக்கோ கார்பந்து மேம்பாட்டுக்கு நிதி ஆதரவை வழங்கியுள்ளது. விளையாட்டு. 2026 ஆசிய இளையர் ஹாக்கி கிண்ணம். இப்போட்டிக்கு தயாராகும் வகையில் ஜப்பான் கிஃபுவில் நடைபெறும் 5 நட்பு முறையிலான ஆட்டங்களில் பங்கேற்க தேசிய ஆடவர் அணி அங்கு சென்றுள்ளது. தேசிய விளையாட்டாளர்களின் திறனை அளவிட ஜப்பானின் மூத்த குழுவுடனும் 21 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழுவினருடனும் அந்த சுற்று திட்டமிடப்பட்டுள்ளதாக மலேசிய ஹாக்கி கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நிறைவாக உலக கிண்ண கார்பந்து. பின்னிரவு 1 மணிக்கு தொடங்கும் சிறந்த 16 அணிகள் சுற்றுக்கான முதல் ஆட்டத்தில் கனடா மொரோக்கோவை சந்திக்கிறது. பின்னர் அதிகாலை 5 மணிக்கு பராகுவேவும் பிரான்சும் களம் காண்கின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

மலரும் நினைவுகள் எனும் சொர்க்க வாசல் திறக்கும் நேரம் இது. இப்போ இந்த நேரம் நீங்க அழைக்கலாங்க. யாருக்காக என்ன பாட்டு வேணும்ன்றத நீங்க அழைத்தே கேட்கலாம். 60களில் வெளிவந்த பாட்டுல இந்த பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ உங்க மனசுல தோன்ற அந்த ஒரு பாடல் என்ன பாடலா இருக்கும்? 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: நெஞ்சில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.

0: வணக்கம் கமலநாதன்.
1: கமலநாதன், இங்கிருந்து அழைக்கிறீங்க?
0: இப்போவையா? இப்போ
1: சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு கேட்கலாம்னு
0: அழைச்சிருக்கீங்க? என் ரெண்டு பிள்ளைங்க, ஒன்னு வந்து 12 வயசு போன மாசம் 20ஆம் தேதி பிறந்த நாள், இன்னொன்னு வந்து 14 வயசு 1ஆம் தேதி இந்த மாசம் பிறந்த நாள். ரெண்டு பேருக்கு தான் பாட்டு கேட்கறேன். அன்று வந்து அறிநிலை போடுங்க.
1: மகள்களுக்காக மட்டுமே?
0: மகளுக்கும் என் மனைவி.
1: அதானே பார்த்தேன், எங்க மனைவியை விட்டுட்டீங்களேன்னு யோசிச்சேன் நானு. வெளியே போயிட்டு இருக்கீங்களா, வீட்டுல இருக்கீங்களா?
0: வீட்டுக்கு
1: குடும்பமா போயிட்டு இருக்கீங்க. சரி, இந்த பாட்டை கேட்டுட்டு இப்போ நிலவ ரசிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா?
0: அருமையான பாட்டு, நல்லா இருக்கும்.
1: சரி, கேட்டுட்டு ரசிச்சுட்டு பத்திரமா போங்க. நன்றி.
0: சரி, நன்றி.

0: வணக்கம் கிஷன், நான் பூவதி பேசுறேன். இங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: என்ன பாட்டு யாருக்காக?
0: அக்கா சகோதரி சூசன் மேரி அவங்களுக்கு பிறந்த நாளே, அவங்களுக்கு அதற்காக அவங்களுக்கு அந்த ராணி சமயத்தர்ல ராணி சமயத்த படத்துல இருந்து நிலவென்ன பேசும் குயில் என்ன பாடும் அந்த பாட்டு.

0: வணக்கம். நான் என் பெயர் வந்து திருமதி கிருஷ்ணவேணி சுகுமாரன் பேசுறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு இப்ப பேசுறேன்.
1: கிருஷ்ணவேணி சுகுமாரன், அந்த பதிவை வந்து நீங்க சொல்லிக்கிறீங்க. ரொம்ப நாள் கழிச்சா நான் பேசுறேங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா?
0: ஆமா, அதனாலதான் நான் கூப்பிடுக்கல. அதோட நான் வந்து வெளிநாட்டு போயிட்டேன், ஹைதராபாத் போயிட்டேன்.
1: ஹைதராபாத் போயிட்டு இப்பதான் வந்தீங்களா?
0: ஆமா, முந்தான் நேற்று வந்தேன்.
1: எப்படி இருந்துச்சு?
0: சூப்பரா இருந்துச்சு, சுத்தமா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு.
1: வார்த்தையாலே வர்ணிச்சிட்டீங்க நீங்க, மூன்று வார்த்தையாலேயே.
0: விசாகப்பட்டினம், அப்புறம் நிறைய இடம் போனோம்.
1: சாப்பாடு
0: சாப்பாடு நல்லா இருக்கு. சாப்பாடு ஒக்கியதான், சாப்பாடு சூப்பரா இருக்கு, எந்த ஒரு பிரச்சனை இல்ல.
1: ஹைதராபாத்ல என்ன என்ன நல்லா இருக்கும்? ஹைதராபாத்ல
0: சாப்பாடு, பிரியாணி சாப்பாடு நல்லா இருந்துச்சு.
1: அதான் ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்லுவாங்களா? அதானே,
0: ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஓ,
0: அந்த சாப்பாடு சிக்கனும் நல்லா இருக்கு, மட்டனும் நல்லா இருக்கு. காலையில பசியார தோசை இட்லி அந்த மாதிரி சப்பாத்தி அதுவும் நல்லா இருக்கு.
1: இப்போ ஒரு கட்டு கட்டிட்டு தான் வந்திருக்கீங்க நீங்க ஹைதராபாத்ல.
0: ஐஸ்கிரீமும் நல்லா சூப்பரா இருக்கு, ஐஸ்கிரீமும் நிறைய சாப்பிட்டோம். அப்புறம் அந்த ஷூட்டிங் பிளேஸ் போனோம் ஹைதராபாத்ல. ஷூட்டிங் பிளேஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த ஆனா சுத்ததான் முடியல, பஸ் ஏறி ஏறி ஏறி உள்ளுக்கு
1: அதுலயே அசந்து போயிருக்கோம்ல.
0: ஆமா, அசந்துதான் போயிடுச்சு. நிறைய
1: நினைக்கிறேன் கிருஷ்ணவேணிய வந்து ஹைதராபாத் பத்தி பேச சொன்னா ஒரு நாள் முழுக்க பேசலாம் போல, அவ்வளவு இருக்கு.
0: நிறைய டிக்டாக்ல நிறைய போட்டுட்டான். அப்புறம் வந்து அவங்க வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து பாகுபலி படத்துல வந்து அந்த சேர்ல உட்காந்து சொன்னாங்களா
1: பாகுபலின்னு,
0: அந்த சேர்ல நானும் உட்காந்து பாகுபலின்னு சொன்னேன்.
1: நீங்க ஒரு ராஜமாதாவை ஆயிட்டீங்க, அங்க போயிட்டோ நீ.
0: ஆமா தம்பி,
1: ராஜமாதாவுக்கு இப்ப என்ன பாட்டு வேணும்?
0: கண்ணில் தோன்றும் காட்சியாவும் கண்ணா உனது காட்சி.

0: வணக்கம் கிஷன், மோனிகா பேசுறேன்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
0: ஐயோ, ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசியா? என் தோழிகள், என்னோட டைப்பிங் கான்வென்ட் பஸ், என் தோழிகள் அடிச்சு பாட்டு கேட்க சொன்னாங்க, அதான் தான் கூப்பிட்டாயா?
1: அவங்க உங்களை அழைச்சு பாட்டு கேளுங்க அப்படின்னு இருக்காங்க. அன்பு கட்டளையே மீற முடியல உங்களால இப்போ.
0: ஆமா, உடனே அழைச்சிட்டையா. ராஜேஷ் சேவல, கண்டா சாலா, சுசீலா பாடுவாங்கயா.
1: பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம். நன்றி.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து சாதனா செல்லையா பாதை.
3: இந்த சோசியல் மீடியால நான் எப்படி வாழ்றேன்னு பாருன்னு போடுறோம், ஆனா நிஜம் என்னன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
4: யார் பேச்சு கேக்குறமோ இல்லையோ, அப்பா அம்மா பேச்சு கேட்டே ஆகணும்.
5: நாங்கதான் கேட்காம சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லி இந்த பாதை எடுத்தோம்.
3: மனுஷன் கிடையாதுன்னு சொன்னேன். அமைதியா இருங்க.
6: அப்படின்னா அது என்ன?

0: வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: வணக்கம், நான் சிவகாமி பேசுறேன்.
0: சிவகாமி சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக?
1: பாட்டு வந்து கலக்கலக்கு இது காற்று, கலக்கலக்கு இது கீற்று, அந்த பாட்டு எனக்கு தெரியல.
0: சரி, படம் பேர் தெரியலன்னு சொன்னீங்கல்ல, படம் பேர் வந்து வளர்ப்பிறை.
1: வளர்ப்பிறை,
0: இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சரி, ஏன் சோகமா பேசுறீங்க, தூக்கம் வந்துருச்சா?
1: இல்ல இல்ல, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல?
1: நல்லா இருக்கும்.
0: யாருக்காக இந்த பாட்டு கேட்கணும்னு நினைச்சீங்க நீங்க?
1: இந்த பாட்டு வந்து எங்க ஒரு அக்கா இருக்காங்க, சரோஜினி அவங்க பேரு, அவங்களுக்கு நெக்ஸ்ட் பர்த்டே.
0: ஓ,
1: அவங்களுக்காக கேக்குறேன்.
0: சரி, அவங்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
1: ரொம்ப நன்றி.
0: தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க, பாடல் கேட்கலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: ஜாக்சன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க. நான் பேசல, உங்களுக்கு டைம் இருந்தா அந்த பாட்டு மட்டும் கேட்கணும்னு போட்டுருங்க.
1: ஏன் பேசல, உங்க பேர் என்னது?
0: இல்ல, நான் ஏன் அந்த பாட்டு கேக்குறதுக்கு தான் அன்னைக்கு நான் கால் பண்ணேன். நீங்க இன்னைக்கு நீங்க இருப்பீங்க, 10:30 அடியுங்க, நீங்க அதான கூப்பிட்டையா? அதுக்குதான் நான் உங்ககிட்ட சொன்ன பாடல் தான் நான் கேட்கணும்னு உங்ககிட்ட கேட்டேன்.
1: சரி, என்ன பாட்டு?
0: பகவானே மௌனம் என்ன அந்த பாடல் போடுங்க ஐயா.
1: கண்டிப்பா ஒளிபரப்புறோம். ஆனா உங்க பேரை சொல்லுங்க.
0: சரஸ்வதி பேசுறேன் ஐயா.
1: சரி, சரஸ்வதி அம்மாவுக்காக அன்பு பரிசா நாங்களே அந்த பாட்டை குடுக்கறோம். சரியா,
0: ரொம்ப நன்றி ஐயா. அதை கேட்கணும்னு ஒரு ஆசையா இருந்துச்சு ஐயா.
1: சரி, மகிழ்ச்சியா கேளுங்க, நிறைவா கேட்டுட்டு நிம்மதியோட படுக்கணும். சரியா?
0: ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. உங்க வாழ்த்துக்க ரொம்ப நிம்மதியா தூங்குவேன் ஐயா.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், வசந்த் ராமசாமி கம்பர் பேரல இருந்து பேசுறேன்.
0: வசந்த் சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு?
1: இன்னைக்கு ரெண்டு பேருக்காக நான் பாடல் கேக்குறேன். என்னுடைய அக்கா வேலு, வேலு அக்கா, அவங்க கடந்த 1st ஜூலை பிறந்த நாள் கொண்டாடினாங்க. இன்னைக்கு என்னுடைய அம்மா சுதன் மேரிக்கு பிறந்த நாள். அவங்க ரெண்டு பேருக்காகவும் ஆடிப்பிறக்கு திரைப்படத்துல இருந்து தனிமையிலே இனிமை காண முடியுமா அந்த பாடல் கேட்க விரும்புறேன்.
0: நல்ல மகன் நீங்க, அம்மாவுக்காக அன்பு பரிசா பாட்டு கேக்குறீங்கல்ல?
1: ஆமா, மின்னலப்பம் வாயிலாக அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. பாடல் வந்துட்டு இருக்கு, கேக்கலாம். நன்றி
1: நன்றி.

0: தீப்பொழியில் புளிந்தரன் பேசுறேன்.
1: கேட்காத ஒரு பேரை கேக்குறோம்.
0: ஆமா, என் பேர் ரொம்ப குறவு.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்க போறீங்க?
0: போன வருஷம் 11 மாசம் அடிச்சேன் சார், அதுக்கப்புறம் இப்பதான் அடிக்கிறேன். பிகாஸ் நம்ம புது நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னால தான் நான் இப்பதான் அடிக்கிறேன்.
1: நல்ல மனசுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி.
0: ரொம்ப தேங்க்ஸ்யா. எனக்கு வெண்ணிலாடை படம் ஸ்ரீதர் எடுத்தது 1965 வெளியாகுனது. ஜெயலலிதா நடிச்ச முதல் தமிழ் படம், ஸ்ரீகாந்த், வெண்ணிலாடை, நிர்மலா அவங்களால நடிச்ச படம்.
1: கரைச்சி குடிச்சு வச்சிருக்கீங்க நீங்க.
0: ஆமா ஆமா, நான் முன்ன மூவி லைன், அப்புறம் மூவி நியூஸ் 60ஆம் ஆண்டுல வெளியே வந்த மேகசின் எல்லாம் படிப்பேன் ரொம்ப, அப்பதான் எனக்கு தெரியும். அப்புறம் இந்த படத்துல வந்து எல்லாம் அருமையான பாட்டுங்க, ஆனா அதுல வந்து ஒரே பாட்டு, நீராடும் கண்கள் இங்கே, அந்த பாட்டு அந்த படத்துல இடம் பெற வேண்டியது. ஆனா படம் ரொம்ப நீளோன வாசி ஸ்ரீதர் அந்த பாட்டை வெளியே எடுத்துட்டாரு. ஆனா அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும்.
1: சில திரைப்படங்கள் அப்படிதான் இருக்கும் இல்லையா, பாடல் இருக்காது. சரி, அந்த பாட்டு இப்ப நம்ம கேட்டு ரசிக்க போறோம். நீங்க சொல்லும் போதுதான் கேட்கணும்ன்ற ஆவலே எங்களுக்குமே அதிகரிக்குது. கேட்கலாம்.
0: சரி, ரொம்ப தேங்க்யூ.

0: இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான சகோதர சகோதரிகளே, இரு நண்பர்கள் மாலை பொழுதில் தேநீர் அருந்திக் கொண்டு பேசிக்கொண்டு அமர்ந்து இருப்பது வழக்கம். அதுபோல் ஒரு நாள் மாலை பொழுதில் அமர்ந்து பேசும்போது இறைவன் வசம் இருக்கும் அனைத்தை பற்றியும் ஒவ்வொன்றாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்படி பேசும் பொழுது பூமி, காற்று, தண்ணீர், நெருப்பு இவைகள் யாவும் நம் அன்றாட வாழ்வில் மிக முக்கியமானவையாகும் என்றார்கள். இப்படி பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்களுக்கு மத்தியில் ஒவ்வொன்றாக அலச ஆரம்பித்தார்கள். நாம் குடிவாழ பூமி வேண்டும், அதாவது இடம் வேண்டும். உயிர் வாழ மூச்சு இழுத்துவிட காற்று வேண்டும். உடல் இயங்க தண்ணீர் வேண்டும். இது மட்டுமல்ல, சக்தியும் ஆற்றலும் பெற நல்ல உணவு வேண்டும். அதை சமைத்து உணவாக சுவை ருசி மனத்துடன் சாப்பிட நெருப்பு வேண்டும். இப்படி நாம் உலகப் பொருட்களில் தேவையுடையவர்கள்தான் என்றார்கள் அவர்களுக்கு மத்தியில். இவைகள் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரன் இறைவன் மட்டுமேதான். அவனுக்கு அனைதினமும் நன்றி செலுத்த வேண்டும். என்ன காரணம் என்பதையெல்லாம் ஒவ்வொன்றாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பூமியானது தன்னளவில் அமைதியாகவும் அடக்கமாகவும் இருக்கிறது. ஆனால் பூகம்பம் எரிமலை என வந்துவிட்டால் அது குளிர்கால காய்ச்சலில் சிக்கிவிட்ட நோயாளியைப் போலாகிவிடுகிறது. வாழ்க்கைக்கு மிக முக்கியமான அம்சமாக இருப்பது காற்று. உணவில்லாமலும் தண்ணீர் இல்லாமலும் சில மணி நேரங்கள் கூட உயிர் வாழ்ந்து விட முடியும். ஆனால் காற்றின்றி ஒரு சில நிமிடங்கள் கூட உயிர் வாழ முடியாத அளவுக்கு முக்கியம் வாய்ந்த காற்று. அதை கொண்டே வாழ்க்கை முழுவதும் எவ்வித செலவும் இல்லாமல் அனுபவித்து வாழ்கிறோமே. உலகில் வாழும் உயிரினங்கள் உருவாக இருப்பதற்கு மூலப்பொருளாக நீர்தான் இருக்கிறது. நல்ல சுத்தமான நீர் உயிர் வாழ உதவுகிறது. தாகம் தீர்க்க உயிர் வாழினம் இயங்க உதவுகிறது. அதே நீர் பூமியில் மண்ணுக்கு இடையே நீர் ஓடையாய் ஓடுகிற பொழுது மிக தூய்மையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நீர் நம் பயன்பாட்டிற்கு மேலே கொண்டு வரும்பொழுது அது எவ்விடத்தில் போய் சேருகிறதோ அதுபோல் மாறிவிடுகிறது. குடிநீராக வந்தால் தாகம் தீர்க்கிறது, உடலை இயங்க வைக்கிறது. நம்முடைய ஆடைகளை அழுக்கு நீக்க உபயோகம் செய்தால் அந்நீர் அழுக்காகி கழிவு நீருடன் சேர்ந்து விடுகிறது. அதே செடி கொடிகளுக்கு ஊற்றினால் அந்த செடி கொடிகளெல்லாம் நன்கு வளர்கிறது. சமையல் பொருளோடு சேர்ந்து விட்டால் அது சமையலை ருசிமிக்க பொருளாக சமைப்பதற்கு உதவுகிறது. இப்படி வளமிக்க வாழ்விற்கு எத்தனை பொருட்கள். அனுதினமும் உபயோகம் செய்யும் பொருட்களில் நெருப்பும் ஒன்று. அந்நெருப்பின் மூலமேதான் நாம் உண்ணும் உணவை சமைத்து ருசியாக மனமாக சாப்பிடுகிறோம். அந்நெருப்பு இல்லை என்றால் சமைக்க முடியாது, நாம் உணவாக எடுக்க முடியாது. இதுவெல்லாம் நாம் காணுகின்ற உண்மை நிலை. இதுவின்றி நம் உலக வாழ்க்கையில் வாழ இயலாத ஒன்றாகிவிட்டது. இப்படி இறைவன் அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருட்களுக்கு நம் வாழ்விற்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நேரம் தவறாது நன்றி செலுத்துகிறோமா? அதுதான் மிக குறைவாக இருக்கிறது. நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு ஒருவர் ஒரு பொருளை கொடுத்து விட்டால் நாம் என்ன செய்கிறோம்? நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் அவனுடைய செல்வத்தை, அவன் தருகின்ற பொக்கிஷத்தை அனுபவிக்கும் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்வில் கிடைத்த பொருட்கள் கிடைக்கும் பொருட்களாகவே இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். நம் வாழ்நாள் முழுவதும் அது தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இல்லையெனில் அதில் சற்று குறையோ அல்லது சரிவோ அல்லது இல்லாமல் போகவோ உருவாகிவிடும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் அழகாக சொல்வான், நீங்கள் நன்றியோடு நடந்து கொண்டால் உங்களுக்கு நான் அதிகரிப்பேன் என்று. அதனால் நாம் கொடுத்த இறைவனுக்கு நன்றியோடு இருப்போம், வளர்ந்து வாழ்க்கையில் சிறப்போடு இருப்போம். இறைவா, நீ கொடுக்கின்ற நியமத்துகளுக்கு அருட்கொடைகளுக்கு நாங்கள் நன்றியோடு நடக்கின்ற நன்மக்களாக, எல்லா நிலைகளிலேயும் உன்னுடைய அருளை அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்கின்ற நாங்கள் அதுபோல எல்லா நிலைகளிலும் உன்னை மறக்காமல் நன்றியோடும் வாழ்கின்ற மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் முகமது சாலி மன்பை.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிர்.

0: அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து இடைவிடா இசையதான் கேட்டு ரசிக்க போறீங்க. பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்க போகுது பாடல்கள் எல்லாமே. அதனால தொடர்ந்து மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிறவங்க அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. நல்லா ஓய்விடுங்க.
1: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

இன்றைய பாடல் தொகுப்பு குணசுந்தரி நாகராஜன்.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடுவோர். நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்பே அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்ந்த

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: ஆர்டிஎம் இல்லாம கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது செய்யறது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் மின்னலசம் தான். அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்குமே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேன்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மினலா ஃபேம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலா ஃபேம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: what? What happened?
1: Army?
0: ஆமா, என்னாச்சு? ஆர்மி ஆளுங்களை பக்கத்தில் நெருங்க விடுறது இல்லையா?
1: கர்னல் ராஜசேகர் என்ன நெருங்க விட்டதில்லை.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம்மின் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: அண்ணே ஒரு தோசை எடுத்துரு.
5: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
4: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
5: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல? யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
4: திருத்த முடியாது.
5: இப்படி ஆச்சு
4: ஏங்க? ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
5: என்னங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
4: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
5: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
4: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
5: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
4: இப்படிக்கு
5: மின்னல் எஃப்எம்.

கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் நாளை முழுதும் 24 மணி நேரமும் உள்ளூர் தமிழ் பாடல்கள். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசியாவை சிறந்த வெற்றிகரமான நாடாக மாற்றுவதற்கான தனது உறுதியை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இனம் பாராமல் அனைத்து தரப்பு மக்களையும் எப்போதும் அரவணைக்கும் ஒரு தலைவராக தாம் என்றும் நினைவு கூறப்பட வேண்டுமென்ற தமது விருப்பத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். இதனிடையே ஜொஹோருக்கு புறநகர் உட்பட கிராம பகுதிகளை உட்படுத்திய சமமான மேம்பாடு தேவை என டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அதனுடன் உயர்தர மேம்பாட்டு திட்ட செயலாக்கமும் தொடரப்பட வேண்டுமென அவர் கூறினார். மாநிலத்தின் மேம்பாடு மாபெரும் திட்டங்களில் கவனம் செலுத்துவது மட்டுமல்ல என்றார் அவர். ஜூன் 1st செயல்படுத்தப்பட்ட 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் ஒன்சாவின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட 2 நெறிமுறைகள் அனுமதி பெற்ற சமூக ஊடக தளங்கள் எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றன என்பதை தொடர்பு அமைச்சு இன்னும் மதிப்பீடு செய்து வருகிறது. இடர் குறைப்பு நெறிமுறை RMC, சிறார் பாதுகாப்பு நெறிமுறை CPC ஆகியவை அந்த 2 நெறிமுறைகள் என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். 250th சுதந்திர நாளை கொண்டாடும் அமெரிக்காவுக்கு யுக்ரைனிய அதிபர் ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். அந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு அமெரிக்கா நடத்திய போராட்டம் ரஷ்யாவுடன் யுக்ரைன் நடத்தும் போராட்டத்திற்கு சமம் என்றவர் குறிப்பிட்டார். நாட்டிற்கான சுதந்திரத்திற்கு அமெரிக்கர்கள் போராடியதை போன்றே யுக்ரைனியர்களும் இறையாண்மை, சுதந்திரம் உள்ளிட்ட சிறந்த வாழ்க்கைக்கான உரிமைகளை பாதுகாக்க போராடுகின்றனர் என்றார் அவர். இதனிடையே சுதந்திர நாளை முன்னிட்டு புதிய சாதனைகளை படைக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வான வேடிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. ஆனால் வாஷிங்டனிலும் வட வெர்ஜீனியாவிலும் கடுமையான வெப்ப வானிலை காரணமாக காற்றின் தரம் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. தலைநகருக்கு அருகிலிருந்த மேரிலேண்ட் பகுதிகளில் காற்றின் தரம் மோசமடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ணம். பின்னிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் உலகக்கிண்ணத்தை ஏற்று நடத்தும் நாடுகளில் ஒன்றான கனடாவை மொரோக்கோ 3-0 வீழ்த்தி அதன் கனவை காலிறுதிக்கு முன்னதாகவே முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. தற்பொழுது பிரான்சுக்கும் பரகுவேவிற்கும் இடையிலான ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்வது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரத்துன் நஸ்ருடன் தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم. எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோடுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். நபியே, உமக்கு அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் கிடைத்து, வரஐதன்னாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதையும் நீர் கண்டால், ஃபஸப் بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا. அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இறைவனை புகழ்ந்து அவனை துதி செய்து அவனுடைய அருளையும் மன்னிப்பையும் கோருவீராக. நிச்சயமாக அவன் பிரார்த்தனைகளை அங்கீகரித்து மன்னிப்பு கோருதலையும் அங்கீகரிப்பவனாக இருக்கின்றான்.

நேயர்களே, இப்பிரபஞ்சத்தில் இன்னும் சொல்ல போனால் இயற்கையின் மாபெரும் உண்மையாதெனில் இந்த உலகம் படைப்பினங்கள் இன்னும் அண்ட சராசரம் அனைத்தையும் படைத்தவன் இவற்றை சீராக நிர்வகித்து வருபவன் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அவன் தன் உள்ளமையிலும் பண்புகளிலும் தனித்தவன். அவன் எங்கும் இருக்கும் சக்தி படைத்தவன். எல்லாவற்றையும் பார்க்கிறான், ஏகத்தையும் கேட்கிறான். அகிலமெங்கும் ஓர் இலை கூட அவனது அனுமதியின்றி அசைய முடியாது. ஒவ்வொரு மனித உயிரும் இதற்கு சாட்சி.

நேயர்களே, இறைமறை குர்ஆன் உலகிற்கு தனது சத்தியத்தை எடுத்துரைப்பதற்கு திருமறை குர்ஆன் அந்த இறைவனின் சத்திய வேதம் என்பதில் உங்களுக்கு ஐயம் இருந்தால் அது போன்ற ஓர் அத்தியாயத்தை ஏனும் தொகுத்து காட்டுங்கள். நீங்கள் உண்மையாளர்களானால் இதற்காக இறைவனை தவிர அனைத்துலகத்தவர்களையும் உதவிக்காக அழைத்து கொள்ளுங்கள் பார்க்கலாம் என்று சூரத்துல் பக்கரா வசனம் 23 சவால் விடுக்கப்பட்டுள்ளது. 1400 ஆண்டுகளாக இன்று வரை உலகிலுள்ள மனிதர்கள் அறிவியல் கணினிகள் வரையிலான ஆய்வுகள் செய்து களைத்து விட்டனர், சோர்ந்து தலை குனிந்து விட்டனரே தவிர இது இறை வேதமல்ல என்று நிரூபிக்க முடியவில்லை. இந்த பரிசுத்த வேதத்தில் அல்லாஹ் நமது அறிவுக்கு அறைக்கூவல் விடுத்து ஆதாரங்களை வழங்கியுள்ளான்.

நேயர்களே, உண்மை யாதெனில் உலகின் ஒவ்வொரு பொருளும் சாட்சியளித்துக் கொண்டுள்ளன. இந்த சீரான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கும் பிரபஞ்சத்தின் அமைப்பு, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி தனித்தவன் ஒருவனே. அவன் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செய்ய முடிந்தவன். அவனை கற்பனைகளில் எண்ணங்களில் கட்டுப்படுத்த முடியாது. அவனுக்கு உருவம் தோற்றம் கற்பிக்க முடியாது என்பதன் சாட்சியம் வகித்துக் கொண்டுள்ளது. அந்த எஜமான் அகிலங்கள் அனைத்தையும் மனிதர்களின் சேவைக்காகவே படைத்துள்ளான். சூரியன் மனிதனுக்கு சேவகன், காற்று மனிதனுக்கு ஊழியன், இந்த பூமியும் மனிதனுக்கு பணி செய்வதற்கே ஆகும். உயிருள்ளவையும் உயிரற்றவையும் எல்லாமே மனித ஊழியத்திற்கு என்றே படைக்கப்பட்டுள்ளன. மனிதன் இந்த எல்லாவற்றின் தலைவனாக ஆக்கப்பட்டுள்ளான். அல்லாஹ் மனிதனை வெறும் தனது அடிமையாக, தன்னை வணங்கவும் தனக்கு கட்டுப்படவுமே படைத்துள்ளான். நீதி என்னவென்றால், படைத்தவன் வாழ்வளிப்பவன், மரணம் அளிப்பவன், உணவு நீர் கொடுப்பவன், வாழ்வின் ஒவ்வொரு தேவைகளையும் ஏற்பாடு செய்பவன் ஒருவன் இருக்கிறான் எனில், தனது அந்த எஜமானினின் திருப்திக்காக அவனுக்கு கட்டுப்பட்டு தனது வாழ்வு இன்னும் வாழ்வு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் உபயோகிப்பதுதான் ஓர் உண்மை மனிதனின் கடமை. தனது வாழ்வை அந்த ஏக அதிபதியின் ஆணைக்கு கட்டுப்பட்டு கழிக்காத ஒருவன் மனிதன் என்று சொல்லப்படுவதற்கே அருகதையற்றவன்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

வணக்கம் நேர்களே, வணக்கம் மீனலில் சந்திக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புதிய நாள் இது, ரொம்ப நல்ல நாளா? எல்லாருக்குமே இது சிறப்பான ஒரு நாளா அமையட்டும். காலையில எந்திரிச்சு சுறுசுறுப்பா, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு மீனலின் மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா வெற்றியின் பக்கம் நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா காலை பொழுதிலே ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நிஜமான உண்மை, நிறைய பேர் அதை நிரூபிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்றைய காலை பொழுதுல இப்போ கண் விழித்து உங்களுடைய வழக்கமான நாட்களை நீங்க தொடங்க ஆரம்பிச்சிருக்கலாம், இல்ல வேலையில இருக்கலாம், ஏன் காட்பந்து விளையாட்ட கூட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கலாம். ஆக உங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தோடு வாங்க இன்றைய நாளுக்கு நம்ம போகலாம். இந்த நாள் இனிய நாள். இது திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 21 நாள், 2026 ஆண்டு ஜூலை 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று. வாங்க நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாம்.

வணக்கம். இந்நிலையில் நாம் எல்லாரும் இணைந்திருக்கின்றோம். சரி, எந்த நாள் பத்திரிகை நம்ம தவற விட்டாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு பாரம்பரியம் அப்படின்னு சொல்லலாம். காலையில எந்திரிச்சு ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகையில என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறது எங்களுக்கும் தெரியும். இல்ல, நிறைய வீட்டுல அந்த பழக்கமும் இருக்கு. ஆனா மின்னல்ல ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகள் வந்த செய்திகள் உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகைகள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தொடக்கமாக மலேசிய நண்பன் பத்திரிகையை பார்ப்போம். மிகவும் அபாயகரமாக, கவனக்குறைவாக மற்றும் அலட்சியமாக வாகனத்தை ஓட்டுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு இருக்கின்றது. இது கவலையை தருகிறது என்று புகித் அஹ்மான் காவல்துறை கூறியிருக்கின்றது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அதனை அடுத்து மக்கள் ஓசையில் வந்திருக்கிற செய்தி, ஜோஹர் மாநில சட்டமன்ற தேர்தல் பிரச்சார களத்தில் வேட்பாளர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி போலி சமூக ஊடக கணக்குகள் மூலம் தவறான தகவல்களை பரப்பும் டிஜிட்டல் சதி தந்திரங்கள் குறித்து வாக்காளர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தொடர்பு துறை அமைச்சர் துஃபாமி ஃபடில் சொல்லியிருக்கிறார். இதனையடுத்து எல்லா பத்திரிகைகளும் சரி, இணைய பத்திரிகைகளும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம், நம்மளுடைய புதிய கடப்பிதழ் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இல்லையா, பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்திருந்த புதிய மலேசிய கடப்பிதழ் கடந்த வாரம் அறிமுகம் செய்யப்பட்டதில் இருந்து இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 6140 கடப்பிதழ்களை குடிநுழைவு இலாக்கா விநியோகம் செய்திருக்கிறது என்று அதன் தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா கூறியிருக்கின்றார். இதுவரைக்கும் பத்திரிகைகள்ல வந்திருக்கிற செய்திகளை பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்றைக்கான உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டியின் நிலவரங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்றத பாக்கலாம். தொடர்ந்து இணைந்திருக்க

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் ஆர்டி.

உலகக்கிண்ண காட்பந்தாட்ட போட்டி 2026 ரொம்ப பரபரப்பா போயிருக்குங்க. இதனுடைய அதிகாரப்பூர்வ ஒலி ஒலிபரப்பு நிலையம் RTM அதனுடைய தகவல்களை அவ்வப்போது உங்களுக்காக நாங்க வழங்கிக்கிட்டே இருக்கோம். ரவுண்ட் 16 தொடங்கியாச்சு, ஆட்டங்கள் விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. ஆக இன்றைக்கான ஆட்டங்கள் எப்படி போனுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடா மொரோக்கோ 3-0 என்ற கோல் கணக்குல மொரோக்கோ வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதனை அடுத்து பராகுவே பிரான்ஸ் இதற்கான ஆட்டங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. சுழியத்துக்கு சுழியம் என்ற கோல் கணக்குல இருக்கிறாங்க. ஆக இன்றைக்கு 2 ஆட்டங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். நாளைக்கு பிரேசில் நார்வேயை சந்திக்க போறாங்க, அப்புறம் மெக்சிகோ இங்கிலாந்தை சந்திக்க போறாங்க. இந்த மாதிரி ரொம்ப பரபரப்பான விஷயங்களை உங்களுக்கு நாங்க அவ்வப்போது பகிர்ந்து கொண்டே இருக்கின்றோம். அதை தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பிரதமரின் கடமை அனைத்து மக்களுக்கும் சேவையாற்றுவது. ஃபெல்டாவின் பலவீன நிர்வாகம், அரசாங்கம் 1 பில்லியன் ரிங்கிட் கடனை ஏற்றுக்கொண்டுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசியாவை சிறந்த வெற்றிகரமான நாடாக மாற்றுவதற்கான தனது உறுதியை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் வலியுறுத்தினார். இனம் பாராமல் அனைத்து தரப்பு மக்களையும் எப்போதும் அரவணைக்கும் ஒரு தலைவராக தாம் என்றும் நினைவு கூறப்பட வேண்டும் என்ற தமது விருப்பத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். தமது தலைமைத்துவ பயணத்தில் நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நீதி, நேர்மை உள்ளிட்ட அர்ப்பணிப்புள்ள தலைமைத்துவ மரபை விட்டுச் செல்வதே அவரது முக்கிய நோக்கமாக உள்ளது என்றார் அவர். நேற்று ஜொஹோரில் சீன சமூகத்தினருடன் நடத்தப்பட்ட இரவு விருந்து உபசரிப்பில் பிரதமர் இவ்வாறு உரையாற்றினார். மற்றொரு நிலவரத்தில், முந்தைய நிர்வாக பலவீனங்கள் காரணமாக ஆண்டுக்கு ஏறக்குறைய 1 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ள கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டாவின் கடன் சுமையை அரசாங்கம் ஏற்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட தரப்பினரின் வாழ்வாதாரமும் நலனும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய அந்த கடனை திருப்பிச் செலுத்தும் பொறுப்பு தற்பொழுது தமது தலைமைத்துவத்தின் பொறுப்பாகியுள்ளது என நிதி அமைச்சருமான அவர் சொன்னார். ஒரு காலத்தில் ஃபெல்டா மிகச்சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டு வந்ததாகவும், ஆனால் நிர்வாக மாற்றத்திற்கு பின் அது வீழ்ச்சியடைய தொடங்கியுள்ளது. இது குடியேற்றக்காரர்களுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனிடையே ஜொஹோருக்கு புறநகர் உட்பட கிராம பகுதிகளை உட்படுத்திய சமமான மேம்பாடு தேவை என டாக்டர் ஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அதனுடன் உயர்தர மேம்பாட்டு திட்ட செயலாக்கமும் தொடரப்பட வேண்டும் என அவர் கூறினார். மாநிலத்தின் மேம்பாடு மாபெரும் திட்டங்களில் கவனம் செலுத்துவது மட்டுமல்ல, மாறாக மலிவு விலை வீடுகள், பள்ளிகள், கடைகள், சமூக மண்டபங்கள் உள்ளிட்ட இதர பொது வசதிகள் என மக்களுக்கு நேரடி பயனளிக்கும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதையும் உட்படுத்தி இருக்க வேண்டும் என்றார் அவர். சிக்கலுக்குரிய பகுதிகளை கண்டறிய போதுமான தரவுகள் இருந்த போதிலும் புறநகரில் உள்ள இணைய இணைப்பு பிரச்சினைகளை தீர்ப்பதில் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இன்னும் மெத்தனமாகவே செயல்படுவதாக தொடர்பு அமைச்சர் டொஃபாமி ஃபாடில் கூறினார். ஆகையால் இணைய அணுகல் சிக்கல்களை எதிர்நோக்கும் பகுதிகள் குறித்து விளக்கம் பெறுவதற்காகவும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்கும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்துடன் இணைந்து அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் அழைக்கப்படும் என குறிப்பிட்டார். ஜூன் 1 செயல்படுத்தப்பட்ட 2025 இணைய பாதுகாப்பு சட்டம் ஒன்சாவின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட 2 நெறிமுறைகளை அனுமதி பெற்ற சமூக ஊடக தளங்கள் எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றன என்பதை தொடர்பு அமைச்சு இன்னும் மதிப்பீடு செய்து வருகிறது. இடர் குறைப்பு நெறிமுறை RMC, சிறார் பாதுகாப்பு நெறிமுறை CPC ஆகியவை அந்த 2 நெறிமுறைகள் என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். மலேசியாவில் 8 மில்லியனுக்கும் அதிகம் பயனர்களுக்கு உரிமம் பெற்ற சமூக ஊடகத்தள வழங்குநர்கள் நிர்ணயிக்கப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை வழங்க வேண்டிய விதியை இது கொண்டுள்ளது. இதனிடையே கலப்படம் இசை நிகழ்ச்சி குறித்து பேசிய தியோ, அதற்கு மீண்டும் புத்துயிர் அளிப்பது உள்நாட்டு கலைஞர்கள் குறிப்பாக தமிழர்களுக்கு RTMல் தங்கள் திறனை வெளிப்படுத்த வாய்ப்பை உருவாக்கி தருவதாக குறிப்பிட்டார். இந்திய சமூகத்தினரிடையே பிரபலமாக இருந்த கலப்படம் தொடர வேண்டும் என கலைத்துறை ஆர்வலர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதை அடுத்து அதனை மீண்டும் தொடங்க முடிவெடுக்கப்பட்டது என்றார் அவர். அதுமட்டுமின்றி கலப்படம் நிகழ்ச்சி மீதான பொதுமக்களின் வரவேற்பை அறிவதற்கு 3 முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அதற்கு முதலிடமாக கூலாய் தேர்வு செய்யப்பட்டுள்ள வேளை மேலும் 2 இடங்கள் அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் துணை அமைச்சர் கூறினார். மலேசியாவின் உள்நாட்டு பழங்கள், செம்பனை, ஆடைகள், பால், இறைச்சி உள்ளிட்ட சில உள்நாட்டு பொருள்களின் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் சந்தை அணுகலை திறக்கவும் ஈரான் ஆர்வம் கொண்டுள்ளது. வேளாண் உணவு துறைகளில் ஒத்துழைப்பினை வலுப்படுத்த தமது சகாவான குலாம் ரேசா நூரி கெசிலியா அந்நாட்டில் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் போது இந்த இணக்கம் எட்டப்பட்டதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு கூறினார். இந்த விவகாரத்தை புரிந்துணர்வு ஒப்பந்தம் வாயிலாக செயல்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது அது செம்மைப்படுத்தும் நிலையில் உள்ளதாகவும் அவர் சொன்னார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாபு அடுத்த வாரம் வெள்ளை மாளிகைக்கு வருகை அளிக்கக்கூடும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எக்ஸியஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். பிப்ரவரி தொடங்கி ஈரானுடனான இஸ்ரேல் அமெரிக்க போரை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு இடம்பெறவிருப்பதாக அவர் கூறினார். இம்மாதம் 7-8 நாள்களில் நடைபெறும் நேட்டோ உச்சநிலை மாநாட்டிற்காக ட்ரம்ப் துருக்கிக்கு செல்லவிருப்பதால் அடுத்த வாரம் திட்டமிடப்பட்டிருக்கும் இந்த பயணம் முன்கூட்டியதா மேற்கொள்ளப்படலாம் என இஸ்ரேலிய அதிகாரி அமெரிக்க ஊடகத்திடம் தெரிவித்தார். 250th சுதந்திர நாளை கொண்டாடும் அமெரிக்காவுக்கு யுக்ரைனிய அதிபர் வளடிமிர் ஜெலன்ஸ்கி வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். அந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு அமெரிக்கா நடத்திய போராட்டம் ரஷ்யாவுடன் யுக்ரைன் நடத்தும் போராட்டத்திற்கு சமம் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக அமெரிக்கர்கள் போராடியதைப் போன்றே யுக்ரைனியர்களும் இறையாண்மை, சுதந்திரம் உள்ளிட்ட சிறந்த வாழ்க்கைக்கான உரிமைகளை பாதுகாக்க போராடுகின்றனர் என ஜெலன்ஸ்கி வாஷிங்டனுக்கான வாழ்த்துச் செய்தி கூறியிருந்தார். கடந்த நூற்றாண்டில் உலகில் அடக்குமுறை ஆட்சியை அழித்து சுதந்திரமான சூழலில் நீடித்த அமைதி உட்பட மேம்பாட்டு வாய்ப்புகளை அமெரிக்கா கொண்டு வந்ததாகவும் அவர் விவரித்திருந்தார். இதனிடையே சுதந்திர நாளை முன்னிட்டு புதிய சாதனையை படைக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் வான வேடிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தது. ஆனால் வாஷிங்டனிலும் வட வெர்ஜீனியாவிலும் கடுமையான வெப்ப வானிலை காரணமாக காற்றின் தரம் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. தலைநகருக்கு அருகிலிருந்த மேரிலேண்டில் காற்றின் தரம் மோசமடையும் நிலையில் காற்றின் தர குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையை எட்டும் என்றும் அந்நாட்டின் காற்றின் தர குறியீட்டு நிறுவனம் கணித்துள்ளது. வெனிசுவேலாவை உலுக்கிய இருசக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை சனிக்கிழமை வரையில் 2900 கடந்துள்ளது. கடந்த மாதம் 24 நிகழ்ந்த அந்த பேரிடரில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததோடு ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போயினர். அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை முதல் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 300 அதிகமாக அதிகரித்துள்ளதுடன் 16,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். லத்தீன் அமெரிக்காவில் நிகழ்ந்த மிக மோசமான நிலநடுக்க ஒன்றான இதில் 16,000 அதிகமானோர் குடியிருப்புகளை இழந்துள்ளனர். 190 கட்டடங்கள் தரைமட்டமாகின. இதில் தலைநகர் கரகாஸ் வடக்கே உள்ள லாகரிலா பகுதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. அதிகாலை 5 தொடங்கிய பிரான்சுக்கும் 1 சுழியம் எனும் கோலில் பரகுவேவை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் பாதி ஆட்டத்தில் 2 அணிகளும் கோல் எதுவும் புகுத்தவில்லை. 2 பாதியில் 70th வழங்கப்பட்ட பெனால்டி வாய்ப்பை பிரான்சின் நட்சத்திர விளையாட்டாளர் கிளியன் எம்பாப்பே கோலாக்கினார். முன்னதாக பின்னிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் உலக கிண்ணத்தை ஏற்று நடத்தும் நாடுகளில் ஒன்றான கனடாவை மொரோக்கோ 3 சுழிகம் என வீழ்த்தி அதன் கனவை காலிறுதிக்கு முன்னதாகவே முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. பிற்பாதியில் எசடைன் ஒனாஹி அடித்த 2 கோல்களும் அதனைத் தொடர்ந்து ஆட்டத்தின் இறுதியில் சொஃபியன் ரஹீமி அடித்த 3 கோலும் மொரோக்கோவின் அடுத்த சுற்றுக்கான இடத்தை உறுதி செய்தது. அவ்வணி அடுத்த வாரம் பிரான்சை எதிர்கொள்ளும். பிரதமரின் கடமை அனைத்து மக்களுக்கும் சேவையாற்றுவது. ஃபெல்டாவின் பலவீன நிர்வாகம் அரசாங்கம் 1 பில்லியன் ரிங்கிட் கடனை ஏற்றுக்கொண்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 2014 இன்றைய நாளில் தேசிய பாடகி டத்தோ ஷரீஃபா ஐனி ஷைக் ஜஃபார் நுரையீரல் நோய் காரணமாக சிலாங்கூர் புத்தலிஞ்சையா டாமன்சரா மருத்துவ மையத்தில் காலமானார். டத்தோ ஷரீஃபா ஐனி ஜொஹர்பாரு சுல்தான் அமீனா மருத்துவமனையில் பிறந்தார். பின்னர் ஜொஹர்பாரு மஜ்டி மலாய் கம்பத்தில் வளர்ந்தார். மருத்துவராகவோ வழக்கறிஞராகவோ ஆக வேண்டும் என்பது அவரது கனவாக இருந்தாலும் அவரது பாட்டுத்திறன் அவரை இசைத்துறைக்கு அழைத்துச் சென்றது. அவர் 7 ஆங்கில இசை தொகுப்புகள் உள்ளிட்ட மொத்தம் 93 இசை தொகுப்புகளுக்கு குரல் கொடுத்து மலேசிய இசைத்துறைக்கு பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளார். பாடகியாக மட்டுமின்றி நடிகையாகவும் திகழ்ந்த அவர் ஹப்போஸ்லா ஆயிர் மத்தாமு 1976, பின்தாங் புஜான் 1981, பொங்கால் 2013 உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். மேலும் சிங்கப்பூரில் உள்ள விக்டோரியா கான்சர்ட் ஹாலில் இசை நிகழ்ச்சி நடத்திய முதல் மலேசிய மற்றும் முதல் ஆசிய பாடகி என்ற வரலாற்று சிறப்பையும் அவர் பெற்றுள்ளார். தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

மயக்க மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? இந்த நாள் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா விடிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இதுல நிறைய விஷயங்கள் அடிக்கடி என்ன பார்க்க முடியுதுன்னா, நிறைய பேர் உடற்பயிற்சி செய்யறாங்க. அது உண்மைதான். நடைப்பயிற்சியா இருக்கட்டும், உடற்பயிற்சியா இருக்கட்டும், இந்த ஜாகிங் பண்றதா இருக்கட்டும், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சி செய்யற இடங்கள்லயே பாத்தீங்கன்னா, இப்போ ஜாகிங் போற இடங்கள்லயே நிறைய உடற்பயிற்சிக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருவிகள்லாம் இருக்குது. அங்கேயே நிறைய பேர் வந்து உடற்பயிற்சிகள் செய்யறது நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னமும் நானும் கொடுக்கலங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா தாமதமாக்காதீங்க. நம்ம உடலை பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான கடமை. இதற்கிடையில இன்றைக்கு ஜூலை 5ஆம் தேதி, இந்த 5ஆம் தேதியில உலக அளவில் சில முக்கியமான நாள்கள் அனுசரிக்கப்படுகின்றன. அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து பேச போறோம். இதற்கிடையில காலையில எந்திரிச்சு இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, சிறப்பான பசியறையெல்லாம் வீட்டில் இருக்கோம், நல்லபடியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. முக்கியமா இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் மின்னலின் அன்பான நேர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள்.

0: அப்படியே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: I don't know what to say. It's just everything about her. No, it's not her face. It's beyond that.
1: வணக்கம். இது சரி, இன்றைக்கு உலக அளவில் பல தினங்கள் அனுசரிக்கப்படுகின்றன. அந்த தினங்கள்லாம் அடிக்கடி அவ்வப்போது நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பா விளையாட்டு தொடர்பான இன்றைக்கு ஒரு நாள் அனுசரிக்கப்படுகின்றது. என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக இந்த பேட்மிண்டன் விளையாட்டு துறையில யார் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நண்பர்களோட பேட்மிண்டன் விளையாட போயிருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்றைக்கு தான் உலக அளவில் பேட்மிண்டன் தினம் கொண்டாடப்படுகின்றது. ஆக உலக அளவில் இந்த பேட்மிண்டனை வந்து பரப்பணும், நிறைய பேருக்கு இந்த விளையாட்டு போய் சேரணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்களாம். அதனால யார் யாருக்கெல்லாம் பேட்மிண்டன் பிடிக்குமோ தொடர்ந்து இந்த விளையாட்டுல நீங்க ஈடுபடலாம். அதே நேரத்துல ஆர்வம் உள்ளவங்க இன்னும் வாங்க அப்படின்னு இந்த துறைக்கு அழைக்கிறாங்க. அதனால தான் இந்த நாள் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஒரு நாளைக்கு உலக சாம்பியன்கள்லாம் நிறைந்திருந்த ஒரு நாடா மலேசியா இருந்திருந்தது, குறிப்பாக பேட்மிண்டன். இன்றைக்கும் நம்ம நாட்டில் வந்து உலக சாம்பியன்கள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம நாடு உலக வரைபடத்தில் சின்ன இடத்துல இருந்தாலும் விளையாட்டு அப்படின்னு வரும்போது, குறிப்பாக பேட்மிண்டன் வரும்போது, நமக்குன்னு ஒரு தனி முத்திரை, ஒரு பெருமை இருக்கு. அதை நினைச்சு நம்ம அப்படி கோளர லேசா தூக்கி விட்டுக்குவோம். சரி, இப்போ அடுத்து உங்களுக்காக உன்னிகிருஷ்ணன் பாப்ஷாலினி கொண்டு வரக்கூடிய பாடல் வருது. இன்னும் ஒரு முக்கியமான நாள் இருக்குங்க, அது என்ன நாள் அப்படின்றத அடுத்து நம்ம பாரு.

0: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
1: பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு தான்.
0: இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டொரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
2: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
3: குடிசீக்கிரம் போலான் தான் இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
2: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
3: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
2: ஐயா தம்பி
3: சொல்லுங்க,
2: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
3: சரியா,
2: போயிட்டு வரேன்.
3: சில மாதங்களுக்கு பிறகு.
2: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம்.
3: இப்படிக்கு மின்னல்
2: எஃப்எம்.

வணக்கம். இன்னலிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, இன்றைக்கு பலருக்கு விடுமுறை இருக்கலாம். வார இறுதி நாள்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்குமா? இல்லைங்க, எங்களுக்கெல்லாம் வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க, வேலை செய்துட்டு இருக்கலாம். நீங்க சொந்த வியாபாரம் செய்யறதா இருந்தால் 24 மணி நேரமா இருக்கட்டும், 7 நாளா இருக்கட்டும், எல்லா நாளும் வேலையா தான் இருக்கும். அதே நேரத்தில் குறிப்பாக இந்த சீருடை தொழில் செய்கிறாங்களா, சீருடை பாதுகாப்பு துறையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் எந்த நேரமும் வேலைக்கான தயார் நிலையில் தான் இருப்பாங்க. இது ஒரு தலைப்பாகவே நம்ம வணக்கம் இன்னல்ல ஏற்கனவே பண்ணியிருந்தோம். அதாவது கடந்த வாரம் தான் அதை செய்திருந்தோம். என்ன நாள் இன்றைக்கு நாள் அப்படின்னு சொல்ல போனா ஒர்க்ஹோலிக் அப்படின்ற சொல்றாங்க. அதாவது இது வந்து அதிகாரப்பூர்வமா கொண்டாடுறாங்களோ இல்லையோ, ஆனா அவங்களை நினைத்து பார்க்கணும். எந்த நேரமும் வேலை வேலை வேலை வேலைன்னு போய்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு நாளா இது அனுசரிக்கப்படுது. அதனால இந்த நாள்ல என்ன சொல்ல வராங்கன்னா, வேலை வேலை தாங்க, பணம் சம்பாதிக்கிறோம் தான், ஆனா வேலையும் வாழ்க்கையையும் நம்ம வந்து எது சரியான இடத்துல ஒரு தராசுல வச்சு பார்க்கணும். இரண்டுமே சமமா இருக்கணும். ஒன்று உங்க வாழ்க்கைக்கு இன்னும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கீங்க குடும்பத்துக்கு, ஆனாலும் வேலையா சொந்த வாழ்க்கையா அப்படின்னு பார்க்கும்போது தராசுல வச்சு பாருங்க. அந்த அந்த வேலையோட சூழல் வந்து சமநிலையில இருக்கணும். வேலை அதிகமாகவும் உங்களுடைய சொந்த வாழ்க்கை குறைவாகவும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால வேலை வேலை வேலைங்க என்ன பண்றது, என்கிட்ட தான் இருக்கு எல்லா பொறுப்பும் அப்படின்னு நினைக்கிறத விட உங்கள் பொறுப்புகளை செய்யுங்க, அதுல தவறே கிடையாது, ஆனால் உங்களுக்காகவும் நேரத்தை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சிலர் வந்து எல்லாம் பிடிச்சுதான் வேலைக்கு போறாங்கன்னு சொல்ல முடியாது, வேற வழியும் இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்னு இருக்கு. இருந்தாலும் உழைக்கும் கரங்களில் உங்க எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஆனா ஒரு விஷயத்தை நினைவுல வச்சுக்குவோம், வேலை இருக்குதுதான் இல்லைன்னு சொல்லல, என்ன சம்பாதிக்கணும், ஆனாலும் நமக்கான நேரம் நமக்கான வாழ்க்கை ரொம்ப அழகா காத்துட்டு இருக்கு. ஏன்னா நமக்கானவங்க நம்ம வீட்லயும் இருக்கிறாங்க, அவங்களோடய நம்ம நேரத்தை செலவு பண்ணணும் இல்லையா, அதை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைக்கு.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: வணக்கம். இன்னால் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, இப்போ உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி முடிவுகள் கைவசம் இருக்கு. இந்த இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா மலேசிய நேரப்படி 2 ஆட்டங்கள். அந்த வகையில கனடா மொரோக்கோவுக்கான ஆட்டம் சுழியத்துக்கு 3 என்ற கோல் கணக்குல மொரோக்கோ உபசரணை நாடான கனடாவை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இந்த விளையாட்டை. அட்லாஸ் லயன்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய இவர்கள், அதாவது இந்த முழு ஆட்டத்திலையும் தன் கைவசம் வச்சிருந்தாங்க அப்படின்றத வந்து நிறைய பேர் பார்த்திருப்போம். அதனை அடுத்து காலையில் அதிகாலையில் பராகுவே பிரான்ஸ் ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப படப்படக்கும் ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி எம்பாப்பி வந்து ஒரு கோல் புகுத்தி இருக்கிறாரு. ஆக பார்த்தீங்கன்னா மொரோக்கோவும் பிரான்ஸும் அடுத்து காலிறுதி சுற்றுல சந்திக்க போறாங்க. காலிறுதி சுற்று முடிச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் தான் அரையிறுதி சுற்று காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டி ஒரு படப்படக்கும் ஒரு லப்டப் அப்படின்ற ஒரு சூழலை தான் கொடுக்க போகுது. ஏன்னா காலிறுதி சுற்றுக்கு போயிட்டாங்கன்னா நிறைய நாடுகள் வெளியேறக்கூடிய சூழல் காத்துட்டு இருக்கிறதுனால பொறுத்திருந்து பார்ப்போம்.
1: ஷகீரா, we are ready,
2: we are ready,
3: we are ready,
4: we are ready,
5: we're ready,
6: we're ready,
7: we are ready,
8: we are ready,
9: we are ready,
10: we are ready,
11: we are ready,
12: we are ready.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். கூட்டரசு மாநில ஊராட்சி நிலைகளில் தலைமைத்துவ பொறுப்புகளில் உள்ளவர்கள் அனைத்து சமூகத்தினரிடமும் நியாயமாக பழகும் அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும். நாட்டில் ஒற்றுமையையும் நிலைத்தன்மையையும் பேண இது அவசியமானது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். ஜியாரா காசே திட்டம் உதவிகளை வழங்குவதன் மூலம் உதவிகள் தகுதியுடையவர்களை சென்றடைவதை மட்டுமல்லாமல் மக்களின் தேவைகளை அடையாளம் காணவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் உதவும் ஒரு தளமாகவும் அமைகிறது. தொடர்பு அமைச்சின் மூலம் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டம் இலக்கிடப்பட்ட தரப்புக்கு அடிப்படை தேவை உதவிகள் பகிரப்படுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கூட்டரசு அரசாங்கம் ஒருபோதும் பாகுபாட்டை கடைபிடித்ததில்லை. அத்துடன் நிதி பகிர்ந்தளிப்பிலும் முதலீட்டை ஈட்டுவதிலும் எந்தவொரு மாநிலமும் புறக்கணிக்கப்பட்டதில்லை என பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகர் தங்கு டாக்டர் ஸ்ரீ ஜஃப்ருல் தங்கு அப்லாசிஸ் தெரிவித்துள்ளார். மாறாக மக்கள் அனைவரும் நியாயமாக மேம்பாட்டு பலனை பெறும் கடப்பாட்டை அரசாங்கம் கொண்டுள்ளதென அவர் கூறியுள்ளார். அங்காராவில் நடைபெறவுள்ள நேட்டோ மாநாட்டை தொடர்ந்து யுக்ரைனுடனான மோதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது ரஷ்ய சகாவான விளாடிமிர் புட்டினுடன் உரையாடியதாக ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர நாள் கொண்டாட்டத்தின் ஊடாகவும் இந்த உரையாடலை நடத்தியுள்ளனர். 85 நிமிட தொலைபேசி உரையாடலில் அவர்கள் ஈரான் மேற்காசிய விவகாரங்கள் குறித்தும் விவாதித்துள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு தொடர் தாக்குதல்கள் மூலம் நாட்டின் ராணுவ ஆட்சியை முடக்கிய ஜிஹாடிகளும் பிரிவினைவாத துவாரேக் பங்காளிகளும் மாலி மீது புதிய தாக்குதல்களை தொடுத்து பல நகரங்களையும் ஒரு சிறை